இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 29 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 4 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 20 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

0: காமம், வெகுளி, மயக்கம் என்னும் இவை மூன்றின் பெயர்களை கூட உள்ளத்திலிருந்து அறவே நீக்கிவிட்டால் பிறவித் துன்பமும் கெடும்.
1: காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய்.
0: குரலோசை கேட்டீர்கள்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி பங்கேற்கும் மழலை எம் கஷித், 7 காலை வணக்கம் இன்று நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திருமன்றம் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷச்சாரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புனல் இது அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கு சுவாமிநாதன், 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லுமது வழங்குகிறார் தவத்திருக்குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் இரத்த பரிசோதனைகளும் விளக்கங்களும் நேரலையில் பங்கேற்கிறார் இரத்த பரிசோதனை நிபுணர் ராஜா வஜ்ரம் அவர்கள், 10 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை, 11 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 அறிவியல் மலர் என்ற நிகழ்ச்சியில் நிலவின் அதிசயங்கள் கலந்துரையாடல் தொடர்ந்து அறிவியல் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெலிசை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல், கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி அனுராதா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம், 2:30 பூங்குத்து, 3 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 விடை தேடும் வினாக்கள், 5 மாலை தென்றல், 6 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன், 7 திரை இசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, 8 இளம் தென்றல் இன்று சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில், 8:45 நாடாளுமன்றத்தில் இன்று, 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், அதனைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள் இதுவரை இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நலவை கேட்க சென்னை அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Neena Arakel. The monsoon session.

0: சுதர்சன் அவர்கள்.
1: கண்ணாலும் கருத்தாலும் மட்டும் காணும் அளவில் எட்டாத உயரத்தில் இருந்த நிலவில் 1969 ஜூலை 20 அப்பல்லோ 11 இறங்கியது அறிவியலின் வெற்றி. நீல் ஆம்ஸ்டாங் என்பவர் மனித இனத்தின் சார்பில் நிலவில் முதலில் காலடி பதித்த நாள் இது. இந்த நாளை உலக நாடுகள் சபை உலக அளவிலான கொண்டாட்ட நாளாக நிலவு நாள் ஜூலை 20 என அறிவித்துள்ளது. இது ஆண்டுதோறும் நினைவுகூரப்பட்டு வருகிறது. ஆதி மனிதனை பொறுத்தவரை சூரியன் பகல் விளக்கு என்றால் நிலவு இரவு விளக்கு. இந்திய பழமரபில், குறிப்பாக வடமொழி புராண மரபில், சந்திரன் ஆண்பாளாக உருவிக்கப்பட்டுள்ளது. 27 நட்சத்திர பெண்களை மணந்தவன் சந்திரன். கார்த்திகை ரோகிணியிடம் மட்டும் மிகை அன்பு நெருக்கம் காட்டியதால் தட்சனால் சபிக்கப்பட்டு களை இழந்தான். சிவன் முடியில் சூடி அருளியதால் பிறை வளர்ச்சி பெற்றது என்பது புராண கருத்து. பழந்தமிழ் இலக்கியங்கள் நிலவை குறுமுயல் விளையாடும் இரவு விளக்கு என்று சுட்டுகின்றன. இரவில் வரும் தலைவனுக்கு நீ நல்லை அல்லை என்று நெடுவன் நிலவினார் பாடினார். தமிழ் மரபில் நிலவு பெண் முகமாகவும் பெண்ணாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சூட்டை தரும் கதிரவன் ஆணாகவும் குளிர்ச்சி தரும் நிலவு பெண்ணாகவும் தமிழ் சமூக பண்பாட்டில் உணரப்பட்டுள்ளன. வளமையின் முதற் குறியீடு பெண் என்பது இதன் உட்பொருள். இளங்கோவடியில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பதோடு அதனை அரசனின் வெண்கொற்ற குடை என்றும் காண்கின்றார். காக்கும் பண்பினது என்று முதலில் வைத்து வாழ்த்துகிறார். அறிவியல் கருத்துக்கள் பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றுவதை விளக்குகின்றன. பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரம் 2,40,000 மைல்கள். பூமியின் கால கணக்கீட்டில் சூரியனும் நிலவும் முதன்மை பெற்றவை. நிலமும் நிலவும் சூரியனில் இருந்து ஒரே நேரத்தில் தோன்றியவை அல்ல என்பது நிறுவப்பட்டுள்ளது. நிலத்திலிருந்து நிலவு தோன்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஒரு விண்கிரகம் பூமியின் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கிக்கொண்டது, அதுவே நிலவு என்பதும் உண்மை என்று நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிரக அளவுள்ள ஒரு கிரகம் பூமியின் மீது மோதியிருக்க வேண்டும். அதில் ஏற்பட்ட சிதறல்கள் 1-2 நிலவாயின. மோதிய கிரகத்திற்கு அறிவியலாளர் வைத்துள்ள பெயர் தியா. மோதல் நிகழ்ந்த காலகட்டம் 4.5 பில்லியன் ஆண்டுகள். தொடக்கத்தில் உருகிய பாறையாக இருந்து பிறகு குளிர்ந்து மேற்பரப்பு உருவானது. பல விண்கற்கள் மோதியதால் பள்ளங்களும் எரிமலை குழம்பு வழிந்தோடியதால் கருமையான சமவெளிகளும் ஏற்பட்டன. இது 1.2 பில்லியன் ஆண்டு நிலை. இப்போது நிலவில் எரிமலை செயல்பாட்டில் இல்லை. வளிமண்டலம் அரிதாக காணப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள ஒரே இயற்கை துணைக்கோள் நிலா. சுவிட்சர்லாந்து பெர்ன் நகரில் உள்ள விண்வெளி மற்றும் வழமையியல் ஆய்வகத்தின் ஆண்ட்ரியாஸ் ரைபர் என்பவரும் அவருடைய குழுவினரும் கணினி மூலமான கற்பித ஆய்வை நடத்தி வருகின்றனர். அவர்கள் பூமியை மோதிய கிரகம் கூறப்படும் தியாவை விட பெரியதாக இருக்க வேண்டும். அது மிக வேகத்தில் மோதிவிட்டு தன் வழியே சென்றிருக்க வேண்டும். மோதலில் அதற்கு சேதம் குறைவு. அப்போது ஒரு வெப்பமான ஒரு வட்டு தோன்றி இருக்க வேண்டும். அதன் பெரும் பகுதி பூமியினுடையது என கூறுகின்றனர். இந்த நோக்கிலேயே 1969 முதல் 1972 வரை நிலவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்களும் மண் மாதிரிகளும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றன. முடிவு நிலவின் தோற்றத்தை கண்டறிய உதவலாம். அறிவியல் ஆய்வுகள் இப்படி சென்று கொண்டிருக்க நிலவை பற்றிய கலையுலக மற்றும் நம்பிக்கைசார் கற்பிதங்கள் மனம் சார்ந்து அமைகின்றன. நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை. சிற்றெழுக்கிய சித்தரிப்புகள் நிலவை வெண்கொற்ற குடை என்பனவும் நிலவு மங்கை என்பனவும் முகம் என்பனவும் என பலவிதமாக அமைகின்றன.
0: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: நேரம் காலை 6:10 ஆறு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர்.

6:15 நிமிடம். தர்மபுரி 1.2.5, ஏற்காடு 1.3.7. நேர்களை நாம் இணைகிறோம். இது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தர்மபுரி 1.2.

6:19 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எம் நஸ்ருதீன் பி எஸ் சசிரேகா பாடியிருக்கக்கூடிய பாடல் புது வாழ்வை இனத்துவங்கும் பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது தருமபுரி 101.5 ஏற்காடு 101.7.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: 6:25. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆறு மணி 29 நிமிடம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சாதனா சர்க்கம் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை. நேரம் காலை 6:35.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். ட்ராக் அண்ட் ஃப்ரூட், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். தைவானில் விளையும் கள்ளிச்செடி குடும்பத்தை சார்ந்த இனத்தை சார்ந்த தாவரம் தான் இந்த ட்ராக் அண்ட் ஃப்ரூட். இது ஒரு வெப்பமண்டல பயிராக இருப்பதால் திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் பயிரிடப்பட்டு வருகிறது. இது தண்டுகள் மூலமாக பயிரிடப்பட்டு வருகிறது. இதற்கு படர்வதற்காக கல்தூண் சிமெண்ட் மேலே நடப்பட்டு அதன் மீது படர்ந்து வளரும். 12-14 மாதங்களில் பூக்க தொடங்கும். இந்த தாவரத்தின் முக்கியமான அதிசயமாக பார்க்கப்படுவது பூ மலர்வது தான். சீசன் தொடங்கும் போது ஒரு புள்ளி அளவில் பூக்கள் தென்பட்டு பின்பு அரை அடி வரைக்கும் நீண்டு சரியான பருவத்தில் 7 மணிக்கு மேலே மூடிக்கொள்ளும். இது ஒரு பெரிய தாமரை பூ வடிவத்தில் பார்ப்பதற்கு நம்மை ஈர்க்கும் தன்மை கொண்ட இந்த பூவிற்கு இரவு ராணி என்று கமலாப்பூ என்றும் பெயர் உண்டு. இந்த மூடி பூவின் பின்பகுதியில் காய் பிடித்து அது சிவப்பு நிற பழமாக மாறுவதற்கு 48 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. இது வருடத்திற்கு ஜூன் முதல் நவம்பர் வரைக்கும் விளைச்சல் தரும். இது உலகம் முழுவதும் ஆரோக்கியமான உணவாக கருதப்படுகிறது. மேலும் இந்த பழத்தில் வைட்டமின், பினால்கள், புளோவனாய்டு, தாதுக்கள், ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழமாகும். இந்த அரிய வகை சுவை கொண்ட பழத்தில் இதயத்திற்கு தேவையான உமகம் அதிகமாக உள்ளது. அடுத்தது இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் இன கவர்ச்சி பொறியினுடைய பங்கு பற்றி தெரிஞ்சுக்கணும். பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் இனக்கவர்ச்சி பொறிகள் மிக முக்கியமான இயற்கை முறையாக விளங்குகின்றன. இவை ரசாயன மருந்துகளுக்கு மாற்றாக பயன்படுத்தி கொள்ளப்படுகின்றன. இனக்கவர்ச்சி பொறிகள் பூச்சிகள் என்ற இயற்கை இனப்பெருக்க நடத்தைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டவை. பெண் பூச்சிகள் சுரக்கும் பெரோமோன் எனும் வாசனை பொருளை பயன்படுத்தி ஆண் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கின்றன. இதன் மூலம் பூச்சிகளுடைய இனப்பெருக்கம் தடுக்கப்படுகிறது. இந்த பொறிகள் பெண் பூச்சியின் வாசனையை தழுவி செயற்கையாக தயாரிக்கப்பட்ட லெமினோன் அல்லது ஜெல் வடிவில் உள்ள பெரோமோன்களை பயன்படுத்துகின்றன. ஆண் பூச்சிகள் இந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்டு பொறியில் வீழ்வதன் மூலம் அழிக்கப்படுகின்றன அல்லது சேகரிக்கப்படுகின்றன. ஆண் பூச்சி அழிக்கப்படும் போது 200-300 புழுக்கள் உற்பத்தி தடுக்கப்படுகிறது. இது பயிர் சேதத்தை குறைக்கும் தன்மை ஆகும். பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் தாக்குதலை முன்னறிவதற்கும் இனக்கவர்ச்சி பகுதிகள் உதவுகின்றன. தினமும் 2-5 பூச்சிகள் ஒரு பொறியில் வீழ்வதன் மூலம் பூச்சி அளவை கணிக்கலாம். இவை குறிப்பாக காய்கறி, பந்தல் பயிர்கள், நெல் பயிர், பயிர் வகைகளை தாக்கும் பூச்சிகளான அமெரிக்கன் காய்ப்புழு, தக்காளி பழத்துளைப்பான், தண்டு துளைப்பான் போன்றவற்றை கட்டுப்படுத்துகின்றன. ரசாயன மருந்துகளை விட இது சூழலை மாசுபடுத்தாது. பெண் பூச்சிகள் ஆணுடன் சேராமல் கருவூரா முட்டைகள் இடுவதால் புழு உற்பத்தி நின்றுவிடுகிறது. இதனால் பயிர் மேலாண்மை செலவு குறையும். புனல் வடிவ இனக்கவர்ச்சி பொறி காய்கறி புழுக்களை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. இது ஆண் பூச்சிகளை கவர்ந்து பாலித்தீன் பையில் சேகரிக்கிறது. மஞ்சள் ஒட்டு அட்டை பொறிகள் ஆகியவை இனக்கவர்ச்சியுடன் இணைந்து பயன்படுத்தலாம். பெரோமோன் சிமிழ்கள் 30-40 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்படுகின்றது. 1 ஏக்கருக்கு 5-12 பொறிகள் போதும். கண்காணிப்புக்கு 2 பொறிகள் சுமார். இதனால் என்ன நன்மைகள்? சுற்றுச்சூழல் மாசு இல்லை, நன்மை செய்யும் பூச்சிகள் பாதிப்பு இல்லை, எதிர்ப்புத்தன்மை உருவாகாது, காய்கறிகளுக்கு பூச்சிக்கொல்லிகள் தேவையில்லை. இவற்றை வயலில் ஆங்காங்கே 1-1.5 மீட்டர் உயரத்தில் வைக்கவும். பெரோமோன் மற்றும் 4-6 வாரங்களுக்கு ஒரு முறை வைக்கணும். தோட்டக்கலைத்துறை, வேளாண் பல்கலைக்கழகங்கள் இவற்றை பரிந்துரைக்கின்றன. உடுமலை, தஞ்சாவூர் போன்ற இடங்களில் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிர் தொடங்கும் முன் பொறிகளை வைக்கவும், தினசரி பூச்சிகளை எண்ணி பதிவு செய்யவும், தாக்குதல்கள் அதிகமானால் இயற்கை மருந்துகளுடன் இணைக்கவும் பயன்படுகிறது. அடுத்து ஆடிப்பட்டம் தேடி

0: அதிக மகசூல் நிச்சயம். கோடை வெப்பம் தணிந்து பருவமழை ஆரம்பிக்கும் காலம் ஆடி மாதம் என்பதால் முன்னோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடிப்பெருக்கு அன்று தண்ணீர் வசதி உள்ள விவசாயிகள் விவசாய பணிகளை மேற்கொள்வர். எனவே அதிக மகசூல் பெற தரமான விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த விதை அளவு, சீரான மற்றும் வேகமான முளைப்பு திறன், சீரான பயிர் எண்ணிக்கை, ஒருமித்த பூக்கும் தன்மை, சீரான முயற்சி பருவம், குறைவான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் மற்றும் 15 முதல் 20% வரைக்கும் அதிக மகசூல் ஆகிய நன்மைகள் பெறலாம். எனவே விவசாயிகள் சான்று பெற்ற விதைகளை வாங்கி பயன்படுத்தணும். சான்று பெற்ற விதைகள் அனைத்தும் விதைச்சான்று அலுவலர்களால் வயல் ஆய்வு செய்து தரம் உறுதி செய்யப்பட்டு பின்னர் விதை பரிசோதனை நிலையத்தில் விதை பரிசோதனை செய்து முளைப்பு திறன், புறத்தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிற பயிர் விதைகள் அனுமதிக்கப்பட்ட அளவு கொண்டுள்ளதா என்பதை உறுதி செய்த பின்னர் விநியோகிக்கப்படுகிறது. சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்தி தேவையான பயிர் எண்ணிக்கையினை பராமரிக்கணும். எனவே தங்களிடம் உள்ள விதைகளை பரிசோதனை செய்ய விதை மாதிரி ஒன்றுக்கு 80 ரூபாய் ஆய்வு கட்டணமாக செலுத்தி விதையினுடைய தரம் அறிந்து விதைக்கவும். அறுவடை செய்த விதையினை அடுத்த விதைப்புக்கு சேமிக்கவும். விதையினுடைய ஈரப்பதம் அறிந்து கொண்டு விதையின் பூச்சி நோய் தாக்குதலுக்கு உள்ளாகாமலும் சேமிக்கலாம். அடுத்து இந்த தென்னையில் போரான் மற்றும் மெக்னீசியம் பற்றாக்குறையினை கண்டறிதல், அதை நிவர்த்தி செய்தல் பற்றி தெரிஞ்சுக்கணும். மெக்னீசியம் பற்றாக்குறை இருந்தால் இலைய நுனி மஞ்சள் நிறமாகவும் அடிப்பகுதி பச்சையாகவும் இருக்கும். போரான் குறைபாடு இருக்கும்போது இளம் கன்றுகளில் இலை பிரியாமல் வளரும் குறித்தின இலைகள் வளராமலும் பிரியாமலும் காணப்படும். வளர்ந்த மரங்களில் இளம் பிஞ்சுகள் காய்ந்து குறும்பிகள் உதிரும். காய்க்கும்போது வெற்று தேங்காய் அதிகமாகவும் காய்கள் நீளமாக சிறுத்த எடை குறைந்தும் காணப்படும். முக்கியமாக காய்களில் வெடிப்புகள் தோன்றும். இந்த நூண்டச்சத்து பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்ய நன்றாக வளர்ந்த மரத்திற்கு வருடத்திற்கு 1 கிலோ தென்னை நுண்ணூட்டம் பொறுத்தின இடணும். 200 மில்லி தென்னை ஊட்டச்சத்து கரைசல 6 மாதங்களுக்கு 1 முறை இளம் வேர்கள் வழியாக செலுத்தணும். தென்னை மரத்திற்கு சிக்கல் பேட் 1 கிலோ, போரான் 2 கிலோ, மெக்னீசியம் சல்பேட் 4 கிலோ என்ற விகிதத்தில் கலந்து தென்னை மரத்திற்கு 1 கிலோ என்ற விகிதத்தில் கலந்து வயலில் ஈரம் இருக்கும்போது தென்னை மரத்தை சுற்றி அடி ஆழத்தில் குழி எடுத்து அதில் வைத்து மூடி மண்ணால் மூடி விடணும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி. சின்னசாமி.
2: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல், கால்நடை மருத்துவ கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி. அனுராதா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள் இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு 2026-2027 ஆண்டுக்கான காரிப் மற்றும் சிறப்பு பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள வருவாய் கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். அனைத்து விவசாயிகளும் குத்தகைதாரர் உட்பட பயிர் காப்பீடு செய்யலாம். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்கடன் பெறும் விவசாயிகள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேரலாம். காப்பீடு பதிவின் போது அளிக்க வேண்டிய ஆவணங்கள் முன்மொழிவு படிவம், பதிவு படிவம், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல், சிட்டா, பயிர் காப்பீடு கட்டணம் செலுத்தும் இடங்கள், அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து பொது சேவை மையங்கள். விவசாயிகள் இவ்வாய்ப்பை பயன்படுத்தி பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
4: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன்.
6: தலைப்புச் செய்திகள்.

0: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக நேற்று மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை விரிவான மற்றும் பயனுள்ள முறையில் விவாதிக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்ட முயற்சிப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் முறைப்படி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்த பின்னரும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசின் அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய நிலை நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை குழு முடிவெடுத்தாலும் கர்நாடகம் தமிழகத்திற்கான தண்ணீரை உரிய அளவில் திறந்து விடுவதில்லை என்றும் திரு டி ஆர் பாலு குறை கூறினார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எந்தவொரு பள்ளியையும் மூடும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் மற்றும் அறிவியல் சான்றுகளை முறையாக தொகுத்து மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து உலக அளவில் கீழடியின் பெருமையை பறைசாற்ற அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இதுகுறித்து முதலமைச்சரிடம் தமது கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் இதுகுறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு ஷாஜஹான் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஐயூர் அகரம் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆவதால் சட்டம் ஒழுங்கை முழுமையாக சீரமைக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார்.
2: மருத்துவ பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97-99% இல்லாதான் இருக்கு. பட் என்னன்னா, இப்ப சிறப்பு மருத்துவர்களுடைய தேவை இருக்கு, அதுக்கான போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவை இருக்கு. இந்த பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்பை நாங்கள் ஒவ்வொருத்தர் மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்

0: இருந்தார்களோ அவங்க மூலமாவே வீட்டில் இருந்தபடியே நீங்க ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும். அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்கு. கண்டிப்பாக அதை ஒன்றும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்.
1: தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஜோர்டான் மீது கடந்த 17ஆம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் குசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் 1 மாவட்டம் 3 தயாரிப்பு பொருட்கள் என்ற திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும்

தென்மேற்கு பகுதியில் குசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். ஹிமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மாவட்டம் 3 தயாரிப்பு பொருட்கள் என்ற திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வியாபாரியிடம் இருந்து 750 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீர்வரத்து இல்லாததால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106th நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினுக்கு வெற்றிக்கு வழிவகுத்தார். கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா 10 வீரர்களுடன் விளையாடியது. 93rd நிமிடத்தில் அந்த அணியின் பெர்னாண்டஸ் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் ஸ்பெயின் அணியின் கோல் முயற்சிகளை பல முறை சாதுரியமாக தடுத்து நிறுத்திய போதும் கூடுதல் நேரத்தில் கோல் கம்பத்திற்கு அருகே கிடைத்த வாய்ப்பை ஸ்பெயின் வீரர் அற்புதமாக கோலாக்கினார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா 138 ரன்னும் சுப்மன் கில் 77 ரன்னும் விராட் கோலி 74 ரன் எடுத்தபோதும் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் இந்தியா வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மறுநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: தருமபுரி

0: கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு. ஸ்ரீ கிருஷ்ணா செல்ஸ், மழலை மொழி.
1: வணக்கமேகலே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நங்கவள்ளி பள்ளி குழந்தை எம் கர்ஷித். வணக்கம் கர்ஷித்.
2: வணக்கம் சார்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கீங்கப்பா. சுட்டியா வந்திருக்கீங்க, நிறைய விளையாடுவீங்களா நீங்க? என்ன விளையாட்டு
2: விளையாடுறீங்க?
1: கபடி. கபடியா வர்றீங்களா? ஆடா, நம்பர் மாதிரியே இல்லையே. கபடியில உள்ள போயிட்டு எத்தனை பேர் அவுட் பண்ணுவீங்க?
2: அஞ்சு பேர்.
1: அஞ்சு பேர் அவுட் பண்றீங்களா? எப்படி தொடுவீங்க அவங்களையும்?
2: கால ரெண்டு பேர், கையில மூணு பேர்.
1: ஓ, தொட்டுட்டு குடுக்குனு ஓடி வந்துறீங்களா? புடிச்சி வருவாங்களே, அப்ப எப்படி தப்பிச்சீங்க?
2: பல்ட்டி அடிச்சிட்டு ஓடி வந்துருவோம்.
1: பல்ட்டி அடிச்சிட்டு ஓடி வந்துருவாங்க. ஆடா, அந்த அஞ்சு பேர் ஏமாந்துருவாங்களா? பயங்கரமான டெக்னிக் எல்லாம் வச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, நல்ல கபடி வீரரீங்க. சேட்டை வேற பண்றீங்களா கேள்வி போட்ட உண்மையா?
2: ஆமா.
1: என்ன சேட்டை பண்றியா?
2: தூங்கிட்டு இருக்க கிளாஸ்க்குள்ள.
1: ஓ, தூங்கிட்டு இருக்கிறது சேட்டையா? ஏன் அப்படி தூக்க வருது?
2: தெரியல.
1: எப்பயாச்சும் தூங்குவீங்க, உங்களை பார்த்தா தூங்குற மாதிரி தெரியல, சுறுசுறுப்பா இருக்கீங்க. சரி, சுறுசுறுப்பான பையன். எத்தனாவது படிக்கிறீங்க?
2: ரெண்டாம் வகுப்பு.
1: சரி, என்ன பண்றீங்க பள்ளிக்கு வந்த உடனே?
2: எழுதுவோம், படிப்போம், பாட்டு பாடுவோம்.
1: சரி, கபடி ஆடுறீங்கல்ல, சபை ஒருத்தர் வராரு உங்களை பிடிக்க, அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? பயங்கரமா விளையாடுறீங்க. யார் இப்படி எல்லாம் விளையாட சொல்லி கொடுத்தா?
2: நானே கத்துக்கிட்டேன்.
1: நீங்களே கத்துக்கிட்டீங்களா? எனக்கு யாருமே தேவையில்ல, எந்த விளையாட்டு நானே கத்துக்குவேன், எல்லா பாடத்தையும் நானே கத்துவேன், நான் ஒரு புத்திசாலி மனம் அப்படின்றீங்களா?
2: ஆமா.
1: எப்படி இப்படி வாழ்றீங்க, எல்லாத்தையுமே நீங்களே
2: கத்துக்கிட்டு?
1: ஓ, இன்ட்ரெஸ்ட், ஆர்வமா இருப்பீங்க. வெரி குட், வெரி குட். இப்படிதான் ஆர்வமா இருக்கணும். சரி கர்ஷித், என்ன தெரியும் உனக்கு? பாடுங்க உங்க பாணியில.
2: ஒரு எலி ஓடி வந்து ஊரெல்லாம் சுத்திச்சா, ரெண்டு எலி ஓடி வந்து ரத்த கம்பு ஊதிச்சா, மூணு அலி ஓடி வந்து முக்காலி போட்டுச்சா, நாலு அலி ஓடி வந்து நகை சிற வாசிச்சா, அஞ்சு அலி வந்து மஞ்சள் அரைச்சிச்சா, ஆறு அலி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா, ஏழு அலி வந்து எலி மேலே ஏறிச்சா, எட்டு அலி ஓடு எட்டி எட்டி பார்த்துச்சா, ஒம்பது அலி வந்து உயரமாக நின்றுச்சு, பத்து அலி வந்து ஓடி வந்து பனியார
1: திண்டுச்சான். பனியார திண்டுச்சான பாட்டிங்க. எலி வந்து என்ன பண்ணுது?
2: சாப்பிடுது.
1: எலி என்ன சாப்பிடுது?
2: பனியாரம்.
1: பனியாரத்தையே சாப்பிடுதா? உங்களுக்கு வச்ச பனியாரனா அந்த சின்ன வாயை வச்சு சாப்பிட்டு ஓடி போயிட்டா? எலி வேற ஒன்று பண்ணுமே, என்ன பண்ணும்?
2: குழி தோண்டி உள்ள ஓடி போயிடும்.
1: ஓ, குழி தோண்டி உள்ள ஓடி போயிருது. நிறைய பார்த்துருக்கீங்க.
2: ஆமா.
1: சரி, லீவ் விட்டாங்கல்ல ரெண்டு மாசம், ஒன்னாவது லீவ்ல, அப்பனா என்ன பண்ணீங்க நீங்க?
2: படிச்சோம்.
1: ரெண்டு மாசம் லீவ்ல நீங்க படிச்சீங்களா?
2: எஸ் சார்.
1: எங்கே டூர் எல்லாம் போகலையா நீங்கள்?
2: போனோம்.
1: எங்கே போனீங்க?
2: நங்கவள்ளி.
1: இங்கேயே தான் இருக்கீங்க? இங்கே போகிறதே டூரா?
2: மேட்டூர்.
1: அப்படி சொல்லுங்க. மேட்டூர் போனீங்க. மேட்டூர் போய் என்ன பார்த்தீங்க?
2: விளாண்டோம்.
1: சரி, இருக்கட்டும். சரிங்க, பாருங்க, தலைமை ஆசிரியர் வகுப்பறையில் தேசத்தலைவர் போட்டோன்னா இருக்குதுல்ல, யார் யார் தேசத்தலைவர் போட்டோ இருக்கு சொல்லுங்க.
2: நேர்மம்மா, காமராஜர், காந்தி தாத்தா.
1: ஓ, இங்கே போட்டோன்னா
2: இருக்கா? எஸ் சார்.
1: சட்டர்டே, நல்லா தெரியுது கர்ஷித். சரி, இப்போ சின்ன பையனாக இருக்கீங்களா, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையன், அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
2: இன்ஜினியர்.
1: இன்ஜினியர். இன்ஜினியரா என்ன பண்ண போறீங்க?
2: பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுவோம்.
1: பெரிய பெரிய வீடு, மாட மாளிகை, அடுக்கு மாடி குடியிருப்பு இதெல்லாம் கட்டிடுவீங்களா?
2: எஸ் சார்.
1: சரிங்க கர்ஷித், நீங்க படிச்சு ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த இன்ஜினியராக மாற தருமபுரி பண்பலை 102.5 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
1: இனிய நேர்களே, இன்றைய மழலை மலை சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நங்கவள்ளி பள்ளி குழந்தை எம் கர்ஷித்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு. ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு. ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: நேரம் காலை 7 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிரலை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று ஜூலை 20
7: தேசிய கைப்பந்தாட்ட வீரர் மற்றும் கால்பந்து வீராங்கனை மலையேற்ற

0: வீராங்கனை தன் முனைப்பு பேச்சாளர் என பன்முகம் கொண்டவர்.
1: தொடர்வண்டி விபத்தில் தன் இடது காலை இழந்தவர். தன் தளராத முயற்சியால் மலையேற்ற வீராங்கனை ஆனார்.
0: 2013 மே 21 எவரெஸ்ட் மலையேறி உச்சியை எட்டினார்.
1: ஆப்பிரிக்காவின் கிளிமஞ்சாரோ மலை உட்பட உலகின் பல்வேறு மலைகளை ஏறியுள்ளார்.
0: 2015 இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியது.
1: டென்சில் நார்கே விருது, மலாலா விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
0: உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சார்ந்த மலையேற்ற வீராங்கனை அருணிமா சின்ஹா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1989.
0: நாடக நடிகர், திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர்.
1: இந்திய இணை திரைப்படத்தின் மிக முக்கியமான நடிகர்களுள் ஒருவர். சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் சிறந்த துணை நடிகருக்குமான தேசிய விருதும் பெற்றுள்ளார்.
0: இந்திய குடியுரிமை விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகளை பெற்றுள்ளார். இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவராக கருதப்படும் நசிருதீன் ஷா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1950.
0: ஓவியர் மற்றும் வடிவமைப்பாளர்.
1: இந்திய ராணுவத்தில் வீரதீர செயல்களுக்கான வழங்கப்படும் பரம்வீரர் சக்கரம், அசோக சக்கரம் மற்றும் பிற உயரிய விருதுகளை வடிவமைத்தவர்.
0: சுவிட்சர்லாந்தில் பிறந்த இந்திய குடியுரிமை பெற்ற சாவித்ரிபாய் கனோல்கர் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1913.
0: மலையேற்ற வீரர் மற்றும் விமானி.
1: உலகின் இரு முனைகளான வடமுனை, தென்முனைகளை அடைந்த முதல் மனிதன் என்ற பெருமைக்குரியவர்.
0: 1953 மே 29 தனது 33வது வயதில் நேபாள நாட்டின் மலையேறும் டென்சிங் நோர்கேவுடன் சேர்ந்து முதன் முதலாக எவரெஸ்ட் மலையின் உச்சியேறி வெற்றி நாட்டினார்.
1: நியூசிலாந்து நாட்டின் புகழ்பெற்ற மலையேற்ற வீரர், மலையேற்றத்தின் நிபுணத்துவம் பெற்ற எட்மண்ட் ஹிலாரி பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1919.
1: இயற்கை தாவரங்களை மிகவும் நேசித்தவர்.
0: உயிரினங்கள் அனைத்திலும் மரபு தொடர்ச்சி உள்ளது, அதற்கு மரபணுக்கள் தான் காரணம் என்று கண்டறிந்தார். மரபியலின் தந்தை என போற்றப்படும் ஆஸ்திரிய ஆராய்ச்சியாளர், தாவரவியலாளர் கிரிகோர் யோகன் மெண்டல் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1822.
0: இன்றளவும் மக்களுக்கு மிக நெருங்கிய பொழுதுபோக்கு சாதனமாக விளங்கி வரும் வானொலியை உலகுக்கு வழங்கியவர்.
1: எப்பொருளின் மூலமாக வேண்டுமானாலும் மின்காந்த அலைகள் பாயும் என்று தன் ஆய்வின் மூலம் கண்டறிந்தார்.
0: 1897 முதன் முதலில் தன்னுடைய பெயரிலேயே வானொலி நிறுவனத்தை உருவாக்கி, பிறகு தொலைதூர செய்தி அனுப்பக்கூடிய டிரான்ஸ்மிட்டரை உருவாக்கினார்.
1: 1900 நெடுந்தூர செய்தி அனுப்பும் வானொலி நிலையத்தை உருவாக்கினார்.
0: இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வானொலியின் தந்தை என போற்றப்படும் மார்க்கோனி நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1937.
0: உலகின் மிகவும் பழமையான விளையாட்டு, உலகில் அதிகமாக விளையாடப்படும் விளையாட்டு.
1: உக்திகளுடன் விளையாட வேண்டிய பழமையான விளையாட்டு என இந்த விளையாட்டுக்கு பல பெருமைகள் உள்ளன. உலக சதுரங்க கூட்டமைப்பு உருவான ஜூலை 20 தேதியை 1966 சர்வதேச சதுரங்க நாளாக இந்த அமைப்பு அறிவித்தது.
0: ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அங்கீகரித்தது.
1: உலக சதுரங்க நாள் இன்று. 1969 ஜூலை 16 அப்பல்லோ 11 என்ற விண்வெளி ஓடத்தை அமெரிக்கா செலுத்தியது. 4 பயணம் செய்த அந்த விண்வெளி ஓடம் சந்திரனில் இறங்கியது. நிலவில் இறங்கும் இந்த திட்டத்தில் கட்டளை அதிகாரியான நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் வைத்த முதல் நபர் என்ற பெருமையை பெற்றார். மனிதன் நிலவில் கால் பதித்த நாள் மற்றும் சர்வதேச நிலா தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஆடி

0: மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட்
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் காலை 7:08. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம். தக்காளி 18 ரூபாய், கத்திரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 32 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 84 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 75 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு உடைத்தது 170, பூண்டு பெரியது 240 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், எலுமிச்சை பழம் 100 ரூபாய். நேர்களே, இவை யாவும் இன்றைய நம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்களாகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகள் எடுத்து செல்லுங்கள். அன்பர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
4: நேரம் காலை 7:10.
13: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
14: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவு கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
15: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
13: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது வழங்குகிறார் ஜருகு JS லீலா வினோதன்.
16: அலைகள் வீசிக் கொண்டிருக்கிற கடற்கரை பகுதி, அந்த கடற்கரை ஓரம் அகத்தி என்கின்ற ஒரு ஊர்.

0: அந்த ஊர் சிற்ப கலைகளுக்கு பெயர் பெற்ற ஊர். பல சிற்ப கூடாரங்கள் அங்கு இருக்கிறது. அங்கு சிற்பக்கலையை பயில்வதற்காக பல பக்கத்து கிராமங்களில் இருந்தெல்லாம் இளைஞர்கள் வந்து அந்த சிற்ப கூடாரத்தில் சிற்பக்கலைகளை கற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்படி பக்கத்து கிராமத்திலிருந்து வந்த ஒருவன்தான் நந்தன். அந்த மாணவனுக்கு பெரிதாக சிற்பக்கலையின் மீது ஆர்வமில்லை. ஏதோ பெற்றோர்கள் சேர்த்து விட்டார்கள் என்பதற்காக அரைமனதோடு அந்த சிற்பக்கலையை கற்றுக்கொண்டிருந்தான். கடற்கரைக்கு அவ்வப்போது செல்வது வழக்கம். அங்கு பல நாட்கள் சென்று பல கப்பல்கள் வருவதை பார்த்து ரசிப்பான். அன்றொரு நாள் ஒரு பிரம்மாண்டமான பெரிய கப்பல் அங்கு நின்றிருப்பதை பார்த்தான். அந்த கப்பலில் ஏறி பார்ப்போமே என்ற ஒரு ஆர்வத்தோடு ஏறி பார்த்தான். இதுவரை பார்க்காத அளவுக்கு மிக ரம்மியமாக பிரம்மாண்டமாக அந்த கப்பல் இருந்தது. அந்த கப்பலுக்குள் ரகசிய அறைகளெல்லாம் இருந்தது. பார்த்த அவன் சரி திரும்பி நாம் போகலாம் என்று நினைத்த போது அந்த கப்பல் இயங்க ஆரம்பித்து விட்டது. நங்கூரத்தை எடுத்து விட்டார்கள். இயங்க ஆரம்பித்து விட்டது. கப்பல் மெதுவாக சென்று கொண்டிருந்தது. இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கத்தினான். அப்போது வாட்ட சாட்டமாக ஒருவன் கூறிய வாளோடு வந்து நின்றான். நந்தன் என்கின்ற அந்த இளைஞனுக்கு புரிந்துவிட்டது. கடற்கொள்ளையர்களுடைய கப்பலில் ஏறிவிட்டோம் என்று. ஐயா, நான் வேடிக்கை பார்க்க வந்தேன், என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சுகிறான். கடற்கொள்ளையர்கள் விடுவார்களா? தொடர்ந்து கப்பல் பயணித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு சூறாவளி அடிக்கிறது. கடலில் சீற்றம். எப்படியோ அந்த கப்பலானது திசை மாறி வேறு ஒரு நாட்டின் எல்லைப்பகுதியில் நுழைந்து விடுகிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அனைவரையும் கைது செய்து மன்னன் முன்னால் சென்று நிறுத்துகிறார்கள். கடற்கொள்ளையர்கள் என்றாலே அந்த காலத்தில் பயப்படுவார்கள். மன்னன் மிகுந்த கோபத்தோடு கடலில் பயணிக்கக்கூடிய பயணிகளிடமிருந்து கொள்ளையடித்து அவர்களை கொல்லக்கூடிய வன்மை குணம் கொண்டவர்கள் நீங்கள், எனவே உங்களை சிறையில் அடைக்கிறேன், இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் என்று தீர்ப்பளித்தார். இந்த நந்தன் என்கின்ற இளைஞன் கெஞ்சி பார்க்கிறான். நான் கடற்கொள்ளையன் கிடையாது, நான் ஒரு சிற்பி, இங்கு வேடிக்கை பார்க்க கப்பலில் ஏறினேன், மாட்டிக்கொண்டேன் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தும் பயனில்லை. அவன் சிறையில் அடைக்கப்படுகிறான். சிறையிலே தன் விதியை எண்ணி நொந்து கொண்டிருக்கிறான் நந்தன் என்கின்ற அந்த இளைஞன். அவனுடைய அந்த நிலைமையை பார்த்துவிட்டு ஒரு சிறை காவலாளி, நீ உண்மையிலே சிற்பியா என்று கேட்கிறார். ஆமாம் என்கிறான். நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன். நீ சிற்பம் அடிப்பதற்கு தேவையான சுத்தி உளியை கொடுக்கிறேன், முடிந்தால் நீ தப்பித்துக்கொள் என்று சொல்கிறான். அப்போதெல்லாம் சிறைச்சாலைகளில் பெரிய கற்களில்தான், பலகை போன்று இருக்கக்கூடிய கற்களின் மீதுதான் படுத்து உறங்க முடியும். அந்த கல்லிலே அற்புதமாக ஒரு சிலையை வடிக்கிறான். அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிற நாள் வருகிறது. காவலர்கள் வருகிறார்கள். உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்டபோது, என் கடைசி ஆசை ஒன்றுமில்லை, நான் மன்னருக்கு ஒரு பரிசு வழங்க வேண்டும், அந்த பரிசை அவர் இங்கு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். பணிவாக சொல்கிறான், கடைசி ஆசை அல்லவா, உடனே மன்னர் வருகிறார், எனக்கு என்ன பரிசு தரப்போகிறாய், ஏதோ தருகிறேன் என்று சொன்னாயாமே என்று கேட்டபோது அந்த சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய அவன் வடித்த அந்த சிலையை காட்டுகிறான். மன்னர் வியந்து போய்விட்டார். அது அந்த மன்னரின் ராஜமாதாவின் முகம் பொறிக்கப்பட்ட ஒரு சிலையாக இருக்கிறது. அப்படியானால் நீ உண்மையில் சிற்பிதானா என்று வியந்த அந்த மன்னன் அவனை விடுவித்து சிறையில் இருந்ததற்காக அந்த தண்டனையை அனுபவித்ததற்காக பொன்னையும் பொருளையும் கொடுத்து அவனுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிறார். இந்த கதை சொல்லுகிற செய்தி, நாம் கற்ற கல்வியானது நமக்கு எப்போதும் நம்மை காப்பாற்றுகிறது, நம்மை கைவிடாது என்பதை உணர்த்துகிறது. கல்வி என்றால் நாம் பெற்ற பட்டங்கள் மட்டுமல்ல, படித்த புத்தகங்கள் மட்டுமல்ல, இந்த இடத்தில் கல்வி என்றால் நாம் கற்றுத்தேர்ந்த நம்முடைய தொழில்கள், நாம் செய்யக்கூடிய தொழில்கள் ஒருபோதும் நம்மை கைவிடாது.
1: மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம்
2: நிறைவு பெற்றது காலை வணக்கம்.
3: நான்கு தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெற உள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 இருந்து 38 அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு

0: கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெற உள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 ஆண்டு முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்துக்கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார்.
1: என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகின்றேன். சுமார் 5 வயது முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்டு மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபிடரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1,700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.

ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில் 133 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பி.வி. சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் காலை 7:25 தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 முதல் 5000 வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட்,

0: அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440. நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
8: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: 30 ஆண்டு கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
9: தண்டுவட மரபு நோய்க்கான உணவு கட்டுப்பாடுகள் என்ன என்பது குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
10: துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற விஷயங்களை வந்து கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது இந்த நோய்க்கு மட்டும் இல்லை, எந்த நரம்பு நோய்க்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியா இருக்கும். ஏன்னா இந்த நோய்க்கு பல தியரிகள் சொல்லப்பட்ட விஷயம், கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு சொல்றோம், அதாவது குடல் மற்றும் மூளைக்கான ஒரு தொடர்பு. இந்த குடல்ல வந்து நல்ல கிருமிகள், நல்ல பாக்டீரியா வகைகள் இருக்கணும்னு நம்ம விரும்பணும்னா நம்மளுடைய உணவு பழக்கங்களும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுமே அதுக்கு ஏத்தாப்புல இருக்கணும். ஸோ நமக்கு எடுக்கக்கூடிய அந்த துரித உணவுகள், சோடா பீவரேஜஸ் போன்றவை இவைகளை மாத்திரலாம். ஸோ இதுவுமே ஒரு தூண்டுதலாக இருக்கும்னு நம்ம சந்தேகப்படுறோம். ஸோ நம்ம உணவு, நம்ம மண், நம் கலாச்சாரம், நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய சமுதாயத்தில் சேர்ந்தவங்கள்லாம் என்ன பழக்கிட்டு வந்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம நல்லா இருப்போம். தொற்று, இது தொற்றுநோய் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு தொற்றுநோயாக பாவிக்க முடியாது. இது வந்தவங்க கூடவே பழகலாம், இருக்கலாம். இன்ஃபேக்ட் இது வந்து பரம்பரையிலையும் வர்ற நோய் கிடையாது. ஸோ இன்னார்த்துக்கு இருக்குன்ற போது அவங்களுக்கு மட்டும்தான் வரும். இதில் வகைகள்னு சொல்கிறது வந்து எதை வேஸ்ட் பண்ணி சொல்லுவோம்னா ஒருத்தருடைய வெளிப்பாடு. ரெண்டு வகை சொல்லுவோம், ரிலாப்சிங் ரெமிட்டிங் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ், அதாவது தாக்குதல், தாக்குதல் இல்லாத தன்மை, இப்படி ரெண்டு சுவிட்சில் நடக்கும். இன்னொன்று வந்து ப்ரோக்ரெசிவ், அதாவது தொடர்ந்து மோசமாயிட்டே இருக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ். இந்த ரிலாப்சிங் ரெமிட்டிங் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ்னு சொல்லும் பொழுது இது எப்படின்னா ஒருத்தர், ஒரு மனிதர் இருப்பார், அவருக்கு ஏதோ ஒரு பகுதியில் மூளையில் தாக்குதல் நடக்கும், அந்த தாக்குதல் நடந்தது விளைவாக அவருக்கு உடவில் ஒரு சிம்டம் ஏற்படும், கண் மங்குறதோ மறுத்து போகிறதோ. இது வந்து நாளடைவில் சரியாகிடும், சரியாகி ஆல்மோஸ்ட் நார்மலாகிடுவாங்க. அதுக்கு அடுத்த அட்டாக் வர வரையும் நல்லா இருப்பாங்க, திருப்பி இன்னொரு அட்டாக் வரும். இந்த மாதிரி வர்றது ஒரு வகை. இன்னொரு சாரார் இருக்காங்க, அதாவது இந்த வகை தான் வந்து 85% செஞ்சவங்க, 15%, 100 பேரில் 15% வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே அவங்களுக்கு அட்டாக்லாம் எதுவும் இருக்காது. போன வருஷம் நல்லா நடந்துட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு போகும்போது தேய்ச்சி தேய்ச்சி நடப்பாங்க, அப்புறம் நடக்கும் போது தள்ளாட்டம் இருக்கும், அப்புறம் கால் டைட்டாகும், அப்புறம் நடந்துட்டு இருக்கும்போது தடுக்கி தடுக்கி விழுவாங்க. இவங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் எனக்கு ஆரம்பிச்சதுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இந்த ரிலாப்சிங் ரெமிட்டிங் MSல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு இந்த அட்டாக் வந்தது, இன்றைக்கி இந்த அட்டாக்னு சொல்லுது, இது இவங்களுக்கு சொல்லவே முடியாது, வரையுறையே இருக்காது, நாள் போக வருஷனாயிட்டே போகும். இவங்க பேர் ப்ரோக்ரெசிவ் MS. ரிலாப்சிங் ரெமிட்டிங் MS, ரிலாப்சிங் ரெமிட்டிங் MSஆக இருக்க முடியாது ரொம்ப நாளைக்கு. 10-15 to 20 வருஷத்துக்குள்ளே இவங்களும் ப்ரோக்ரெசிவ் MSக்கு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி தேதிக்கு மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா அது எல்லாமே ஒன்று தான். ஒரு சிலருக்கு நேரம் கொடுத்து ப்ரோக்ரெஸ் ஆகுது, ஒரு சிலருக்கு ஆரம்பத்திலேருந்தே ப்ரோக்ரெஸ் ஆகுது, அவ்வளவு தான். ஸோ ரெண்டே வழி தான். இதுக்கு வந்து இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்லப்படக்கூடிய தாக்குதல் நடக்கிற ஒரு வகை, ப்ரோக்ரெசிவ் அல்லது டீஜெனரேட்டிவ்னு சொல்லக்கூடிய தாக்குதல் நடந்து உதிர்ற ஒரு வகை. இந்த உதிரும் வகை வராமல் தடுக்கிறது தான் நம்மளுடைய வேலை.
9: இதுவரை தண்டுவட மரபு நோய்க்கான உணவு கட்டுப்பாடுகள் என்ன என்பது குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
6: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
11: நேரம் காலை

0: 31 நிமிடம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினால், இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் 1 எந்த நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் 1 ராக்கெட் எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது என்பதை இன்றைய சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சியின் நிறைவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேர்களை, நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து சிற்பியின் இசையில் ப. விஜயின் பாடல் வரிகளில் பி. உன்னிகிருஷ்ணன் சுஜாதா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
8: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
9: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
12: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
13: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: நேரம் காலை 7:40. நெர்லே சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியில் ஒழிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து ஏசிய ராஜ்குமாரின் இசையில் பா விஜயின் பாடல் வரிகளில் ஹரிஹரன் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி
1: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி தொடர்புக்கு 7558137222
3: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும் பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல

0: பட்டு பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையில இருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேரம் காலை 7:47.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: நேர்களை, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மஜ்னு திரைப்படத்திலிருந்து. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: மூக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
7: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
8: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
9: 7:56 நிகழ்ச்சி நிறைவு பாடல் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ராஜாவின் இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா, இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் 1 உருவாக்கிய நிறுவனம் எது? இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் 1 உருவாக்கிய தனியார் நிறுவனம் ஸ்கைரூட் ஏரோஸ்போர்ஸ். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனம்தான் விக்ரம் 1 ராக்கெட் என்ற ராக்கெட்டை வடிவமைத்தனர். நேயர்கள் இதுவரை கேட்டது
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோ

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேரம் காலை 8:01.
3: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
3: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
5: இன்று ஜூலை 20, உணர்ச்சி பெருக்கில் தன்னை மறந்த நிலையில் கவிஞர்களிடமிருந்து வெளிப்படுகிற கவிதைகள் ஆற்றொழுக்கானவை மட்டுமல்ல, வற்றாத ஜீவன்களாகவும் அது பெருகி ஓடுகின்ற அனுபவத்தை அவர்களின் வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் எடுத்துக்காட்டுகின்றன. பல சமயங்களில் தமிழுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கவிதைகளையும் கவிஞர்களையும் படிப்பது எனக்கு மனதுக்கு மிகவும் ஓப்பானதாக இருக்கும். அந்த வரிசையில் வங்கம் தந்த புரட்சி கவிஞர் நஜ்ருல் இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை ஏற்கனவே இந்த வரிசையில் நாம் சிந்தித்தது உண்டு. இசைத்தட்டு கம்பெனியில் பணிபுரிந்து கொண்டிருந்த காலத்தில் அவர் இயற்றுகிற பாடல்களை எல்லாம் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்வாராம். வீடு திரும்புகிற போது அதை சில சமயங்களில் அலுவலகத்திலேயே வைத்துவிட்டு வந்து விடுவதும் உண்டு. அப்படி வருகிற வேளையில் அவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய பாடல்களில் சில நல்ல வரிகளை அந்த நோட்டு புத்தகத்திலிருந்து பார்த்து திருடி தன்னுடைய பாடல்களில் சேர்த்து கொண்டு வைத்தவர்களும் உண்டு என்கிற ஒரு குறிப்பை எங்கோ படித்தது நினைவுக்கு வந்தது. இந்த செய்தி பின்னாலே நஜ்ருலினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அவர் மிகவும் கோபப்படுவார், ஆத்திரப்படுவார், ஏதேனும் வம்பு வளர்க்கலாம் என்று நினைத்து சொன்னார்களோ இல்லையோ, ஆனால் அந்த செய்தியை கேட்டவுடன் அவர் சிரித்துக் கொண்டார். இது குறித்து உங்களுக்கு கோபமே வரவில்லையா என்று யாரேனும் கேட்டிருக்க கூடும். அவர் சொன்னாராம், எவ்வளவு எடுத்துக்க போறாங்க, எடுத்துக்கட்டுமே. கடல் தண்ணீரை குடத்தாலே எடுத்தால் கடல் வற்றி போய்விடுமா என்ன? அந்த ஒரு கணம் அதுவே ஒரு புதிய கவிதையாக அவரிடமிருந்து புறப்பட்டு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பொங்கி பெருகுகிற நதியின் வெள்ளம் போல் தங்கு தடையற்று பெருகி வருகிற கவிதையின் சொற்களில் சில சொற்கள் பிறரால் களவாடப்பட்டாலும் கூட எடுத்து வாசிக்கிறவர்கள் இந்த கவிதை வரிகள் நஜ்ருலுக்கு சொந்தமான வரிகள் என்று எளிதாக கண்டுகொண்டு விடுவார்கள் என்பதை காலம் அவர்களுக்கு உணர்த்தி இருக்கக்கூடும். ஆனால் கவிஞன் தன்னுடைய கவிதையின் மீது கொண்டிருந்த அபரிமிதமான நம்பிக்கையும் அதன் ஆற்றலையும் உணர்ந்து கொண்டதினாலேதான் கடல் தண்ணீரை ஒரு குடத்தாலே எடுத்தால் கடல் வற்றிப்போய் விடுமா என்ன என்று கேட்டிருக்கிற அழகை நினைத்து பார்க்கிற பொழுது எனக்கு ஜெயகாந்தனின் நினைவும் தான் ஞாபகத்திற்கு வந்தது. ஒரு முறை அவரிடத்தில் நண்பர்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிற போது, நீங்கள் எழுதிய நாவல்களின் தலைப்புகளை எல்லாம் இன்றைக்கு திரைப்படங்களில் அவரவர்களுக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ளுகிறார்களே என்று உரிமை பறிபோய்விட்டிருக்கிற நிலையில் கொஞ்சம் உணர்ச்சியோடு அவரோடு நெருக்கமும் அன்பும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாசக உள்ளம் இந்த கேள்வியை எழுப்பியது. சர்வசாதாரணமாக சிரித்துக் கொண்டு ஜெயகாந்தன் அவர்கள் சொன்னார்கள், எடுத்துக்கொள்ளட்டுமே, இல்லாதவர்கள் இருப்பவர்களிடத்தில் எடுத்துக் கொள்ளுகிறார்கள், அவ்வளவுதானே என்று சொன்னார். இந்த பெருமனது படைப்பாளிகளின் பேர் உள்ளத்தை பெருங்கருணையை அடையாளம் காட்டுவது மட்டுமல்ல, அது வற்றாத ஜீவ நதியாக அவர்களுக்குள்ளே அந்த உந்தாற்றல் பொங்கி வருகிறது என்பதையும் வாசிப்பவர்களின் நேசிப்பவர்களின் இதயங்களை கடந்து இது குறித்து இல்லாமையில் இருக்கிறவர்களின் பாலம் காட்டுகிற அன்புணர்ச்சி அடையாளம் காட்டுகிறது இல்லையா? இந்த பெருந்தன்மை எல்லோரிடத்திலும் வந்துவிட வேண்டும் என்கிறதுதான் இன்றைய நினைவின் குறிப்பாக எனக்கு தோன்றுகிறது. எனவே நண்பர்களே, ஒரு முறை இருமுறை தேடி எடுத்து பிறகு எடுத்து அது போல செய்து பழகுகிறவர்கள் எந்தேனும் ஒரு நாள் சொந்தமாக எழுதிவிட மாட்டார்களா? அவர்களிடமிருந்து ஒரு புதிய படைப்பு உண்மையாகவே பிறந்துவிட மாட்டாதா என்கிற நிலையில்தான் அந்த எண்ணம் நமக்குள்ளே தோன்றுகிறது. ஓலச் செய்தலில் இருந்து மூல படைப்பை உருவாக்குகிற நிலை நோக்கி வளர வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்று தெரிகிறது. அம்மாவை பார்த்து சமைக்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு பெண் காலப்போக்கில் தானே சமைத்து சமையல் கலையில் வல்லவளாக தேர்வது போலவே இந்த போலச் செய்தலிலிருந்து நீங்கி மூல படைப்பாக்கத்தை உருவாக்குகிற தன்மையை நாம் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த நாளை பயன்படுத்தலாமே என்கிற நிலையில்

0: இன்று ஒன்று நன்று என்பதாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:06. தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் பொதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேர்களே, பொன்னியின் புதுப்பல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்க 0-43-42-24-40-30 எனிலும் மற்றொரு எண் 0-43-42-24-40-31 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500-84-8820.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இணைப்பில் வர முடியாத நேர்கள், புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம்.

0: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல் எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252.

0: 3881.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: எட்டு மணி 16 நிமிடம். தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அறிமுக நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கயா? வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க உங்க பேர், சொல்லுங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மட்டும்
3: இல்லைங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, முத்துங்களா? எங்கிருந்து பேசுறீங்க முத்து? கோடியூர்ல இருந்து பேசுறீங்களா? உங்க இனிப்பு சரி இல்லை. சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்காக? என்ன என்ன படங்க? இட்லி கடைங்களா? சரிங்க, நிச்சயமா கொடுத்துடலாம். இனிப்பில் இருந்தமைக்கு நன்றி. நேர்களே, கோடியூர் முத்து அவர்கள் இட்லி கடை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இதே நேரத்தில் வாட்ஸ்அப் வழியாக கீழ்குப்பம் பகுதியிலிருந்து திவ்யதர்ஷியும் இட்லி கடை திரைப்படத்திலிருந்து ஏதோ ஒரு பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த இரண்டு நேர்களுக்காகவும் இதோ இட்லி கடை திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: இருக்கலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் சிறுவாச்சூர் பகுதியிலிருந்து கோபால், முரளி, கார்த்திக் ஆகியோர் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கெனடி கிளப் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னையின் புது புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் காலை 8:30 நேயர்களை கேட்கலாம்.
8: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
9: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
10: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
9: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

0: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு.
1: தருமபுரி
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். திருக்குறள்ல சொல்லிருக்கிற அந்த செய்தியை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதாம் அரசு. பார்ப்போம். பொதுவா பட்ஜெட் கூட்டத்துல எல்லாம் இந்த திருக்குறள் சொல்லுவாங்க, பொருளை சம்பாதிக்க தெரிய வேண்டும் முதல்ல. இயற்றலுங்கிற போது வருவாய்க்கான வழியை உருவாக்குதல், அதன் வழியாக ஈட்டல், அதை காத்தல், காத்த வகுத்தல், அதை பெருக்குதல், பல மடங்காக்குதல், இதெல்லாம் இருந்தா தான் வாழ்க்கையில உயர்வு பெற முடியும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நாம வந்து பொருளுடைய அருமை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. உதாரணமா நகரத்தார்கள் வந்து கல்விக்கும் ஆன்மீகத்துக்கும் நிறைய செஞ்சிருக்காங்க. மதுரையினுடைய அந்த நான்கு கோபுரங்கள்ல அந்த மொட்டை கோபுரத்தை கட்டினவர் வைதாகர செட்டியாருங்கிறது நமக்கு தெரியும். அவர் 1878 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கோபுரம் கட்டுறதுக்கு உறுதுணையா இருந்திருக்காராம். அப்ப கொடுத்த 1878 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாருல, அதனுடைய அருமை எவ்வளவு தெரியுமான்னு கேட்டாரு. எல்லாரும் உடனே 100 கோடி 200 கோடினாங்க. 37 லட்சம் கோடியா. இதை கேட்டவுடனே பலருக்கு அப்படியே கிரகிர்த்து போச்சு. பொருளுடைய மதிப்பு எப்படி கூடுதுங்கிறத சொன்னது. அதே போல சிக்கனமா இருத்தல் என்பதும் ரொம்ப முக்கியம். சிக்கனம்னா கஞ்சத்தனம் கருமித்தனம் இல்லை. அதையும் அழகா சொன்னாரு. எதுவுமே கொடுக்காத ஒருத்தனை போய் கஞ்சன் வந்திருக்காங்க, உடனே அவர் கோவிச்சாராம். என்னங்க கஞ்சன் சொல்லிட்டு நாலு எழுத்து சொல்லிட்டீங்க, கருமின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு எழுத்து மிச்சமா இருக்கும் இல்லையா அப்படின்னு இருக்காரு. பாருங்க சொல்லல கூட எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது. அப்ப பொருளை சேகரிக்கிறத காட்டிலையும் அதை பாதுகாக்கிறதுங்கிறது, அது வீண் செலவு செய்யாதிருத்தல், ஆடம்பர செலவு செய்யாதிருத்தல் எவ்வளவு நல்லது. அதனாலதான் ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடுதலை போகாறு அகலா கடையினார் திருவள்ளுவர். வரும் வழி சரியாக இருந்தால் அது மூலமாக நம்ம சம்பாதிக்கலாம். அதை காட்டில் முக்கியம் போற வழியில ஓட்டை இல்லாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிறார். ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றினா போயிடும். ஆகாறு அளவு இட்டிதாயினும் வரும் வழி குறைவாக இருந்தாலும் போகும் வழி அதை காட்டிலும் சிறியதாக இருந்தால் நாம் கவலைப்பட தேவையில்லை. சரி, இத ஔவையார் வேற ஒரு விதமா நல்வழியில சொல்றாங்க. இந்த பாருப்பா, நீ சம்பாதிக்கக்கூடிய காலத்துல சேகரிச்சு அதை வந்து பாதுகாத்து வை. அப்படி நீ செய்யாம ஆடம்பரமா செலவு பண்ணா கடைசியில உன்னை காப்பாத்த ஆள் இல்லாம போயிரும். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை, எல்லாருக்கும் கல்லனாய் இயல்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு. இது கொஞ்சம் கடினமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனா அவங்க ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஆன முதலில் அதிகம் செலவழிக்காமல் இருந்தால் நமக்கு எதுவும் இல்லை. அப்படி செலவழிச்சு நம்ம எல்லாத்தையும் இழந்து நின்னா மானம் மரியாதை எல்லாம் போவதோடு நாம் பலரால் பழிக்கப்படவும் செய்வோம் என்பதை அபியார் சுட்டி காட்டுகிறார். எனவே நாம் வாழ்கிற காலத்தில் பொருளை ஈட்டுவதற்கான வழியையும், பொருளை ஈட்டுதலும், ஈட்டிய பொருளை காத்தலும், காத்த பொருளை நல்ல செயல்களுக்கு செலவிடுவதுமாக கற்றுக்கொண்டால் அதனால் பொருளால் எப்போதும் பயன் உண்டு. இதையெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். ஏன்னா எல்லாவற்றையும் முத மாச சம்பத்திலே இஎம்ஐ வாங்கி வச்சுக்கிட்டு அதை கட்ட முடியாம வாழ்க்கை என்னாகுமோன்னு திணறத பாக்குறப்ப, அதுவும் குறிப்பா வறுமையில் தங்களை மாய்த்து கொள்ளுகிறவர்கள் நினைச்சு பார்த்தா நமக்கு கடுமையாக வருத்தமாக தான் இருக்குது. அந்த வறுமை ஏற்படாமல் இருப்பதற்கு அல்லது தொழில் நட்டமடையாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பெரியோரை துணை கொண்டு நல்ல செய்திகளை தெரிந்து கொள்வது நலம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
4: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500 84820.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
6: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
7: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
8: நெர்களை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக 2 நேயர்கள் கேட்டிருக்காங்க. தருமபுரியிலிருந்து ரவி, அடுத்த நேயர் நல்லம்பள்ளியிலிருந்து கோபிகா, இவர்கள் 2 பேருமே வந்து ஒரே பாடலை கேட்டிருக்காங்க. கட்டா குஸ்தி 2 திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.

0: பன்னியின் பிரீஃப்ஸ்
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம் குமாரசாமி பேட்டை தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் காலை 8:45. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: சைபால்
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: காலை நேரம், கடற்கரை ஓரம், காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. நடைப்பயிற்சி அதில் நமக்கு தெரிஞ்ச

0: சார் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக. என்ன சார் வாக்கிங்கா அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல, அவ்வளவு கஷ்டம். மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிக்கிட்டு இருக்கிறார். எங்கே பேசுகிறது, கொஞ்சம் நின்று நிதானித்து மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னோ, உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் சார் நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு, அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யார் சார் இவ்வளவு வேகமாக நடக்க சொன்னது, வேகத்தை குறைங்க, மெதுவாக நடங்க அப்படின்னோம். நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்றைக்கி சொன்னீங்களே தவிர சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார் அவர். இன்னமும் லேசாக மூச்சு வாங்கிக்கிட்டே, மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது, அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உங்கள் வயசு 40 மேலேயா, உங்கள் எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 அதிகமாக இருக்குதா, நீங்கள் புகை பிடிக்கிறவரா, இதய நோய், இரத்த நாள நோய், உயர் இரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க, முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடக்கிறப்போ உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேறு எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம். அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க, முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம், பரிசாக வாங்க போகிறோம். அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ, ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள், அந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமாக இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பணியில் நடந்தாலும் அப்படி தான், தலையை பத்திரமாக பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அது தானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா. முதல் 1 கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம். மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி 1 30 நடக்கலாம். தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க, ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல் திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால் இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே வந்து இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லாம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் வயறு கிடைக்கணுமே சார், யார் வயத்து மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: thinking, Bunions and Briefs.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட

0: கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக்.

0: 7581372. மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
1: 8:53. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களை, இது பொன்னியின் புது புனல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. மாரண்ட எல்லை பகுதியிலிருந்து அக்பர், நிஷா, சாஹில், அமீரா, ஃபாத்திமா ஆகியோர் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் குருதி ஆட்டம் திரைப்படத்திலிருந்து.

0: Viking Bunions and Briefs.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நமது தர்மபுரி பண்பலை 102.5.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம்,
2: திருப்பத்தூர் மாவட்டம்,
3: சேலம் மாவட்டம்,
4: திருப்பத்தூர் மாவட்டம்,
5: கிருஷ்ணகிரி மாவட்டம்,
6: ராசிபுரத்துல இருந்து
4: எனக்கு பிடித்த பாடல்
5: படையப்பா படத்துல இருந்து
7: எம் பேரு படையப்பா, இடப்பட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா,
5: ஐயன் திரைப்படத்துல இருந்து
8: பசும்பொருள் இருந்து
9: தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல.
0: உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க நம்ம எஃப்எம்ல கேக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். 0433 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை உங்க குரல்ல எங்களுக்கு குரல் பதிவா அனுப்பி வைங்க. தினமும் காலை 10:05 நீங்கள்
10: நேர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் ரத்த பரிசோதனைகளும் விளக்கங்களும் நேர்களையில் பங்கேற்கிறார் ரத்த பரிசோதனை நிபுணர் ராஜா வஜ்ரம் அவர்கள். நேர்களை நிறைவுக்கு வருகிறது.
11: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:00. நேர்கள் இனி கேட்கலாம்.
12: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
11: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
12: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தாவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
13: நம்முடைய குன்றக்குடி மேல்நிலைப் பள்ளியில் ஒரு காலத்தில் பணியாற்றிய ஆதீன புலவர் பெரிய தமிழையா என்ற கதிரேசனார் இப்போது அவர் பணி நிறைவு பெற்றுவிட்டார். உதுமையில் இருக்கிறார். ஆனால் அவர் தமிழாசிரியராய் பணியாற்றிய காலத்தில் அவரிடம் படித்த மாணவர்கள் தமிழின் உயரத்தை அடைந்தார்கள். எப்படி? அவரால் கிள்ளப்படாத காதுகள் இல்லை, குட்டப்படாத தலைகள் இல்லை, ஆனால் அனைவரையும் தமிழின் உயரத்திற்கு ஏற்றி வைத்து விடுவார். அதனால்தான் அவர் மீது அன்பு கொண்டு மாணவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் சேர்ந்து அவருக்கு பணி நிறைவு பாராட்டு நடத்தினார்கள். அவரை பிரிவதை தங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவர் பிரிவதைப் போல உணர்ந்தார்கள். பெரிய தமிழையா என்று அன்புடுக அழைக்கப்படுகிற பூவாளூர் கதிரேசன் என்ற அந்த தமிழாசிரியர் தமிழையா தன் ஊரில் குன்றக்குடியில் அவருக்கு குடியிருப்பதற்கு ஒரு வீடு கூட இல்லை. ஆனால் மாணவர்களின் உள்ளங்களில் கூடு கட்டி கொண்டு வாழ்ந்தார். எப்படி ஒரு ஆசிரியர் போதிக்க வேண்டும், எப்படி ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருந்தார். அவர் தமிழ் இலக்கணத்தையும் கற்றுக் கொடுத்தார்.

0: மாணவர்களுக்கு வாழ்க்கை இலக்கணத்திற்கு வழிகாட்டியாகவும் விளங்கினார், ரோல் மாடலாகவும் விளங்கினார். அவர் இலக்கியத்தை கற்றுக் கொடுத்தார், அவரே ஒரு பெரிய இலக்கியமாக மாணவர்களுக்கு விளங்கினார். இப்படித்தான் ஆசிரியர் தலைமுறை போதிக்க வேண்டும். ஆயிஷா என்ற பள்ளி மாணவியின் கதை, அதை ஒரு ஆசிரியர் எழுதுகிறார். ஆயிஷா என்ற இளம் மாணவி பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற 10ஆம் வகுப்பு மாணவி. ஆனால் 10ஆம் வகுப்பு உயரத்தில் படிக்கிறவளோ ஒரு இளம் விஞ்ஞானியாக ஒளி வீசினாள். பல கேள்விக்கணைகளை தன் வகுப்பறையில் தொடுத்தாள். இதையெல்லாம் தாங்கிக் கொடுக்க முடியாத சில ஆசிரியர்கள் அவள் மீது பிரம்புகளால் பிரயோகம் செய்தார்கள். ஆயிஷா வேதனைகளை தாங்கிக் கொண்டே தன் கற்றலில் ஒளிர்ந்து கொண்டே இருந்தாள். ஒரு ஆசிரியை மட்டும், அறிவியல் ஆசிரியை மட்டும் ஆயிஷாவை நன்கு தெளிந்து கொண்டாள். ஆயிஷா ஒரு மாணவி அல்ல, அவள் ஒரு அபூர்வ பிறவி. அவள் ஒரு இளம் விஞ்ஞானி. தன் வயதுக்கு மேல் எத்தனையோ அறிவு வீச்சுடைய நூல்களை கற்றுத் தெளிகிறாள். ஒரு புத்தகப் புழுவாய் இருக்கிறாள். அவளுக்குள் ஒரு விஞ்ஞான ஆர்வம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அவளை ஊக்கப்படுத்துகிறாள். ஆனால் பலரினுடைய பாதிப்புகளால் கடைசியில் ஆயிஷாவின் வாழ்க்கை முடிந்து போகிறது. பெற்றோர்கள், சூழ இருக்கிற ஆசிரியர்கள் ஆதரவு இல்லாமல் ஆயிஷாவின் வாழ்க்கை கருகி போகிறது. அப்போது துடித்த துடிப்போடு ஆயிஷா மீது அன்பு கொண்ட அந்த ஆசிரியை தான் எழுதுகிற ஒரு நூலின் முன்னுரையில் ஆயிஷாவின் வரலாற்று எழுதுகிறார். நமக்கு கண்ணீர் கொட்டுகிறது. ஆயிஷாவை போன்ற எத்தனையோ அறிவு ஜீவிகள், அறிவொழியை ஏற்றி வைக்க வேண்டியவர்களை நாம் அணைத்து விடுகிறோம். எண்ணி பார்க்க வேண்டும். குழந்தைகள் மலர்கள், அவர்களை நாம் கசக்கிவிடக்கூடாது. குழந்தைகள் ஓவியங்கள், அவர்களை கலைத்துவிடக்கூடாது. குழந்தைகள் கவிதைகள், அவர்களை நாம் வாசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் கண்ணாடிகள், அவர்களை உடைத்துவிடக்கூடாது. குழந்தைகள் கற்க வேண்டிய புத்தகம், தயவு செய்து அவர்களை கிழித்து விடாதீர்கள். குழந்தைகளை காக்க வேண்டியது இன்றைய தலைமுறையின் கடப்பாடு. அறிவொளியை அன்பின் வழியே ஏற்றி வைப்பதுதான் அறிவுலகத்தின் திருப்பணியாக, தெய்வீக பணியாக இருக்க வேண்டும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ். இனிய காலை வணக்கம் அன்பு நேர்களே. நேரம் காலை 9:05. இது தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு விழா. மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16-20.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. பிக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
3: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
4: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
5: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
6: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
7: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
8: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
9: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
10: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.

0: அப்படிங்கிறது நாம் பெறும் பெரிய செல்வம், நாம் பெற்ற பெரிய செல்வம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த செல்வத்தை பாதுகாக்கும் முதல் படி நம் உடலுடைய மொழியை புரிஞ்சுக்கொள்றது தான். பல நேரங்களில் நம்ம உடலில் ஏற்படும் மாற்றங்கள் வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மாற்றங்களை அமைதியாக வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த வழி இரத்த பரிசோதனை. ஒரு சிறிய இரத்த துளி நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் குறித்து ஏராளமான தகவல்களை சொல்லுது. இரத்த சோகை, சர்க்கரை நோய், தொற்று நோய்கள், கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயல்பாடு, கொழுப்போடைய அளவு என பல்வேறு உடல் குறைபாடுகளையே ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய இரத்த பரிசோதனை பெரிதும் உதவுதுன்னு சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியில இரத்த பரிசோதனையுடைய அவசியம் என்ன, எந்தெந்த பிரச்சனைகளை எப்போது மேற்கொள்ள வேண்டும், பரிசோதனைக்கு முன் கவனிக்க வேண்டியவை என்ன என்பன போன்ற பல பயனுள்ள தகவல்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். ஆமாங்க, இன்னைக்கு வசந்தன்கோ வழங்கும் வானலில் வசந்தம் நிகழ்ச்சியில இரத்த பரிசோதனைகளும் அதனுடைய விளக்கங்களும் குறித்து நேரலையில பங்கேற்று இரத்த பரிசோதனை நிபுணர் பி ராஜா வஜ்ரம் அவர்கள் சொல்ல இருக்கிறாரு. நேரலையில நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம பேசுவோம். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0434-2-2-4-4-0-3-0, மற்றொரு எண் 2-4-4-0-3-1 என்ற எண்களில் அழைக்கலாம். மேலும் 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ அழைத்து நீங்கள் பேசலாம், உங்களுடைய கேள்விகளையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ பேசுவோம் ஐயா. வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா. சொல்லுங்க, இப்போ இரத்த பரிசோதனை, இப்போ 30 வருடங்களுக்கு மேல நீங்க இந்த துறையில இருக்கிறீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சி எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே ஒரு 30 இயர்ஸ் பிஃபோரே நீங்கள் இதுக்கு உண்டான ஒரு படிப்பை எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னும் பொழுது அந்த காலகட்டத்தோடைய வித்தியாசங்கள் என்ன, அதை குறித்து சொல்லுங்களேன்.
1: 30 வருடத்துக்கு முன்னாடி உள்ள இரத்த பரிசோதனையும் இப்போ உள்ள இரத்த பரிசோதனையும் கலந்தாலோசித்து பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு வியப்பாக தான் தோன்றுது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி இரத்த பரிசோதனைங்கிறது ஒரு பெரிய தடைக்கல்லாக தான் இருந்தது. ஏன்னா அசசபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது, ஈஸியாக போய் எங்கேயும் ஒரு ரத்தம் டெஸ்ட்டு பண்ணிட முடியாது, அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் நிறையா வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 வீக் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு 1 டேயில் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜிஸ் இப்போ நிறைய வந்துச்சு. அதனால் மக்கள் ஈஸியாக அசஸ் பண்ணி அவங்களோட உடலில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்.
0: ஓகே சார், இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து டைரெக்டாகவே அவங்க டயக்னோஸ் பண்ணிட்டு பேஷண்ட்டை பார்த்து இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்படி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த எவல்யூஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இந்த பிளட் டெஸ்ட்டு பண்ணி அதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இருந்திருக்கும் இல்லையா?
1: இந்த எவல்யூஷன் வந்து அரௌண்டு 2000லேருந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. 2000க்கு முன்னாடி வரைக்கும் மக்கள்கிட்டையும் அவேர்னஸ் கம்மியாக இருந்தது, அசசபிலிட்டியும் கம்மியாக இருக்கிறதுனால டாக்டர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடியே அவங்களா டயக்னோஸ் பண்ணி சில விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போது டைம் வேஸ்ட்டு, டெக்னாலஜிஸ் அதிகமாக வந்ததுனால என்ன தேவைக்கு மருத்துவர்களுக்கு பிளட் டெஸ்ட்டு தேவைப்படுதோ அந்த நேரங்களில் ஈஸியாக அசசபிலிட்டி இருக்கிறதுனால எல்லா பரிசோதனைகளையும் செய்ய முடியுது.
0: நம்ம பிளட் டெஸ்ட்னு பேசுகிறோம், பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன, அது கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் எங்களுக்காக.
1: பிளட் டெஸ்ட், ரத்த பரிசோதனைன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ரத்த பரிசோதனைங்கிறது ஒரு மனிதனோட உடலில் இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, நம்ம உடலோட வியாதிகள் ஆகட்டும், இல்லை நம்மளோட வளர்ச்சி மாற்றங்கள் ஆகட்டும், உடல் உள்ள கொழுப்பு சர்க்கரை அளவுகள் ஆகட்டும், இது இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு கொள்கிறதுக்கு இந்த இரத்த பரிசோதனை மெயினாக பயன்படுது. மருத்துவர்கள் சில மருத்துவத்திற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கும்போது அதனோட ப்ராக்ரெஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த இரத்த பரிசோதனை மிக முக்கியமாக தேவைப்படுது.
0: சரி, ஓகே சார். இப்போ ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கிறது?
2: வணக்கம், நான் பாப்பரப்பட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
0: சொல்லுங்க நவீன், உங்களோட கேள்வி.
2: சிறப்பு இருந்ததுக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
2: எனக்கு ஒரு 2 கேள்வி. அதாவது ஓ பாசிட்டிவ்ல உள்ளவங்களதான் கொசு அதிகமா கிடைக்குதுன்ற

0: கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு என்ன ரீசன்? இன்னொன்னு வந்து அடிப்பட்டவங்களுக்கு ரத்தம் கொடுத்தா காப்பாத்தலாம்ன்ற மாதிரி நிறைய ரத்தம் கொடுத்தா உயிர் காப்பாத்துறாங்க. அதுக்கான எவ்வளவு நேரத்துக்குள்ளார கொடுக்கணும், அதுக்கான வெப்சைட் எல்லாம் இப்ப கவர்மெண்ட் இருக்கு, ஈ ரத்த கோஷ் அந்த மாதிரி எல்லாம். இப்ப இது சம்பந்தமா இந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பத்தி ஒரு தகவல் கொடுங்க. நன்றி.
1: இப்போ நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி வந்து கொசு ஓ பாசிட்டிவ் தான் கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரியான மருத்துவ ப்ரூப் எதுவும் கிடையாது. நம்மளா சில நேரங்களில் நம்ம நினச்சிக்கிறோம், அப்படி எதுவும் ப்ரூப் இல்லை. ரெண்டாவது கேள்வி, எமர்ஜென்சிக்கு பிளட்டு கொடுக்கறது எவ்வளோ நேரத்துக்குள்ளே கொடுக்கணும்னு கேட்குறீங்க. இது வந்து அந்த மருத்துவ சார்ந்த என்ன தேவைக்காக ரத்தம் கொடுக்கணுமோ அதை பொறுத்து இருக்குது. எமர்ஜென்சியில் இருக்கும்போது உடனடியாக தேவைப்படும், ஒரு சர்ஜரின்னும் போது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்தாற் போன்று தான் நம்ம டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமே தவிர ஸ்பெசிஃபிக்கான ஃபிக்ஸடு டைம் எதுவும் கிடையாது.
2: சரிங்க சார். நேர்களும் நீங்களும் அழைச்சி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இரத்த பரிசோதனைகளும் அதன் விளக்கங்களும் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 043-342 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 மற்றொரு 24-40-31 என்ற எண்கள் அழைக்கலாம். மேலும் 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ அழைத்து பேசலாம். அடுத்த நேயர் வணக்கம், சொல்பவர்
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்லிட்டு வாழ்த்துக்கோங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப ரத்தம் பண்றதுன்னு வச்சுக்கவேன், அந்த ரத்தம் டெஸ்ட் நம்ம மெயினா வந்து சக்கரை அளவு இல்லைன்னா அந்த பிபியினுடைய பிபி அளவு ரத்த மதிப்பினுடைய அளவு மட்டும்தான் பாக்குறோம்.
1: ரத்தத்துல சர்க்கரை அளவு மட்டும்தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது மட்டும் ரத்தத்துல இல்லைங்க, இதை தாண்டி ரத்தத்துல உள்ள கிட்னிக்கான டெஸ்ட் இருக்கு, லிவருக்கான டெஸ்ட் இருக்கு, கொழுப்பு சம்பந்தமான டெஸ்ட் இருக்கு, சில வியாதிகளுக்கான முன்கூட்டி செய்யக்கூடிய பரிசோதனைகள் இருக்கு. இந்த மாதிரி ரத்த பரிசோதனைகளில் பல உறுப்புகளுக்கான பரிசோதனைகள் வந்து இருக்கு. இது எல்லாமும் நாங்க ஒரே நேரத்தில் பார்த்துக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லா பரிசோதனைகளும் எல்லா நேரத்திலையும் அவசியம் அல்ல. சில பரிசோதனைகள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல், நீங்கள் வாழ்க்கை முறை எப்படி வாழ்கிறீங்க, உங்கள் ஏஜ் என்ன இருக்குது, உங்கள் அப்பா அம்மாவோட ஹிஸ்ட்ரி என்ன இருக்குது, வரலாறு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன டெஸ்ட்டு பண்ணணும், எப்போ பண்ணணுங்கிறத பரிந்துரைப்பாங்க. அதன் பேரில் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க.
2: சரிங்க சார். இப்போ அடுத்து வந்து அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், எவ்வளோ கேப், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிடுறோம், அடுத்த டெஸ்ட்டுக்கான கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருந்தாரு.
1: நீங்கள் இதுக்கும் எந்த வரைமுறையும் இல்லைங்க. நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டயபெட்டிக் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மருத்துவர் எந்த பீரியடில் உங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு ரிப்பீட் எடுக்க சொல்கிறாரோ அப்போ எடுத்தால் போதும். ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறது எல்லாருமே 30 வயதை கடந்தவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ரெகுலர் பரிசோதனை செய்து கொண்டால் முன்கூட்டியே நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு வருமுன் காப்போம் மாதிரி நம்ம சேஃப்டி பர்பஸுக்கு இயர்லி ஒன்ஸ் பண்ணலாம்.
2: சரிங்க சார். ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
7: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்ட்ரி தேர்வு எழுதிய 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ்.

0: பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: எம்சிடி பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு விழா. மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16-20. இன்னைக்கு நிகழ்ச்சியில ரத்த பரிசோதனைகளும் விளக்கங்களும் குறித்து நேரலையில் பங்கேற்று நம்முடன் ரத்த பரிசோதனை நிபுணர் பி ராஜா வஜ்ரம் அவர்கள் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ மாஸ்டர் செக்கப் அப்படின்ட்டு சொல்றாங்க, நான் நிறைய விதமான செக்கப்ஸ் இருக்கு. இப்போ அந்த அந்த மாஸ்டர் செக்கப் வந்து செய்கிறவங்களுக்கு எல்லா விதமான நோய்களும் கண்டறிய முடியுமா, இல்லை என்ன மாதிரியான நோய்கள் அந்த ரத்த பரிசோதனையில் கண்டறிய முடியும்?
8: ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விங்க. நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டானா உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லைங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு சொல்கிறது வந்து உடல் உள்ள உறுப்புகளுக்கான ஒரு பேசிக்கான அந்த உறுப்புகள் வேலை செய்கிறதா, சரியாக வேலை செய்கிறதா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிட்னி டெஸ்ட்னா யூரியா கிரியாட்டின் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது வேல்யூஸ் டிஃபர் இருக்குது அப்படின்னா அந்த உறுப்பு எப்படி வேலை பார்க்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் கிட்னி மருத்துவரை அணுகி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான நம்ம உடல் உறுப்புகள் என்ன ஸ்டேட்டஸில் வேலை பார்க்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பரிசோதனை தான் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்.
7: ஆனால் அதிலிருந்து எல்லா விதமான நோய்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இல்லை. நம்ம அடுத்தடுத்து டெஸ்ட் எடுக்கும் போது தான் எல்லாமே தெரியும்.
8: கட்டாயம் ரத்த பரிசோதனையை வச்சு ஒருத்தருக்கு இந்த வியாதி இருக்குன்னு உடனடியான ஒரு முடிவை யாரும் கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது. அந்த பரிசோதனை மூலயமா மருத்துவரை அணுகி உடல்கூறு என்ன சொல்லுது, பரிசோதனை என்ன சொல்லுதுங்கிறத கலந்தாலோசித்து ஒரு மருத்துவர் தான் வியாதியை முடிவு பண்ண முடியும்.
7: சரி, ஓகே சார். நேர் இருக்காங்க பேசுவோம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? உங்களுடைய வானொலியை ஒலி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, எக்கோ அடிக்குது ரொம்ப.
9: இப்போ சார்.
7: ஆ சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
9: ஆ வணக்கம் அண்ணா, அரசம்பட்டி பங்கு காவாக்குட்டு.
7: சொல்லுங்க, உங்களோட கேள்வி கேளுங்க.
9: சார் வணக்கம். சார்
8: வணக்கம்.
9: சார் நான் காவல்துறை ரிட்டையர்டு விவசாயம் செய்யறேன், தென்னை விவசாயம். தென்னந்தோப்புல வந்து நான் காலையில் கூட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. நான் காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்துச்சு, ஒரு நல்ல நரம்ப ரத்த குழாயிலே அடிபட்டுச்சு. அது கொஞ்சம் அழுத்து, ஒரு ரெண்டு நிமிஷம் அழுத்து பிடிச்சிருந்தா மறுபடியும் ரத்தம் வந்துருக்குது, ரத்தம் உரையில. அந்த அடிபட்ட காயம் ரத்தம் உரையறதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்?
8: ஒவ்வொரு உடம்பு வாக்கு, அது இல்லாமல் உங்கள் உடம்பில் இருக்கிற ரத்த தட்டணுக்களை பொறுத்து, உங்கள் ஏஜி, உங்கள் ஹிஸ்ட்ரியை பொறுத்து அது மாறுபடுங்க. சாதாரணமாக 10 நிமிஷத்துக்குள்ளார, 5-10 நிமிடத்திற்குள்ளார அது வந்து உறைஞ்சி செட்டில் ஆகிடும். உங்கள் உடம்பில் எடுக்கிற நீங்கள் எடுக்கிற மருத்துக்களை பொறுத்து மாறுபடுங்க. உங்கள் ஒரு மருத்துவரை அணுகி இது என்ன சரியான காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது.
7: அடுத்த ஒரு நேரங்க. வணக்கம்.
10: வணக்கம்.
7: வணக்கம், யார் இங்கிருந்து?
10: தர்மபுரி, பழைய தர்மபுரி குண்டல்பட்டியிலேருந்து தர்மலிங்கம்.
7: சொல்லுங்க, உங்களோட கேள்வி.
10: இந்த ஊர்லாம் போகும்போது சிலர் வந்து வயசானவங்கெல்லாம் வந்து உப்பு நீர் அதிகமாயிடுச்சு, உப்பு நீர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது கிரியேட்டின்களா? அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த ஜுரம் வர்றதுக்கு கொசுக்கடி, அப்புறம் வந்து சரியான தண்ணி, சுகாதாரம் இல்லாத தண்ணீர், இது மாதிரி தான் காரணம். அதோட இல்லாம எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஆல் அவுட் மாதிரி லிக்விட் யூஸ் பண்றாங்கல்ல,

0: லிக்விடுங்க.
1: கொஞ்சமா வந்து அந்த இம்யூனிட்டி வந்து நமக்கும் அதனுடைய ஸ்பைசஸ் வந்து கேஸ் ஏர் நம்ம இன்ஹேல் பண்றோம்ல, அதனால நம்மளுடைய இது வந்து இம்யூனிட்டி வந்து குறையும் குறையுமா அப்படிங்கறது தான் கேள்வி.
2: உங்க கேள்வி கொஞ்சம் சரியான கேள்வி இல்லாத மாதிரி தெளிவில் சரியாக நீங்க புரியற மாதிரி கேட்கலைங்க. பட் நீ நான் உங்க புரிஞ்சுக்க வரைக்கும் நீங்க வந்து உப்பு அளவு பத்தின விஷயங்கள் கேட்குறாங்கன்னு சொல்றீங்க, அது கிரியாட்டின் டெஸ்டான்னு கேட்குறீங்க, அது சரிதான். அது ரத்தத்தில் வேற மாதிரி இருக்கும், யூரியா கிரியாட்டின்னு சொல்லுவாங்க, யூரின்ல அல்புமின் சொல்லுவாங்க. இது உப்பு சம்மந்தப்பட்ட புரோட்டீன் சம்மந்தப்பட்டது ரெண்டு விஷயமும் இருக்கு. இது உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஒரு மருத்துவர் அணுகுனீங்கன்னா இதுக்கான சரியான காரணம் அவங்க சொல்லி தருவாங்க.
0: சரிங்க, அடுத்த ஒரு நேர் இருக்காங்க பேசுவோம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிறது?
3: நாங்கள் ஊர்லேருந்து ஜெயவேல் பேசுறோம்மா.
0: சொல்லுங்க உங்களோட கேள்வி.
3: இப்போ வந்து சாருக்கு ஒரு சின்ன வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க
3: சார். உனக்கு இப்போ வந்து இந்த டெஸ்ட்லாம் எடுப்பாங்கல்ல, முன்னாடியெல்லாம் வந்து வயசானவங்களை மட்டும் தான் வந்து நம்ம லேப்ல வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 50 வயசு 60 வயசு ஆனவங்களுக்கு தான் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க.
2: ஆமாங்க.
3: இன்னைக்கு ரொம்ப இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து இந்த உதாரணத்துக்கு பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நம்ம இளைஞர்கள்லாம் வருது இல்லைங்க.
2: ஆமாங்க.
3: அதுல எந்த வயதுல இருந்து நாம வந்து இந்த ஹார்மோன் காப்பமா இந்த வந்து நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம், பரிசோதனை எந்த வயதுல இருந்து செய்யலான்றது உங்களோட சஜஷன்ஸ், எந்த வயசுல இருந்து செய்யலான்றது உங்க சஜஷன்ஸ் சொல்லுங்க ஐயா.
2: ஓகேங்க, நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. நாங்கள் படிக்கிற காலத்தில் 30 வருடத்திற்கு முன்னாடி அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லோரும் 40-50 வயதுக்கு மேலே தான் பரிசோதனை எடுக்கணும், பேசிக் டெஸ்ட் செக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து லைஃப் ஸ்டைலு நம்மளோட ஃபுட் ஸ்டைல் ரெண்டுமே மாறி இருக்கிறதுனால ஏஜ் ஒரு கிரிட்டீரியாவே கிடையாதுங்க. எல்லா ஏஜ்லேயுமே வந்து எல்லா சேலஞ்சஸும் வர ஆரம்பிச்சிடுது. அதனால் மினிமம் ஒரு 20-25 பேசிக்காக இயர்லி ஒன்ஸ் செக்கப் எடுத்துக்கிறது நல்லது. அதை தாண்டி உங்கள் உடம்புல எப்போ சேலஞ்சு என்ன விஷயம் என்ன வயதில் வந்தாலும் ஒரு மருத்துவர் அணுகி நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
3: அப்போ வந்து 25 வயதில் வந்து நம்ம வந்து ஒரு பரிசோதனை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்றீங்க.
2: கட்டாயம்
0: அதுதான் சொல்கிறார் அவர். நம்மளோட லைஃப் ஸ்டைலும் சாப்பாடும் எல்லாமே மாறிடுச்சு, அதனால 25 குறைஞ்சபட்சம் 25 வயசுல இருந்து நம்ம எடுத்துக்கிறது நமக்கு நல்லது.
3: அதே மாதிரி எந்த இடைவெளியில நம்ம வந்து இந்த பரிசோதனை எடுத்துக்கணுங்க? எவ்வளோ எவ்வளோ நாள் இடைவெளியில? 6 மாதம், 3 மாதம், 1 வருஷம் வைக்கிறேன்.
2: நம்ம பாடியில் எந்த சேஞ்சஸும் இல்லை, இல்லவே நான் நார்மலாக தான் இருக்கேன், என் பாடியில் எந்த சிம்டமேட்டிக்கும் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா இயர்லி ஒன்ஸ் பண்ணால் போதுங்க. இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மருத்துவர் என்ன இடைவெளியில் பண்ண சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணால் இட் இஸ் குட்டுங்க, நல்லது.
3: ஓகே ஓகே ஓகேங்க.
0: அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்பவர்.
4: எம்எல் முருகேசன் மருகு.
0: சொல்லுங்க உங்களோட கேள்வி.
4: என் தங்கச்சி ஒண்ணு உள்ள அப்படியே ரத்த ரத்தமா வாமிட்டு பாத்ரூம் கழுவி அப்படியே வாமிட்டா இதே ரத்தமா போதுங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து ரெடி பண்ணி வந்து வந்து ரிலேஷன் வந்து திருப்பி கிளம்பிச்சு இப்ப வந்து ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கேன்
0: சனிக்கிழமை. ஐயா இது ரத்த பரிசோதனை குறித்த கேள்விங்க ஐயா. அவங்க ரத்தம் வந்து எடுத்தாங்கன்னா இப்ப டாக்டர் சொல்லிருப்பாங்கல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது
4: என்ன.
0: அது இவர் மருத்துவர் கிடையாது, ரத்த பரிசோதனை நிபுணர். அவரு டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க, அங்க இருக்கிற டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்களோ நீங்க அதன்படி செயல்படுங்க ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்த மிக்க. அடுத்த நேயர் வணக்கம்.
5: அம்மாவுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சொல்வ.
5: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்திகளையும் கைத்தறி ஜெகநாதன்.
0: சொல்லுங்க உங்களுடைய கேள்வி.
5: கால் ரெண்டே வீங்கிக்குதுங்க, அப்புறம் டாக்டருக்கு போனங்க, அப்புறம் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க, உப்பு சத்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்னங்க மாத்திரை பந்தலே சரியாயிருமா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணுங்களா?
2: ஐயா நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கால் வீக்கத்தினால உப்புச்சத்து அதிகமாக இருக்குன்னு பரிசோதனை பண்ணி டாக்டர் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு.
5: ஆமாங்க ஐயா.
2: அது வந்து மருந்தில் சரியாகுமா இல்லை கண்டினியூஸாக நான் மருந்து எடுக்கணுமா அப்படிங்கிற முடிவை வந்து அந்த மருத்துவர் தாங்க எடுக்கணும். நீங்கள் அந்த உப்பு அளவு சரியாக இருக்கா குறைஞ்சிருக்கா கூடியிருக்கிறதாங்கிறத ரத்த பரிசோதனையில் தெரியும். அதை தெரிஞ்சிட்டு மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா மருத்துவத்தை பற்றின விளக்கம் உங்களுக்கு கொடுப்பாங்க.
5: நன்றிங்க ஐயா.
2: நன்றி.
0: சரி, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.

0: திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
12: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட்,
13: திருச்செங்கோடு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE, BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
14: நேரம் காலை 9:30. இது வசந்த் அண்ட் கோவின் வானொலியில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ரத்த பரிசோதனைகளும் விளக்கங்களும் குறித்து பேசிட்டு இருக்கோம். நம்முடைய ரத்த பரிசோதனை நிபுணர் வி ராஜா வஜ்ரம் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். தொடர்ந்து நம்ம பேசலாம் நிகழ்ச்சியில. ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
15: தர்மபுரி பேசுறேன்.
14: சொல்லுங்க உங்களோட கேள்வி.
15: என்னோட கேள்வி பாத்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அதே மாதிரி ஜாண்டிஸ் இந்த மாதிரி இருக்காங்க. பிளட் டெஸ்ட்ல வந்துருமான்னு சொல்லி அதை பத்தி கேக்கல தான் ஃபோன்
14: பண்ணேன். என்ன இருக்கு பிளட்? இல்ல மேடம், ரொம்ப ஸ்பீடா சொல்லிட்டீங்க. என்ன சொன்னீங்கன்னு சரியா
15: சொல்ல சொல்ற பாருங்க. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், அந்த ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை எல்லாம் இருக்குல்ல, அது ரத்த டெஸ்ட்ல சொல்ல முடியுமான்னு தான் அதை கேக்கணும்.
16: நீங்க கேக்குற கேள்வி சரியான கேள்விங்க. கொலஸ்ட்ரால் இருக்குது, சக்கரை இருக்குது, காமால இருக்கிறது, இது எல்லாமே ரத்த பரிசோதனையில் கண்டுபிடிக்க முடியுங்க. இது எந்த அளவிற்கு உங்கள் உடம்புக்கு இது தேவையானதா அப்படின்னு நம்பர்ஸில் நாங்கள் கொடுத்துருவோம். அதை ஒரு மருத்துவர்கிட்ட கொடுத்து கலந்தாலோசித்து இதுக்கு மருத்துவம் எடுக்கணுமா தேவையில்லையா, இது எனக்கு சரியான அளவா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மருத்துவர் மூலமா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
14: சரிங்க. அடுத்த நேயர் ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
17: வணக்கம் ஐயா. நல்ல மல்லி வட்டம் கட்டுப்பட்டி மாட்டுக்காரங்க கிருஷ்ணன்
14: பேசுறேங்க. கேள்வி
17: ஐயா, இந்த ரத்த பவுடர்ன்றாங்களா ஐயா, அது எதுல உருவாகுது ஐயா, அது எப்படி பயன்படுத்துறாங்க கொஞ்சம் சொல்லுங்க.
14: ரத்த பவுடரா?
17: ஆமாங்க மேடம், ரத்த பவுடர்னு கேள்வி.

0: இருக்கு. அது எமர்ஜென்சி முன்ன அதை வந்து கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு மேல வந்து ரசாயனம் கொடுக்குறாங்க கேள்விப்பட்டோம்னா அது எப்படி
1: கொஞ்சம் யார் உங்களுக்கு அதை சொன்னது அந்த மாதிரி அந்த விஷயம் உங்களுக்கு யாரு சொல்ல இப்ப யாரையாவது கேட்டிருப்பீங்கல்ல டாக்டர் சொன்னாரா இல்ல யாராவது நிபுணர் சொல்லிருக்காங்களா?
0: இதே மாதிரி எப்பமுல ஒரு டைம் கேள்விப்பட்டிருக்கிறேன் மேடம், அதனால தான் கேக்குறேன்.
1: அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி இல்ல ஐயா.
2: அப்படி ரத்த பவுடர்னு ஒன்றும் அப்படி இல்லைங்க. ஏதாவது உங்களுக்கு சத்து சத்து பவுடரை வந்து ரத்த பவுடர் மாதிரி ஏதாவது மேபி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் அந்த பவுடர் ஏதாவது கிடைச்சதுன்னா அதை ஒரு மருத்துவர்கிட்ட கலந்து அழைச்சிட்டீங்கன்னா சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும்.
1: அந்த மாதிரி ஏதாவது இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்க தவறுதெல்லாம் ஏதாவது புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. சரிங்க ஐயா, நன்றி. இனிப்பில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சுகந்தி அன்பழகன் பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க மேம், உங்களோட
3: ஐயா. ஐயா, ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணும், குறைவா இருக்குதுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம் நாம. அப்புறம் ரத்த சிவப்பணு வெள்ளை அணுக்களோட லெவல் எவ்வளவு இருக்கணும் அதை பத்தி சொல்லுங்க.
1: சரி,
2: நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், ஹீமோக்ளோபின் அளவு உங்க உடம்புல உள்ள ஏஜி உங்க உடற்கூரை பொறுத்து கொஞ்சம் மாறுபடுங்க. எல்லாருக்கும் ஒரே அளவு இருக்கணும்ன்ற அவசியம் எதுவும் இல்லைங்க. நம்மளுடைய வாழ்க்கை தரம், நம்மளுடைய வாழ்ற இடம், இதை பொறுத்து நம்மளுடைய ஹீமோக்ளோபின் அளவு, WBC, நீங்க ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பணுக்களோட அளவுகள் எல்லாமே மாறிட்டு தாங்க இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஏஜுக்கு இது மேட்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுப்பாங்க, அந்த எவ்வளோ அளவு இருக்குங்கிறது. உதாரணத்துக்கு ஹீமோக்ளோபின் இருக்குது அப்படின்னா மேலுக்கு வந்து ஒரு 14-15 வரைக்கும் இருக்கலாம், குறைஞ்சபட்ச அளவு 12 வரைக்கும் இருக்கலாம். ஃபீமேலுக்கு வந்து குறைஞ்சபட்ச அளவு 11-13 வரைக்கும் இருக்கலாம். இது வந்து ஃபிக்ஸடான ஒரு வரைமுறையான அளவு அல்ல. இதுக்குள்ளே இருந்தால் ஒரு சரியான ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்காக 8-9 குறைஞ்சிடுச்சு உடனே எனக்கு சரியான ஆரோக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சரியான ஆன்சர் அது அல்ல. எப்போவுமே பரிசோதனை பண்ணிவிட்டு அளவு குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகணும். அந்த மருத்துவர் பார்த்து உங்கள் ஏஜுக்கு, உங்கள் வயதுக்கு, உங்களுடைய உடம்புக்கு இது சரியானதா இல்லையான்னு முடிவு பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் ஒரு ஆரோக்கியத்துக்கான சரியான முடிவு.
1: சரிங்க, இது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16-20 வரை.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், BP, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ ₹200 முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் ₹700 முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
12: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
13: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸ் சொல்லி தராங்க.
12: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
6: இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch TV உடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG ஐ எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும்.

செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

0: Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Cauvery Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா, 500 முதல் 5000 வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம ரத்த பரிசோதனைகளும் விளக்கங்களும் குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். நேரலையில நம்முடன் இருக்கிற ரத்த பரிசோதனை நிபுணர், அரோவா ரத்த பரிசோதனை நிலையத்தோடைய நிறுவனர் வி ராஜா வஜ்ரம் அவங்க இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போது நிறைய பேருக்கு டாக்டர்ஸ் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஃபாஸ்டிங், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நிறைய பேர் ஒரு டீ குடிச்சிட்டோ காஃபி குடிச்சிட்டோ அந்த மாதிரிலாம் கூட வந்து எடுக்கலாமா? ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது முழுசாக நம்ம சாப்பிடாமல் இருக்கணுமா? எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம கணக்கு ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது, இதை குறித்த ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்களேன்.
10: நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் வந்து கேள்விக்குறியான சந்தேகமாக தான் இருக்குது. எல்லா பரிசோதனைக்கும் வெறுவயிற்றில் வரணுங்கிறது அவசியம் இல்லைங்க. சில பரிசோதனைக்கு டாக்டர் வந்து பரிந்துரை செஞ்சுருப்பாங்க, இல்லை ஒரு சுகர் பரிசோதனை இருக்குது அதுவுக்கும் டாக்டர் வந்து வெறுவயத்தில் எடுக்கணுமா, சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கணுமா, இல்லை ரேண்டமாக எடுக்கலாமா அப்படின்னு பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. சில பரிசோதனைக்கு கட்டாயம் வெறுவயத்தில் எடுக்க வேண்டி இருக்கும், அதுக்கு மட்டும் நம்ம வெறுவயத்தில் எடுத்தால் போதும். வெறுவயிறுங்கிறது நைட்டு நம்ம சாப்பிட்டதுலேருந்து காலையில் டெஸ்ட்டு கொடுக்க வரைக்கும் உள்ள கேப்பு, அந்த நேரத்தில் நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம். அதை தாண்டி டீ, காபி, பால், கஞ்சி, ஜூஸ், எல்னி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எந்த திங்ஸும் நம்ம எடுக்காமல் வந்து எடுக்கிறது தான் சரியான ஃபாஸ்டிங்காக இருக்கும். அதுவுமே 8-12 மணி நேரம் மினிமம் அந்த அவர்ஸுக்குள்ளத்துக்கான ஒரு கேப் இருக்கணும். நைட்டு ஒரு 3 மணி 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு காலையில் 6 மணிக்கு டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அது ஃபாஸ்டிங்காக கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா 6 மணி நேரம் தான் இருக்கும், நம்ம சாப்பிட்ட முழுமும் ஜீர்ணிச்சு வந்திருக்காது. அதனால் ஃபாஸ்டிங்கிற போது உங்கள் மருத்துவர் என்ன கால இடைவெளி, பொதுவான கால இடைவெளி 8-12 மணி நேரம், அதை தாண்டி மருத்துவரையும் இல்லை பரிசோதனை மையத்திலையும் சில டெஸ்ட் எழுதி கொடுத்ததை கொண்டு போய் கேட்டாங்கன்னா அவங்க இதுக்கான சரியான டைம் எப்படி ஃபாஸ்டிங் வரணுங்கிறத எக்ஸ்பிளைன் கொடுப்பாங்க. அதுபடி வரதான் சரியான ஃபாஸ்டிங்காக இருக்கும்.
9: சரி, தண்ணி கூட குடிக்கக்கூடாது இல்லையா? இல்லை, அந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது
10: இல்லை, பொதுவான ஃபாஸ்டிங்னு எழுதியிருந்தாங்க அப்படின்னா சாதாரண வாட்டர் எடுத்துக்கலாங்க, தண்ணீர் குடிக்கலாம், தப்பு இல்லை. டீ, காபி, பால், கஞ்சி, வாட்டர்

0: ஏதாவது மிக்ஸ் பண்ணி இருக்கிற ஐட்டங்கள் மட்டும்தான் எடுக்கக்கூடாது.
1: எடுக்கக்கூடாது,
0: சாதாரண தண்ணி எடுக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மருத்துவர் வந்து தண்ணி இல்லாமல் எடுங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரேரான பரிசோதனையாக இருக்கும், மோஸ்ட்லி அப்படி இருக்காது. அதுக்கு மட்டும் அப்படி வந்தால் போதும், தண்ணி குடிக்காமல் எந்த பரிசோதனை எடுக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்காது.
1: இப்போ ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, உடம்பு முடியாத பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, வயசானவங்களாம் இருப்பாங்க, இல்லை கால் அடிபட்டு சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் எந்திரிச்சு வந்து நம்ம சென்டர்லேயே வந்து ரத்த பரிசோதனைக்கு கொடுக்க முடியாது. அப்போ அப்படி இருக்கும் போது நம்ம அரோவா ரத்த பரிசோதனை நிலையத்தில் அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு வசதிகள் என்ன செய்து கொடுக்குறீங்க, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க.
0: இது ரொம்ப சரியான கேள்விங்க. இதுக்கு முன்னாடி 2010 முன்னாடி இந்த வசதி வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ நாங்கள் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் இதுக்காக ஒரு தனி டீமே வச்சுருக்கோம். ஹார்ட் சர்ஜரி எங்ககிட்ட ரெகுலர் டெஸ்ட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபிசிக்கலாக வர முடியாது, இல்லை ஒரு ஆக்சிடென்டலாக இருக்கும், அதுக்கு அவங்களால நேரில் வர முடியாது. இந்த மாதிரி பீப்புளுக்கு எல்டர்லி ரொம்ப ஏஜ்டாக இருக்காங்க, அவங்க பேரண்ட் யாரும் சன்ஸோ கூட பிறந்தவங்களோ கூட்டு வரத்துக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமாக தனி ஒரு டீம், ஹோம் கலெக்ஷன் டீம்னே ஒரு டீமை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த டீம் வந்து காலையில் 6:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அப் டு 12:00 வரைக்கும் ஃபாஸ்டிங் எடுக்கிறதுக்காகவே ஒரு டீமை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் முன்னாடி நாளே எங்கள் நிறுவனத்துக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான டைமில் அந்த ஹோம் கலெக்ஷன் டீம் வந்து ப்ரொஃபஷனலாக சாம்பிள் எடுத்து லேபிளிங் பண்ணி ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே இம்மிடியேட்டாக ரிப்போர்ட்டும் சென்ட் பண்ணிடுவாங்க.
1: ஓகே ஓகே. இப்போ எவ்வளோ தூரத்துக்குள்ளார இது மாதிரியான வசதிகள் செய்து கொடுக்க?
0: நாங்கள் இப்போ வந்து அரவுண்டு 15 கிலோமீட்டர் தருமபுரி டவுனை சுற்றி 15 கிலோமீட்டர் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். அடுத்த ஜனவரியிலேருந்து தருமபுரி மாவட்டம் முழுக்க சர்வீஸ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம்.
1: சரிங்க சார், ஒரு நேர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து? சொல்லுங்க உங்களோட கேள்வி.
2: ரத்த
0: தானம் செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரம்பு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலைங்கய்யா. 50-60 வரைக்கும் கொடுக்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தது, உங்கள் ரத்த அளவு எப்படி இருக்குங்கிற தன்மையை பொறுத்தது. இதுக்கு நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி உங்கள் உடம்பில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத முன்னாடியே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத நீங்கள் அந்த மருத்துவர் முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க.
1: மது பழக்கம் இருக்கிறவங்க ரத்த கொடுக்கலாமான்னு கேட்குறாரு.
0: அதான், மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு உடம்புல என்ன சேலஞ்ச் இருக்குன்றத பார்த்துட்டு தாங்க முடிவு பண்ண முடியும். அது நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகுனீங்கன்னா தான் அதுக்கான சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும்.
1: சரிங்க, அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், நேரம் 9:50.
3: கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க உங்களோட கேள்வி.
3: ஐயா, இந்த டெஸ்ட் அப்படிங்கறத எடுக்கும் பொழுது நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன? குறிப்பிட்டு இந்த சுகர் டெஸ்ட் அப்படிங்கும் பொழுது தெரியும் ஏதோ வயிற்றுல காலியா வச்சுக்கணும், சாப்பிடக்கூடாதுன்னு. பட் ஹார்மோன் டெஸ்ட், இதர டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அப்ப டீ காஃபி அப்படிங்கறத குடிக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணணுமா? ஸோ அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சா ரிசல்ட் அப்படிங்கறது ப்ராப்பரா வரும், அந்த
0: ரொம்ப அருமையான கேள்விங்க ஐயா. ரத்த பரிசோதனை பண்றதுக்கு முன்னாடி உங்க மருத்துவர் ஒரு பரிந்துரை செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த மருத்துவர் பரிந்துரை தான் ரொம்ப முக்கியம் இங்க. உதாரணத்துக்கு ஒரு நீங்க ஒரு வியாதிக்காகவோ இல்லை உங்களுக்குள்ள ஒரு குறைபாடுக்காகவோ மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மருத்துவர் உங்களுக்கு பரிந்துரைப்பார், நீங்க இந்த மாத்திரையை போட்டுட்டு போய் டெஸ்ட் எடுக்கணும், இல்லை இந்த மாத்திரையை அன்றைக்கி பர்டிகுலர் டேயில் நிறுத்திட்டு போய் நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும்னு பரிந்துரைப்பாங்க. அது ரொம்ப முக்கியங்க. அதை நீங்கள் மருத்துவரை தான் கலந்து ஆலோசித்து அதை மாத்திரையை நிறுத்திட்டு எடுக்கணுமா சாப்பிட்டுட்டு எடுக்கணுமா அப்படிங்கிறத கேட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி சாப்பாடு விஷயங்கள், ஃபாஸ்டிங்னு வரும்போது நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வெறு வயிறுங்கிறதுக்கு தண்ணீர் மட்டும் குடிக்கலாம், மற்ற எந்த பொருட்களும் குடிக்கக்கூடாது. அதே மாதிரி 8-10 மணி நேரம் அவசியம். அது தாண்டி நீங்கள் ஜென்ரல் செக்கப் போகும்போது முன்னாடி நாள் நான்வெஜ்ஜி, ஹெவியான ஃபுட் ஐட்டங்கள், தேவையில்லாத ஃபங்க்ஷன் சாப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஒரு நாள் 2 நாள் நல்ல தூக்கம், நல்ல ரிலாக்ஸேஷன் இருந்து போய் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை வரும்போது மருத்துவர் எப்போ கொடுத்தாலும் நீங்கள் நேரம் காலம் சூழ்நிலைகள் பார்க்காம

0: போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்துடணும். எல்லா நேரமும் இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அதனால் பொதுபடியாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மருத்துவர் நீங்கள் வைத்தியம் பண்ணும்போது அந்த மருத்துவர் என்ன முறையில் பரிந்துரைக்கிறாரோ அது எந்த முறைகள்லையும் கடைபிடிக்கணும். அப்படி இல்லைனா ஒரு இரத்த பரிசோதனை நிலையத்தை அணுகி அங்களுக்கு உள்ள பரிசோதனையாளர் உங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அதை கேட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க.
1: சரிங்க, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டிலே

0: மீண்டும் பேசலாம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்.
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
5: பெண்ணகரம் ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
11: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
12: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
13: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். நம்ம இன்னைக்கு ரத்த பரிசோதனைகளும் விளக்கங்களும் குறித்து பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ நம்ம அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், முன்னாடி ஹெல்த் கேர்னு இருந்தது இல்லையா, அதுதான் நம்ம இப்ப நேம் மாத்தி அரோவா ரத்த. இதனால இந்த மாற்றம்
14: ஒன்றும் இல்லைங்க. இப்போ டெக்னாலஜிஸ் மாறிட்டு இருக்கும்போது ஹெல்த் கேருங்கிறது ஒரு காமன் வேர்டாக இருந்தது.
13: சரி,
14: அந்த காமன் வேர்டுக்கு நமக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாத மாதிரி இருந்தது. கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, அதனால் நமக்கான ஒரு நிறுவனமாக பண்ணணும் அப்படிங்கிற பிராண்டிங்காக தான் நேம் மாற்றிருக்கோம். அதை தாண்டி வேறு எந்த மாற்றமும் குவாலிட்டியோ டெக்னாலஜியோ டெக்னீஷியனோ எதுவும் இல்லை. இந்த அரோவாவுக்கு மீனிங் ஆரோக்கியத்தில் புதிய தொழில்நுட்பம்.
13: ஓகே,
14: புதிய டெக்னாலஜிஸ் நிறையா இன்வால்வ், நாங்கள் AI வரைக்கும் கொண்டு வந்ததுனால இந்த நேமை நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
13: சரிங்க சார், இப்போ அதே இடத்துல தான் இருக்கு
14: இடம், அதுவே
13: இடம்,
14: அலை ஃபோன் நம்பர்ஸ்
13: எல்லாமே அதுதான்,
14: டெக்னாலஜி
13: பெயர் மட்டும்தான் மாற்றம்,
14: எல்லாமே அதே தான்,
13: தரத்தில் ரகத்தில் எல்லாமே ஒரே. சரிங்க சார், இப்போ நம்மளுடைய அரோவா ரத்த பரிசோதனை நிலையத்தில் இருக்கக்கூடிய மேலும் சிறப்பம்சங்கள் என்னென்ன, என்ன மாதிரியான டெஸ்ட், எல்லா விதமான டெஸ்ட்களும் எடுக்கிறீங்களா?
14: நம்ம வந்து ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் ரத்த பரிசோதனை நிலையம் அப்படின்னு வந்தாலே ஜென்ரல் டெஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. நம்ம ஹார்மோன்ஸு, கேன்சர் ரிலேட்டடான பரிசோதனைகள், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டு எந்த அளவுக்கு ப்ராக்ரெஸ் அப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பரிசோதனைகள், இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். இதை தாண்டி AI டெக்னாலஜியும் நம்ம வந்து இப்போ இந்த அரோவாவில் வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். இது எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, குயிக் ரிப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு அனுப்பணும்னு நினச்சோன்னா AI வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் கம்ப்ளீட் ஆன 5 minutes அவங்களுக்கு ரீச் ஆகிடும் ரிப்போர்ட்.
13: ஓகே,
14: ஸோ இந்த மாதிரி ஏரியாக்களில் நம்ம AI டெக்னாலஜிஸை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் AIல வந்து குவாலிட்டியான விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே வந்து நம்ம அட்வான்டேஜா கொண்டு போயிட்டு இருக்கோம்.
13: ஓகே, இப்போ பேசிக்கா இந்த பிபி சுகர் டெஸ்ட்ல இருந்து இப்ப கேன்சர் வரைக்குமே அனைத்து விதமான பரிசோதனைகளும் நம்மளுடைய நிலையத்துல செய்யறோம்.
14: இருக்குங்க.
13: சரிங்க, ஒரு நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசுவோம். வணக்கம்.
0: வணக்கம்மா.

0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். ஐயா
1: நான் இங்க மதியம்பாளைய ராமகாயிருந்து ஒன்னாவது இறந்துச்சு சொல்லுங்க. ஐயா
0: சொல்லுங்க உங்களோட கேள்வி.
1: எங்க வீட்டுல சுகர் கேளு.
0: என்ன இருக்கு?
1: சுகர் மனைவி மாத்திரை சாப்பிட்டு வராங்க.
0: சரிங்க.
1: அது குறையறதுக்கு எதுனா வேற வழி இருக்கா?
2: இல்லை, சுகர் வந்து குறையறதுக்கு கூடுறதுக்கு வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு சாப்பாட்டு ஸ்டைலு இதெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க. இதை தொடர்ந்து தான் அது வந்து கூடுறது குறையிறது எல்லாமே இருக்கும். மாத்திரை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கணும். உங்களுக்கு என்ன நிலை இருக்குங்கிறத உங்களுடைய நீங்கள் எந்த மருத்துவர் சர்க்கரைக்காக பார்க்குறீங்களோ அந்த மருத்துவர்கிட்ட டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து கேட்டிங்கன்னா அதுக்கான முழு விளக்கம் உங்களுக்கு எப்படி மருந்து கூட்டணும் குறைக்கணுங்கிறத மருத்துவர் தாங்க ஐயா முடிவு பண்ணணும்.
0: சரிங்க. அடுத்த ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. சரிங்க சார், இப்போ இது ரத்த பரிசோதனை குறித்தும் அதனுடைய சந்தேகங்கள் குறித்தும் நீங்க நம்மளுடைய ரத்த பரிசோதனை நிலையம் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறது அதை குறித்து சொல்லுங்களேன்.
2: ஜென்ரலா எல்லா பரிசோதனை நிலையமும் காலையில ஓபன் பண்ணி நைட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம மாவட்டத்தில் நைட்டு மிட் நைட்லேயும் ஏதாவது சேலஞ்சஸ் நிறைய ஏரியாவில் இருக்குது. ஒரு டெலிவரி இருக்காங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு கார்டியாட்டிக் ஹார்ட் அட்டாக் வருது, இந்த மாதிரி நேரங்களில் எமர்ஜென்சி பரிசோதனைகள் வந்து தேவைப்படுது. அந்த இடத்த ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் 24 மணி நேரமும் இந்த சென்டரை வந்து ரன் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், மிட் நைட்டில் போனோம்னா டெஸ்ட் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். மிட் நைட்டில் போனாலும் டெஸ்ட் எடுத்துட்டு மிட் நைட்லேயே உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்க சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அப்போவே நாங்கள் ரிப்போர்ட்டும் அவங்களுக்கு கொடுத்துருவோம்.
0: சரிங்க சார், இப்போ ஆக்சுவலி இந்த தருணத்தில் எங்களுடைய பண்பலை சார்பாக உங்களுக்கு ஒரு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா ஒரு கொரோனா பீரியடில் உங்களுடைய பங்கு ஒரு மிகப்பெரிய பங்காக இருந்தது. அதற்காக எங்களுடைய சார்பாக ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அப்போ இருந்து தான் இந்த 24 மணி நேரம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இது பண்ணீங்க இல்லையா?
2: முன்னாடியே நாங்கள் 24 மணி நேரம் இருந்தோம். ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தேவைகள் அதிகமானதுனால இந்த நம்ம மாவட்டத்தில் கோவிடுக்கு ஒரு நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணணுங்கிறதுனால அப்ரூவல் வாங்கி மக்களுக்கு சேவையும் செஞ்சிட்டு இருந்தோம்.
0: சரிங்க,
2: எங்களுக்கு மன திருப்தியாகவும் இருந்தது.
0: இப்போ இது குறித்தும் இப்போ நமக்கு டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறவங்க வரதும் அதுக்கு மேலே வீட்லேயும் வந்து நம்ம இதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நம் நேயர்களுக்கு. அவங்க அழைக்கணும்னா உங்களை தொடர்பு கொள்ளணும்னா உங்களுடைய எண்கள் தரலாமா?
2: எங்களோட நிறுவனத்தினோட மொபைல் நம்பர் 9443446814. இந்த நம்பர் 24/7 வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் ஷிஃப்ட் முறையில் ஒர்க் ஆகிட்டுருக்கோம். இதில் வாட்ஸ்அப்புக்கும் இருக்குது. உங்கள் கேள்விகள் சந்தேகங்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினா உங்களுக்கு இமீடியட்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இல்லை கால் பண்ணி பேசினாலும் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும்.
0: சரிங்க. 94 43 43 68 14 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரிங்க சார், இவ்வளோ நேரம் எங்களுடைய நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு பொறுமையாகவும் அழகாகவும் விளக்கமாகவும் விளக்கம் அளிச்சிங்க. ரொம்ப நன்றிங்க இணைப்பில் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்றதற்கு.
2: தருமபுரி எஃப்எம்இல் பகிர்ந்து கொண்டதுக்கு எனக்கும் மனதார வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த போனிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், என்எஸ்

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இன்னைக்கு நிகழ்ச்சியில ரத்த பரிசோதனைகளும் விளக்கங்களும் குறித்து விளக்கம் அளித்தார் நேரலையில் பங்கேற்று ரத்த பரிசோதனை நிபுணர் மற்றும் அரோவா ரத்த பரிசோதனை நிலைய நிறுவனர் வி ராஜா வஜ்ரம் அவர்கள். நிறைவு பெற்றது இன்றைய வானொலியில் வசந்தம். நேர்களினி கேட்கலாம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை மலபார் கோல்ட் அருகில் தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்கிறார்களே, சுவர் இல்லை என்றால் சித்திரம் வரைய முடியாதா? சுவர் இல்லாமல், தாள்கள் இல்லாமல், வண்ணங்கள் இல்லாமல், பிரஷ் பேனா இல்லாமல் மனதிலேயே ஓவியங்கள் வரைய முடியாதா? நண்பர் புகழ்மதி கேட்டார். சுவர் என்பதும் தாள் என்பதும் அடிப்படைகள். எப்படி அஸ்திவாரம் இல்லாமல் வீடு கட்ட முடியாதோ, வீடு இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாதோ, அதுபோல்தான் இதுவும். எதற்கும் அமைப்பு ரீதியான ஓர் அடிப்படை இருந்தால்தான் அந்த பின்னணியில்தான் எதையுமே உருவாக்க முடியும் என்றேன். நண்பர் புகழ்மதி தலையைச் சொரிந்து கொண்டு புரியவில்லை என்பது போல் பாவனை செய்தார். ஒரு நிறுவனம் என்றால் அதில் வேலை செய்ய அலுவலக கட்டடம் தேவை. பள்ளி என்றால் மாணவர்கள் சென்று கல்வி கற்க ஒரு கட்டடம் தேவை. வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் கோயிலோ மசூதியோ தேவாலயமோ தேவை. இப்படி அடுக்கிக் கொண்டே நான் சொல்ல இடைமறித்தார் நண்பர் புகழ்மதி. கட்டடங்கள் இல்லை என்றால் அலுவலகமே இயங்காதா? கட்டடங்கள் இல்லை என்றால் கல்வியே வளராதா? கட்டட அமைப்பு இல்லை என்றால் பக்தி செழிக்காதா? அப்படியென்றால் கட்டடம்தான் அலுவலகமா? அதிலுள்ள மனிதர்கள் இல்லையா? கட்டடம்தான் கல்வியா? படிப்பு கிடையாதா? கோயிலோ மசூதியோ தேவாலயமோ அங்கும் கட்டடம்தான் பக்தியா? கடவுள் எங்கும் இருக்கிறார் என்றால் இவையெல்லாம் எதற்கு? அடுக்கிய கேள்விகளில் என்னை அசர வைத்து விட்டார் நண்பர் புகழ்மதி. எதுவும் இல்லை என்றாலும் எதனையும் வளர்த்து விடலாம் சிந்தனைகள் மூலமாக. ஆனால் அமைப்பு என்பது இல்லாமல் போய்விடும். புள்ளிகள் இல்லாமல் கோலமிட முடியாது. வரைபடங்கள் இல்லாமல் கட்டடம் எழுப்ப முடியாது. கடவுள் எங்கும் இருந்தாலும் அவருக்கென ஓர் இடம் எழுப்பி வழிபட்டால்தான் நமக்குள் அமைப்பியல் ரீதியான ஓர் ஒழுங்கு உண்டாகும் என்றேன் நான். தியானம் மூலமாக கூட வழிபாடு நிகழ்த்தலாம் என்றாலும் அதற்கும் சில முன்னேற்பாடுகள் தேவை. எங்கோ படித்த ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு குருவிடம் ஒருவர் சென்று கேட்டார், வீட்டில் பறவைகள் வளர்க்க வேண்டும், அவற்றை வளர்க்க கூண்டுகள் அவசியமா? கூண்டு என்பது ஓர் அடிப்படை தேவை. கூண்டினை ஏற்பாடு செய்தால்தான் பறவைகளை அங்கே வரவழைக்க முடியும் என்றார் குரு. வெறும் கூண்டு பறவைகளை வரவழைத்து விடுமா? குருவிடம் கேட்டார் சீடர். முதலில் ஒரு வெறும் கூண்டை வாங்கி வீட்டில் வை, கொஞ்ச நாள் கழித்து என்னிடம் வா என்றார் குரு. சீடர் வீட்டில் வெறும் கூண்டை வாங்கி வைத்தார். வீட்டிற்கு வருகின்ற நண்பர்களும் உறவினர்களும், கூண்டு அழகாக இருக்கிறதே, இதிலிருந்த பறவைகள் எங்கே, பறந்து போய்விட்டனவா என்று நாள்தோறும் விசாரிக்கத் தொடங்கிவிட்டனர். நாளடைவில் அவர்களின் நச்சரிப்பு தாங்க முடியாமல் பறவைகளை வாங்கி கூண்டில் வைத்து வளர்க்கத் தொடங்கிவிட்டார் சீடர். கேள்விப்பட்ட குரு சொன்னார், எதற்கும் கூண்டு அவசியம், பறவைகள் தாமாக வந்துவிடும். ஆம் நேயர்களே, எதற்கும் ஓர் அடிப்படை அமைப்பு தேவை. கல்வி வளர்க்க, பக்தி வளர்க்க, தியானம் வளர்க்க, குடும்பம் நடத்த, அலுவலகம் இயக்க, எல்லாவற்றிற்கும் அடிப்படைகளை அமைத்துக் கொண்டால் போதும்.

0: எல்லாவற்றிலும் வெற்றி காணலாம். நம்புவோம், நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: 10:08 ஆகாஷ்வாணி தர்மபுரி 102.5 ஏற்காடு 103.7 நேர்களை நாம் இணைகிறோம். இது தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி. உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்கலாம். வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள்.
2: வேகமாக வளர்ந்து வரும் தற்கால நவீன டிஜிட்டல் உலகில் நம் குழந்தைகள் கணினி மற்றும் அலைபேசி திரைகளுக்கு முன்பாக தங்களின் பொன்னான நேரத்தை செலவழித்து வருகிறார்கள். இத்தகைய சூழலில் மிகச்சிறந்த மாற்றாக விளங்குவது சதுரங்க விளையாட்டாகும். இது குழந்தைகளின் கற்பனை திறனை தூண்டும் ஒரு உன்னதமான கலை. கணிதம், துல்லியம், அறிவியலின் கூர்நோக்கு மற்றும் பல்வேறு நுணுக்கங்கள் நிறைந்த ஒரு உன்னதமான அறிவுசார் பெட்டகமாக திகழ்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க சதுரங்க விளையாட்டு உலகெங்கிலும் சுமார் 190 நாடுகளுக்கு மேலாகவும் மிகவும் ஆர்வத்துடன் விளையாடப்பட்டு வருகிறது. இந்த போட்டியின் மீதான உலகளாவிய தேடலையும் அதன் சிறப்பையும் போற்றி வளர்க்கும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 20ஆம் தேதி உலக சதுரங்க தினமாக கொண்டாடப்படுகிறது. சதுரங்கம் என்பது பொழுதுபோக்கு விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு அறிவு கூர்மை, மிகச்சரியாக திட்டமிடல், கூர்ந்த விவேகம் ஆகியவற்றின் உன்னத கலவையாகும். 64 கட்டங்கள் கொண்ட இப்பலகையில் நிகழும் ஆட்டம் மனித சிந்தனையின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது. சுமார் 5ஆம் நூற்றாண்டு முடிவில் தோன்றிய இந்த விளையாட்டு ஒரு கலையாகவும் ஒரு விளையாட்டாகவும் அறிவியல் நுணுக்கங்கள் நிறைந்ததாக போற்றப்படுகிறது. பொதுவாக சதுரங்க விளையாட்டு சிப்பாய், குதிரைப்படை, யானைப்படை, மந்திரி, தேர் உள்ளடக்கிய விளையாட்டாக கருதப்படுகிறது. இந்தியாவில் தோன்றினாலும் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட வளர்ச்சியில் இவ்விளையாட்டு தற்போதைய யூரோப் வழியாக சென்று அங்கு பான் ப்ரமோஷன் இந்த மாதிரி சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது நாம் விளையாடி கொண்டிருக்கும் கிளாசிக்கல் செஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற விளையாட்டாக விளையாடப்படுகிறது. இதற்காக உலக சதுரங்க அமைப்பு 1924ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அதன் நினைவாகத்தான் இந்த உலக சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. யுனெஸ்கோவின் பரிந்துரைகள் தொடர்ந்து 1966 முதல் ஜூலை 20ஆம் தேதி உலகளாவிய கொண்டாட்டமான இந்நாள் கல்வி, சமத்துவம், பாலினம் மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதில் அனைவரும் விளையாடக்கூடிய விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த விளையாட்டு கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. பொறுமை, எதையும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் போன்ற குணங்களும் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த விளையாட்டில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் என்று சொல்லப்படுகிற ஃபிடே மூலம் நமக்கு தர வரிசை புள்ளிகள் மற்றும் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. இதில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் ஹையஸ்ட் டைட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம். கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்துட்டு மிக உயரிய பட்டமாக உலக சதுரங்க ஃபிடேவால் கொடுக்கப்படுகிறது. இதற்கு வந்து நம்ம 2500 புள்ளிகள் எடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா சர்வதேச மாஸ்டர் டைட்டில் ஐஎம் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. அது 2400 புள்ளிகள் பெற்றால் சர்வதேச மாஸ்டர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஃபிடே மாஸ்டர், 2300 புள்ளிகள் எடுக்கும் பட்சத்தில் நமக்கு ஃபிடே மாஸ்டர் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. 2200 புள்ளிகள் பெறும் பட்சத்தில் கேண்டிடேட் மாஸ்டர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டு வருகிறது. இது இந்த புள்ளிகள் அடிப்படையில் ஈலோ பாயிண்ட்ஸ்

அழைக்கப்படுகிறது. இந்த 20 பாயிண்ட்ஸ் விளையாடும் போது நமக்கு வெற்றி தோல்வியின் அடிப்படையில் இது கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக உலக சாம்பியன்ஷிப். உலக சாம்பியன்ஷிப் எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மேக்னஸ் கால்சன் என்பவர் நார்வே நாட்டைச் சேர்ந்த வீரர். அவர் 5 முறை உலக பட்டம் வென்று அதிக பிடை தரவரிசை புள்ளியில் 2881 புள்ளிகள் எல்லோ பாயிண்ட்ஸ் எடுத்து முதலிடத்தில் இருக்கிறார். அவரைத் தொடர்ந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ்கள் உலக பட்டத்தை வென்றுள்ளனர். குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவிலிருந்து 5 முறை வென்ற விஸ்வநாதன் ஆனந்த், அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அதைத் தொடர்ந்து தற்போதைய உலக சாம்பியன் குகேஷ், அவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 38 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் இந்தியாவில் மொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 98 கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாகியுள்ளார்கள். 1/3 தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த மாதிரி வளர்ச்சி வந்திருக்கு. சதுரங்கத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இளம் வீரர்கள் உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய விளையாட்டு சங்கங்கள், அரசு இவங்கெல்லாம் உதவியோட இளம் வீரர்கள் வந்து நிறைய பயிற்சி பெற்று முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா 1988 விஸ்வநாதன் ஆனந்த் கோவையில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளில் 98 கிராண்ட் மாஸ்டர் உருவாகியிருக்கிறார்கள். விஸ்வநாதன் ஆனந்தை தொடர்ந்து நிறைய வீரர்கள் இந்த போட்டியில பங்கேற்று மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள். பெண்கள் பிரிவில் பொறுத்த மட்டும் இந்தியாவிலிருந்து கொனேரி ஹம்பி, அவரும் மகளிர் போட்டியில மட்டுமல்லாமல் விஸ்வநாதன் ஆனந்தை போன்று கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தார். அவரை தொடர்ந்து நிறைய இளம் வீரர்கள் வீராங்கனைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தற்போது வைஷாலி அவர்களும் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்று வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த இரு வீரர்கள் குகேஷ் மற்றும் வைசாலி வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்காக தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்தமட்டும் 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே சதுரங்கத்துக்காக கோயில் நிறுவப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. சதுரங்க வல்லபநாதர் என்னும் கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வந்து ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. கேரளாவில் உள்ள மரோட்டி என்ற கிராமத்தில் அனைவரும் சதுரங்க விளையாடுவார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த மாநிலத்திலிருந்து நிறைய பேர் மதுப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்துள்ளது என்பது இந்த விளையாட்டின் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்த மட்டும் தொழில் முறை ஆட்டக்காரர்களாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். சதுரங்கத்துறை கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் வீரர்களுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் சார்பாக விருதுகளும் வேலைவாய்ப்புகளும் வழங்கப்பட்டு அவர்களை ஊக்கப்படுத்தி பணி மற்றும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த விளையாட்டு குழந்தைகளுக்கான விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் 5 வயது முதல் 90 வயது வரை விளையாடக்கூடிய விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கம் விளையாடுவதால் மெமரி லாஸ் என்னும் அல்சைமர் நோய் குணமடைவதாக கண்டுபிடித்துள்ளார்கள். ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்த 70 வயது மேற்பட்டவர்களுக்கான ஞாபக சக்தி மிகவும் அபாரமாக இருக்கிறது. சதுரங்கத்தில் மட்டும்தான் வயது வித்தியாசம் பார்க்காமல் விளையாடக்கூடிய போட்டியாக இருக்கிறது. உலக சதுரங்க தினமான இன்று பல்வேறு வகையான போட்டிகள் இந்தியாவில் மற்றும் உலக அளவில் நடைபெற உள்ளது என்பதை இத்தருணத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். இந்த விளையாட்டு பாரசீகத்துக்கு பரவியது. அங்கு அதற்கு சத்ரஞ்ச் என்று பெயர் மாற்றப்பட்டது. பாரசீகத்தின் இஸ்லாமிய படையெடுப்பை தொடர்ந்து ஸ்பெயின் மற்றும் இத்தாலி வழியாக ஐரோப்பாவிற்கு பரவியது. 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் விதிகள் மாற்றப்பட்டு கிளாசிக்கல் செஸ் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக பரிணமித்தன. ராணிக்கு பரந்த அளவிலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இது ஆட்டத்தின் வேகத்தை வியக்கத்தகு முறையில் அதிகரித்தது. நவீன சதுரங்க கோட்பாட்டாக மாறுவதற்கு வழிவகுத்தது. சந்தேகத்திற்கு இடமில்லாத கிளாசிக்கல் உலக சாம்பியன்ஷிப் முறையாக 1886ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. உலகின் முதல் சதுரங்க சாம்பியன் வில்லியம் ஸ்டைனிட்ஸ் என்பவர் 1886ஆம் ஆண்டு பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து தற்போது வரை கிட்டத்தட்ட 18 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றுள்ளது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாபி ஃபிஷர், அவர் 1972ஆம் ஆண்டு வெற்றி பெற்றது, செஸ் உலகை வியக்க வைத்தது. அவரைத் தொடர்ந்து கேரி காஸ்பரோவ் தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்தி 2000ஆம் ஆண்டு வரை வீழ்த்த முடியாத வீரராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த்

0: தற்போது வரை 5 உலக சாம்பியன்ஷிப் பட்டங்கள் வென்றுள்ளார். அவரைத் தொடர்ந்து மேக்னஸ் கார்ல்சன், இவரும் 5 முறை உலக சாம்பியன்ஷிப் வென்று உலகின் வீழ்த்தப்பட முடியாத வீரராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவின் குகேஷ், 2024 நடைபெற்ற போட்டியில் சைனாவின் வீரர் டிங்லினை வென்று இளம் வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். இவ்வாறாக உலக சாம்பியன் இருந்தாலும் சதுரங்க ஒலிம்பியாட் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஒரு குழு நிகழ்வாகும். இதில் உலகளாவிய சுமார் 190 மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டு குழு போட்டியாக நடத்தப்படும் விளையாட்டாக கருதப்படுகிறது. ஃபிடே சர்வதேச கூட்டமைப்பு ஏற்பாட்டில் நடத்தப்படும் இப்போட்டியில் மகளிருக்கான போட்டியும் தனியாகவும் ஓபன் பிரிவு தனித்தனியாகவும் நடைபெற்று வருகிறது. சதுரங்க உலகில் உலக செஸ் ஒலிம்பியாடு வென்று இந்தியா மகளிர் மற்றும் ஓபன் பிரிவில் கடந்த 2024 நடைபெற்ற போட்டியில் முதலிடத்தை பெற்று வாகை சூடியது. இதற்கு முன்னர் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் அதிக முறை பட்டங்கள் வென்றுள்ளன. சதுரங்கத்தை விளையாடுவதால் குழந்தைகளுக்கு ஞாபகத்திறன், முடிவெடுக்கும் திறன் மற்றும் தனிநபர் பொறுப்பு இவை அனைத்தும் வளர்ச்சியடைய உறுதுணையாக உள்ளது. சதுரங்கம் என்பது வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டு என்ற எல்லையை கடந்து மனித மூளையின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் ஒரு உன்னத கலையாகவும் அதே வேளையில் பாதுகாப்பான ஒரு வாழ்வாதார பாதையாகவும் பரிணமித்துள்ளது. இந்தியாவில் சதுரங்க புரட்சியும் 45வது ஒலிம்பியாட் இரட்டை தங்க சாதனையும் உலக அரங்கில் இந்தியாவின் ஆதிக்கத்தை உறுதி செய்துள்ளது. பிரபஞ்சத்தின் அணுக்களை விடவும் அதிக சாத்தியக்கூறுகளை கொண்ட 64 கட்டங்கள் ஆடும் இக்கலை நமக்கு பொறுமை, விடாமுயற்சி மற்றும் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கும் திட்டமிடல் உத்திகளை கற்றுத்தருகிறது. ஜெனாஸ் உமா சுமாஸ் என்ற உயிரியலத்தின் முழக்கப்படி சர்வதேச எல்லையை கடந்து உலக மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைக்கும் உன்னத சக்தியாக சதுரங்கம் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை.
1: உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் கே தனசேகர் அவர்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
6: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
2: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம்
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில்.

0: 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம். NSB ரோட், திருச்சி.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர்களே, இன்று நண்பகல் 12:10 அறிவியல் மலர் என்ற நிகழ்ச்சியில் நிலவின் அதிசயங்கள் கலந்துரையாடல். தொடர்ந்து அறிவியல் செய்திகள். 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெலிசை. 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல். கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி அனுராதா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
4: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
4: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
5: அதனால இப்ப பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும்.
4: போலாமா?
3: எங்க
5: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
7: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
8: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
9: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
11: தொடர்புக்கு 9500848820.
12: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
13: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
8: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
13: MCET பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
14: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
15: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
14: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம்.
15: அளவாவது மிஸ் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
14: அளவு முன்ன பின்ன இருந்தா

0: பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன எல்லாமே மங்கள மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நேர்களை, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 043-42-24-40-30 என்ற நம் மளிகை வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள். நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
10: சண்முகம், செட்டிக்கரை, விசுவாசம் மூவி சாங், கண்ணனா கண்ணி.

0: 10:34 நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: இவர்களை நீங்கள் கேட்டு நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாலவோடு வட்டம் வெளாம்பட்டிலிருந்து வெங்கடேசன் பேசுகிறேன். எனக்கு கோபுர வாசலிலே படத்திலிருந்து காதல் கவிதைகள் பாடும் நேரம் என்ற பாடல் போடவும் நன்றி.
2: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: 10:42 நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
3: வணக்கம். சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி. படம் காதலர் தினம். பாடல் என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். இந்த பாடலை தாருங்கள். நன்றி, வணக்கம்.

0: நெருக்கடி மற்றும் விஷ முறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: 10:48 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
6: சாதனைக்கு மடிந்து பார்த்தேவன், பாண்டி நாட்டு தங்கம் படம், அதில் வயசு பண்ணு மசையும் பண்ணும் வளைவிக்காரி சாங்ஸ். நன்றி, வணக்கம்.

0: 10:53 கேட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நேர்களை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: என் பேர் செல்வம். மேல்நாய்க்கம்பட்டி அரண்மனை கிளியல் படத்திலிருந்து நட்டு வச்ச ரோசா செடி பாடல்.

0: 10:53 கேட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நேர்களை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: என் பேர் செல்வம். மேல்நாய்க்கம்பட்டி அரண்மன கிளியல் படத்திலிருந்து நட்டு வச்ச ரோசா செடி பாடல்.

0: ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
1: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுற, அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
0: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
1: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும், நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
2: நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய நீங்கள் கேட்டவை. நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி, நீர்கள் இணை கேட்கலாம்.
3: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க இருக்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்பாளி ரவா பாயசம்
3: தான்.
2: பொதுவா நம்ம பாயாசம் செஞ்சு சாப்பிட்டுருப்போம், அரிசி மாவுல செய்வோம், அது மட்டும் இல்லாம நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு சாப்பிடுவோம். இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம பால் பாயாசம், அப்புறம் சேமியா பாயாசம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருப்போம். ஆனா இந்த பப்பாளியும் ரவாவும் வச்சு எப்படி நம்ம சூப்பரா பாயாசம் செய்யறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? இது செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் இருந்தா போதுங்க, ஈஸியா செஞ்சிடலாம்.
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்துருவோமா? 1/2 கப் ரவை எடுத்துக்கலாம், 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம், அப்புறம் 1 கப் அளவுக்கு நம்ம பப்பாளி வந்து துருவி எடுத்துக்கலாம். நம்ம கேரட் பீட்ரூட்லாம் துருவுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம், 1/2 லிட்டர் அளவுக்கு பால், 1/8 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் உலர் திராட்சை கொஞ்சம், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், இவ்வளோதாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, 1/2 கப் ரவை, இது ரெண்டையும் வந்து தனித்தனியா நம்ம வாணலியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லேசா சூடுனா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்த ரவையும் ஜவ்வரிசி ரெண்டையும் தனித்தனியா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க. முந்திரி, நெய், உலர்ந்த திராட்சை, பப்பாளி, அப்புறம் ஏலக்காய், சர்க்கரை, பால், இது எல்லாமே நம்ம தயாரா எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல 1 வாணலியில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை வந்து நல்ல செவக்கிற மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி வச்சுக்கலாம். பால் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச ரவை ஜவ்வரிசி ரெண்டையும் வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு

0: பாலில் சேர்த்து வேக விட்டுலாங்க. பால் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காம அப்பப்போ நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஜவ்வரிசி வேக வேக பெருசாக வந்து உப்பி வரும். இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த ரவையும் ஜவ்வரிசியும் நல்லா வேக விடலாம். இப்போ நம்ம பப்பாளி 1 கப் துருவி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். குறிப்பாக நல்ல பழுத்த பப்பாளியாக இருந்தால் நல்லது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்ததை ரவை ஜவ்வரிசி இதெல்லாம் போட்டு வேக வச்சிருந்தோம் இல்லையா பாலில், அது வெந்ததுக்கு அப்புறமா அதுல சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பப்பாளியை சேர்த்தோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டே இருக்கலாம். அதே மாதிரி கிளறிட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ சுவையான பப்பாளி ரவா பாயாசம் தயாராயிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க. பப்பாளி பழம் சேர்க்கறதுனால சுவையும் சத்தும் அதிகரிக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே பாயாசம் வந்து வெள்ளையா செய்யறதுக்கு பதிலா இந்த பப்பாளி சேர்த்து இந்த ஒரு ரெட்டிஷ் கலர்ல வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் டிஃப்ரெண்டா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல சத்தான பாயாசமும் கூட.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: நேரம் 11:05. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் இதை கேளு. தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. இன்னைக்கு விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில நாம என்ன பேச இருக்கிறோம் அப்படின்னா, நிறைய விளையாட்டுகள் விளையாடிருப்போம்ல, அந்த விளையாட்டுல நம்ம விளையாடுற விளையாட்டு மட்டும் இல்லை, பொதுவாக இருக்கக்கூடிய விளையாட்டுகள் நிறைய விளையாட்டு இருக்கு இல்லையா நமக்கு தெரிஞ்சு, இந்த கபடி கிரிக்கெட்டு அந்த மாதிரி தாண்டி நம்ம விளையாடுவோம். பெண்கள்லாம் அஞ்சாங்கல் பல்லாங்குழி அந்த மாதிரிலாம் விளையாடுவோம்ல, எந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். இன்னைக்கு விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவை பெண் பூவை நிகழ்ச்சியில் எனக்கு பிடிச்ச விளையாட்டு.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட் அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
12: கான்டாக்ட் 8985712345 or visit www.
13: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
14: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
15: மைக்ரோசாஃப்ட் அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லித் தராங்க.
16: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோட் 2706.

0: கால் 9942955440.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் அட்டானமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் அட்டானமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவேல இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன அப்படிங்கறத பெண் தோழிகள் நீங்க அழைச்சு என்கிட்ட சொல்லலாம். நீங்க அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0434 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 மற்றொரு 24 40 31 என்ற எண்களில் அழைக்கலாம். மேலும் 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ அழைச்சு நம்ம கிட்ட பேசலாம். இதோ முதல் தோழி யாருங்கிறது அப்படிங்கறத கேட்போம். வணக்கம், யாருங்கிறது? வணக்கம்.
5: வணக்கம்,
4: யாருங்கிறது?
5: ஜோதி.
4: ஜோதி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு?
5: எனக்கு இந்த பட்டாட்டம் விளையாடுறது.
4: பட்டம்?
5: அந்த நாலு கும்பம்லாம் கல்லு வச்சு எப்படி விளையாடும்ல?
4: என்னது, என்ன கலந்து வச்சு?
5: அது பிடிக்கும். இந்த கோட்டி விளையாடுறது.
4: சரி சரி,
5: அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பிள்ளைங்க கூட சேர்ந்ததுனால கோலி கூட விளையாடும்.
4: கோலி கூட விளையாடுவீங்களா? சூப்பர்.
5: ஆமா ஆமா.
4: இப்பவுமா? இல்ல
5: இப்பெல்லாம் இல்ல, அப்ப கல்யாணம் முன்னாடி கூட விளையாடுவேன்.
4: ஓஹோ, சூப்பர் சூப்பர். எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி?
5: என்ன
4: மாதிரியான மாலைகள்லாம் அதிகமா வரும் உங்களுக்கு?
5: நார்மல் சாமி கோயிலுக்கு போறது, கல்யாணத்துக்கு, இந்த பொண்ணு அழைப்புக்கு எல்லாம் கேட்பாங்க. அதை கட்டிக்கலாம்.
4: எல்லாமே, எல்லா வகையான மாலைகளும் தெரியுமா?
5: ஆ, எல்லா வகையான.
4: உங்களுக்கு பிடிச்ச பூ எது ரொம்ப?
5: எனக்கு பிடிச்ச பூ ரொம்ப ரோஸ் தான்.
4: ரோஸ் தான். ரோஜா ரோஜா ரோஜா பூ. அப்படியா? சரி ஜோதி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. பட்டம் கோலின்னு இந்த விளையாட்டுலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு இணைப்பில் வந்தமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த தோழி, வணக்கம், யாருங்கிறது?
6: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்மா.
4: வணக்கம் சொல்பவர்?
6: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
4: தேன்மொழி, தேன் மாதிரி பேசுறீங்க.
6: சந்தோஷமா, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
4: சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு?
6: எனக்கு பிடிச்ச விளையாட்டு பம்பரம் விளையாடுறது பிடிக்குமா?
4: பம்பரம்? பம்பரம் பிடிக்கும். என்ன விளையாடி இருக்கீங்களா? இல்ல
6: புளியங்கொட்டையில
4: என்ன விளையாட்டு விளையாடுவாங்க? அந்த ரெண்டு மூணு அந்த தாயம் ஆடுற மாதிரியா?
6: ஆமா, அதுவும் பிடிக்கும். பல்லாங்குழிமா?
4: பல்லாங்குழி. ஓகே, இப்பதான் லேடிஸ் செக்ஷனுக்கு வரீங்க.
6: அந்த உட்ட கட்டி மண் விளையாடுவாங்க.
4: அஞ்சாங்கல்ல?
6: ஆமா, அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சிறப்பா இருந்தங்க.
4: சிறப்பா இருந்தீங்க, சிறப்பாவே இருந்தீங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். விளையாட்டெல்லாம் ஞாபகப்படுத்தினால உங்களுக்கு ஒரு பழைய நினைவுகள்லாம் வருதா? ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிருக்கீங்களா?
6: அப்பா அம்மா எல்லாம் ஓடி வந்து, ஏ அந்த விளையாட்டு வேணாம், அங்க விழுந்துருவீங்க, இங்க விழுந்துருவீங்க, யாருமே இல்லைனா விழுந்துரும், திட்டுவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு நிகழ்ச்சி வந்து இந்த இடத்த கொண்டாந்துக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா, பண்படைக்கு வாழ்த்துக்கள்மா.
4: சரிம்மா சரிம்மா, இனிப்பில் வந்தமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த தோழி யார் எங்கிறது?
7: வணக்கம்.
4: வணக்கம், யார்
7: எங்கிறது?
4: அதகப்படியிலிருந்து யாரு?
7: கிளியம்மாள்.
4: கிளியம்மாள், எப்படி இருக்கீங்க கிளியம்மாள்?
7: நல்லா இருக்கேன்.
4: சரி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எது சொல்லுங்க?
7: எனக்கு பிடிச்ச விளையாட்டு

0: என்னமா
1: மாங்கொட்டை ஆட்டம்னா அது எப்படி விளையாடுறது?
0: அது வந்து கொட்டை மாங்கொட்டை வச்சுக்கணும், ரவுண்டா ஒரு ஜீரோ சைஸ் ரவுண்ட் போட்டுக்கணும்.
1: அந்த மாங்கொட்டைய வச்சுட்டு நொண்டி அடிக்கிறோமோ அவங்க வின்னா? அந்த அப்படியா? ஒரே ஜாலியா இருக்குன்றீங்க, வேலையா சொல்லி கொள்றாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்றீங்களா? ஆமா, டக்குனு பசுக்குன்னு சொல்லிட்டீங்களே. ஆமான வாழ்த்துக்கள். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இன்னைக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பெண் தொழில்கள்லாம் யோசிச்சே அவங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள். நேரம் 11:15 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.

0: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. இன்னைக்கு நிகழ்ச்சியில எனக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை நீங்க சொல்லணும். அதுக்காக நீங்க அழைக்க வேண்டிய நம்ம பண்பலை எண்கள் 04342 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 மற்றொரு 24 40 31 என்ற எண்களில் அழைக்கலாம். மேலும் 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ அழைத்து பேசலாம். இதோ அடுத்த தோழி நினைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
13: வணக்கம்மா.
12: வணக்கம் சொல்பவர்.
13: பெண்ணாயிரம் வட்டம் மண்ணேரி அடிக்கடையில முத்துலட்சுமி பேசுறேங்க.
12: முத்துலட்சுமி அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
13: கைனிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன்.
12: என்ன போட்டிருக்கீங்க?
13: போசா பில்லு மாட்டுக்கு.
12: ஓ, அது அது மட்டும் தான் போட்டிருக்கீங்களா இல்ல
13: தண்ணி இல்லம்மா? இருக்கு கண்ணால தண்ணி இல்ல.
12: ஓ, தண்ணி இல்லனால போசா மட்டும் போட்டிருக்கீங்க. எத்தனை மாடு வச்சிருக்கீங்கம்மா?
13: 4 இருக்கு.
12: உங்களுக்கு தேவையானது போக வெளியே வித்துருவீங்களா இல்ல உங்களுக்கே சரியா போகுதா? சரி சரிமா, சரி ஓகே. என்ன செஞ்சீங்க இன்னைக்கு சமையல்?
13: சமையல் வெண்டை

0: குழம்பு சோறு.
1: வெண்டைக்காய்லாம் உங்க கைநிலை விளைஞ்சதா?
0: இல்ல இல்ல,
1: வாங்கினதுதான். சரிங்க முத்துலட்சுமி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன சொல்லுங்க?
0: ஒளிஞ்சிக்கு விளையாடுறது.
1: ஒளிஞ்சிட்டு விளையாடு,
0: கண்டுபிடிப்புங்களா?
1: ஓ, கண்டுபிடி, என்னை கண்டுபிடி, அந்த விளையாட்டு
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஏன் அப்படி?
0: இல்ல, ஒளிஞ்சிக்கிறது ஒரு கெத்தாக்குற மாதிரி இருக்கு, அவங்க வந்து கண்டுபிடிக்கவே முடியாதுன்ற மாதிரி நம்ம போய் ஒளிஞ்சுக்குவோங்க.
1: எப்படி, நீங்க மரத்து மேலாம் ஒளிஞ்சுக்குவீங்களா?
0: ஐயோ, அங்கெல்லாம் ஏறவே
1: மாட்டேன். மரத்து மேல ஒளிஞ்சுக்கிட்டாதான் இங்க கண்டே பிடிக்க முடியாது.
0: இல்ல, ஊருக்குள்ளலாம் விளையாடக்குள்ளே
1: இருக்குதுல, அதெல்லாம் கேப் கிடைக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோங்க. அப்படியே தூங்கிடுவாங்கல்ல சின்ன வயசுல பிள்ளைங்க,
0: தூங்குற அளவுக்கு அந்த
1: அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களா? இல்ல
0: இல்ல, தூங்கலாம் இல்ல, ஒளிஞ்சுக்குவோங்க. ஆனா அவங்க வந்து கண்டுபிடிக்கல, அப்போ கண்டுபிடிச்சிட்டு ஒரு சந்தோஷத்துல ஒரு கத்து கத்துவாங்க.
1: வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு முத்துலட்சுமி. அடுத்த தோழி, வணக்கம், யார் இங்கிருந்து? நேரம் 11:25. வணக்கம், யார் இங்கிருந்து? ராஜேஸ்வரி ராஜேந்திரன். ராஜேந்திரன் அப்படிங்கிறவரு
0: விளையாடுவாங்களா? அப்புறம் கிணத்துல நீச்சல் விளையாடும் பசங்க எல்லாம் ஸ்கூல் லீவ்ல போயிட்டு, செம்மையா நீச்சல் விளையாடும் போது குதிச்சு தீண்ட விளையாட்டு ஆடுவோம், ஓடி ஓடி
1: கிணத்துக்குள்ளே தீண்ட விளையாட்டு.
0: ஆமா, முடியும் வருவாங்க, அப்புறம் மேல ஓடுவாங்க, விடவே மாட்டாங்க, செம்மையா இருக்கும், நல்ல விளையாட்டு அதெல்லாம்.
1: சரி சரிம்மா, எல்லாரும் ஒரே பயங்கரமான விளையாட்டுகளாவே சொல்றீங்களே. ஒண்ணு, இந்த உக்காந்து அமைதியா விளையாடுறது அந்த மாதிரி விளையாட்டுல யாரும் சொல்றது இல்ல, எல்லாம் எடுறா புடுறா ஆடுறா அந்த மாதிரி விளையாட்டு தான்.
0: ஒளிஞ்சிக்கும் இல்லையா? அதெல்லாம் கூட விளையாடுவோம் வீட்டு பக்கம் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நைட்ல.
1: சரி, நைட்ல? ஓ, நைட்ல விளையாடிதான் தூங்கிடுறதோ?
0: வாழ்த்துக்கள்
1: சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நினைவு நிகழ்ச்சியில ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் பேசலாம். இது பூவே பெண் பூவே, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விளையாட்டு என்கிற தலைப்புல பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம்.
2: Yo mama, you know how me nerd kiss on the dance floor, baby.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு

0: அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
4: ஹாய்ச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
9: நினைச்சு பச்சை புள்ள போனே இழைச்சு கண்ணுக்குள்ள வச்சு பாக்கும் உறவா.
10: ஹலோ மக்களே, நான் உங்க பூஜா வைத்தியநாத் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ. எப்பவும் இணைந்து இருங்கள்.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
0: தொடர்புக்கு 9500848820.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் 2683.
7: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.
4: தருமபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருக்க தலைப்பு எனக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படிங்கறத நீங்க சொல்லணும். உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத அடுத்த தோழி யாருங்கிறது அப்படிங்கறத கேப்போம். வணக்கம்
5: மேடம்.
4: வணக்கம். சொல்பவர் யார்?
5: நான் புதுக்கோட்டையிலிருந்து கட்டகவள்ளி ஜெயேந்திரன் மேடம்.
4: புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து?
5: இல்லங்க மேடம், புதுக்குடி.
4: புதுக்குடி?
5: ஆமா.
4: அது எங்க இருக்கு?
5: நெல்லை மாவட்டம் மேடம்.
4: நெல்லைனா திருநெல்வேலியா?
5: ஆமா, திருநெல்வேலி மாவட்டம்.

0: சரி, நான் கொஞ்சம் பக்கத்து மாவட்டத்தை சொல்லிட்டனோ.
1: இருக்கட்டும், பரவாயில்ல, புதுசாயா.
0: சரிம்மா, எப்படி இருக்கு நெல்லை? நெல்லை அல்வாலாம் நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கு மேடம், வாங்க.
0: நெல்லையப்பர் எப்படி இருக்காரு?
1: நெல்லையப்பர் நல்லா ஜம்முன்னு இருக்காரு.
0: ஜம்முன்னு இருக்காரா? அவருக்கு என்ன குறை நம்மள மாதிரி தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும்?
1: ஆமா.
0: சரி சரிங்க. கற்பகவல்லி அம்மா, இப்பதான் முதல் முதலா பேசுறீங்களா நீங்க?
1: இல்ல, ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு தடவை
0: பேசிருக்கீங்க. சரிங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க?
1: நாங்க வந்து நெசவாளிங்க மேடம்.
0: என்ன மாதிரி, அதாவது புடவையா வேற என்ன நீங்க நெய்றீங்க? காட்டன்
1: சேலைகள்.
0: சில்க் காட்டன் சேலைகள். கைத்தறி வச்சிருக்கீங்களா, பவர்லூமும் வச்சிருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, கைத்தறி சில்க் காட்டன் சேலை.
0: கைத்தறி. சரி சரி. இப்ப நீங்க உங்ககிட்ட வந்து ஹோல்சேல்ல வாங்கிக்க முடியுமா?
1: இல்லங்க மேடம், நாங்க வந்து கூலி தொழிலாளிகள் தான்.
0: ஓ, நீங்க செஞ்சு கடைகளுக்கு கொடுக்குறீங்க? அவங்க உங்களுக்கு பொருள் கொடுத்துருவாங்க, நீங்க செய்து கொடுப்பீங்களா?
1: என்ன
0: கலர் ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச கலர் புடவை இது?
1: எனக்கு வந்து சிந்தாமணி.
0: சிந்தாமணினா அது என்ன கலரு? அந்த சிகப்பா? சிகப்பு கலரா?
1: இல்லங்க மேடம், சிந்தாமணி ஸ்டார்டிங் ப்ளூ எல்லாம் வருது இல்லங்க.
0: நெஞ்ச புடவை வச்சிருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல மேடம். அது வந்து கூலி கடைக்கு கொடுத்துருவோம். நாங்க எத்தனை 40 வருஷமா நெய்யறோம்.
0: உங்களுக்கு என்ன, நீங்க தனியா நெஞ்சுக்கிறதுக்கு அப்படி எல்லாம் வாய்ப்பு கிடைக்காதா?
1: இல்ல, வருஷத்துல ஒரு தடவை நாங்க வாங்கிக்கிடுவோம்.
0: பண்ணிக்கிறீங்க? சரிங்கம்மா, வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன சொல்லுங்க?
1: முதல்ல நீங்க நலமா இருக்கீங்களா? நான் நலம் கேட்கணும்ல.
0: அனைவரும் நலமம்மா, சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு?
1: எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிச்ச விளையாட்டு வந்து இந்த கொல கொலையா மிஞ்சிருக்க நிறைய நிறைய சுத்தி வந்து ஒன்னு ரெண்டு சுத்திங்கல்ல.
0: ஆமா ஆமா, அந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா, துண்டு போட்டு அப்புறம்
0: எழுந்திருக்க வைக்கிறது.
1: ஆமா,
0: சரி சரிங்க.
1: அந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கும், மெயினான விளையாட்டு. அப்புறம் வந்து இந்த செவர்ல இருந்து அந்த செவர் வரைக்கும் தெரு வரைக்கும் ஓட்டி
0: தருமபுரி பண்பலை உங்களை சுத்தி இருக்கிற பெண்களையும் கேட்க வைங்க. வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த தோழி வணக்கம், யார் இங்கிருந்து?
2: இனிய முற்பகல் வணக்கம், பன்னம்பூர்ல
0: சொல்லுங்கம்மா. உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு?
2: எல்லா
0: விளையாட்டும்
2: விளையாடியாச்சு. அந்த பல்லாங்குழில ரெண்டு விதமான விளையாட்டு இருக்கா?
0: எப்படி, என்னென்ன விளையாட்டு?
2: அந்த இப்ப சாதாரணமா எல்லாம் விளையாடுவோம். அதாவது இந்த புளியங்கோட்டை கையில எடுத்துட்டு அப்படியே போயிட்டு
0: காலி ஆயிடுச்சுன்னா எடுத்துறது.
2: விளையாட்டுல
0: வந்து கட்டாட்டம்
2: சொல்லுவாங்க. ஒரு கொத்தான்
0: ராஜேஸ்வரி
2: அம்மா கடைசியா இருக்கிற கொட்டையும் அதுல வச்சிடும். வச்சுட்டு அது நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதிர் வைக்கிறவங்களுக்கு வந்து வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அதே மாதிரி 3 கொட்டை வந்து அப்புறம் கடைசியில ஒரு கொட்டை வச்சோம்னா அதுல உள்ள புளியங்கொட்டை பூரா அவங்களுக்கு.
0: சரிம்மா, நீங்க சொன்னது வந்து பாதிதான் கேட்டுச்சு. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா?
2: கேக்குதுமா?
0: நீங்க நடுவுல பேசினது சரியா கேக்கல. ஆரம்பத்துல நீங்க அந்த விளையாட்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நிறைய இது கேக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, அருமையா பாதி.

0: போயிடுச்சு கடைசியா. பாதி கேட்கல, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க, பல்லாங்குழிலேயே ரெண்டு விதமாக விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள் மா இனிப்பில்
1: வந்தமைக்கு.
0: சரிங்க சரிங்க, இனிப்பில் வந்தமைக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றிம்மா, நன்றி.

0: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: 1978 முதல் சிறப்பாக

0: செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: மூட்டு அல்லது எலும்பு வலியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
8: நேரம் 11:50. கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலையில் பூவே பெண் பூவே. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? மகேஸ்வரி அம்மா, சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு?
9: என்ன
8: விளையாட்டுமா? பாண்டியங்குழி. அஞ்சாங்கல் விளையாடுவீங்க? ஓ, சரி சரி, சூப்பர்மா. சரிம்மா, நன்றி, வாழ்த்துக்கள் நினைப்பில் வந்தமைக்கு. அடுத்த தோழி, வணக்கம், யார் எங்கிருந்து?
10: ஹலோ, வணக்கம் மேடம், நான் கர்த்தகவல்லி தான்மா.
8: ஹலோ, மீண்டுமா?
10: இல்ல மேடம், ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன். என்ன, வரமாட்டேன் மேடம்.
8: சொல்லுங்கம்மா.
10: அது வந்து நாங்க வந்து புரோகிதர் வேலை பாக்குறோம் மேடம்.
8: சரிங்கம்மா, சரி, வாழ்த்துக்கள்.
10: நெசவு நெஞ்சுகிட்டே புரோகிதர் வேலை பார்ப்போம்.
8: சரிங்கம்மா, சரிங்க, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த தோழி, வணக்கம், யார் இங்கிருந்து?
11: வணக்கம் மேடம், தருமபுரி மாவட்டம் பொம்பலப்பட்டில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
8: அனைவரும் நலம். பொம்பலப்பட்டில இருந்து யாரு?
11: செல்விங் மேடம்.
8: செல்வி, செல்வி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு?
11: தாயம் விளையாடுறது, அஞ்சாங்கல் விளையாடுறது. இந்த அப்பலாம் 10 காசு, 5 காசு, 4 நாள் இருக்கும். காசாட்டம் ஆடுங்க.
8: காசாட்டம்னா அது எப்படி?
11: அது விளையாடிட்டு அது ஒரு காசு கட்டி விளையாடுறதுல அது ஒரு சந்தோஷம்.
8: அப்படி
11: பட்டியா பொம்மையானு விளையாடுங்க அப்ப.
8: தாய விளையாட்டுல யாரு அதிகமா ஜெயிக்குவாங்க?
11: அது எல்லாம் சரிசமமா விளையாடுவாங்க.
8: எல்லாரும் சரிசமமா விளையாடுவாங்க. நீங்க அவங்க ஒரு ஆட்டம்னா நீங்க ஒரு ஆட்டம், அப்படி? சரிங்கம்மா, சார். செல்வி, சரி, சமைச்சாச்சா?
11: என்ன
8: செஞ்சீங்க? அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். காலை வணக்கம். சொல்பவர் பாரதி அம்மா, சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு?
11: அவங்க ரெண்டு கையும் வச்சு மூடிக்கணுமா.

அப்ப நம்ம கையை வச்சிருக்கிற இடத்துல எல்லாம் நோண்டி நோண்டி எடுப்பாங்க பாருங்க, அப்ப வரும் சண்டை, ஏ இங்க நோண்ட கூடாது அங்க நோண்ட கூடாது அப்படின்னு. எனக்கு இந்த விளையாட்டு ஞாபகம் இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு மறந்துட்டேன். நீங்களே நீங்க இப்ப ஞாபகப்படுத்துறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு கூட. நாங்களும் இந்த விளையாட்டு விளையாடி இருக்கோம்.

0: நீங்களே நீங்க இப்ப ஞாபகப்படுத்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு கூட. நாங்களும்
1: அந்த
0: விளையாட்டு விளையாடி இருக்கோம்.
1: அந்த விளையாட்டுமா யாரு 5 முறை 10 முறை வச்சுக்கோங்க ஜெயசிங்க. ஜெயசிங் வந்து உப்பு போட்ட போயிருந்த இவள் தலைவன்னு உடுக்குமா அத
0: சரி
1: கண்டிப்பா.
0: சரிம்மா சரி, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. Microsoft, Amazon மாதிரி 200 மேற்பட்ட MNC's campus recruitment and latest industry relevant courses இருக்கு. Highest package 51 lakhs per annum.
7: MCET Pollachi Coimbatore. Counseling code 2706. Call 9942955540.
8: இன்னைக்கு பூவே பெண் பூவேல எனக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். அடுத்த தோழி வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
9: எனக்கு
8: அந்த விளையாட்டு இந்த கண்ணாடி வலையில செட்டு சேர்த்துறது, அது எப்படி? அது எனக்கு மறந்துருச்சு அந்த விளையாட்டு திடீர்னு.
9: கண்ணாடி வலையில் உடஞ்சு வலையில இருக்குங்களா? அது குட்டி குட்டியா எல்லாம் கட் பண்ணி வச்சு எல்லாம் குலுக்கி போட்டு அது ஒரே மாதிரி நாலு வலையில சேர்த்தணும் மேடம்.
8: ஓ, அது ஏதாவது, அது ஏதோ ஒரு சர்க்கிள்குள்ளார அந்த வலையில போட்டுறணுமா?
9: ஒரு குலுக்கி கையில போட்டு
8: அப்படியே போட்டு அப்படியே சேர்க்கணும்.
9: அது எல்லாம் நாலு வலையில ஒரே மாதிரி சேர்த்தணும். உங்ககிட்ட ரெண்டு இருக்கா, என் கிட்ட ரெண்டு இருக்கா?
8: வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு
9: நன்றி.
8: அடுத்த தோழி வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம். தோழிகள் மட்டும் பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில அடுத்த தோழி வணக்கம். வணக்கம். யாரு?
10: விளையாடும்
8: போது உங்க வீட்டுல, உங்க வீட்டுல ஒரு அப்பா அம்மா ரெண்டு ஜீவன்கள் இருக்குமே,
10: அவங்க அம்மாவும் கூட சேர்ந்து
8: விளையாடுவாங்க. என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
10: நீங்க ஆனந்தி, சுகந்தி, ரிணந்தி, நாங்க மூணு பேரும் மேம். நாங்க அதிகமா விளையாடுவோம் மேம். விளையாடுறதுக்கு ஒரு சிலர் இப்ப எல்லாம் சக்க தங்கச்சிங்கள் இருப்பாங்க இல்லீங்களா, நாங்க நல்லா இன்ட்ரெஸ்டா விளையாடுவோம்.
8: சரிங்கம்மா, வாழ்த்துக்கள். அருமையா.

0: நீங்கள் என்னை பேர் குழந்தமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த தோழி வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம். யார், எங்கேருந்து?
1: தமாலப்பட்டிலேருந்து தங்கம்மாள் பேசுகிறேங்க.
0: தங்கம்மாள், சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு?
1: சாபுத்ரி விளையாட்டு விளையாடுங்கம்மா.
0: சாபுத்ரி?
1: ஆமாங்க மேம்.
0: சாபுத்ரி போட்டுட்டு அவன் என்ன அது ஓடி பிடிச்சி விளையாடணுமா? அது
1: ஆமாங்க மேம். என்ன கலர் சொல்கிறாங்களோ அந்த கலரை ஓடி போய் டச் பண்ணணும்.
0: ஓ, ஆ ஆ.
1: அதை டச் பண்ணலன்னா அவுட் ஆகிடுவோங்க.
0: ஓகே.
1: அந்த மாதிரி விளையாட்டு விளையாடுங்க மேம் சின்ன பிள்ளையில.
0: ம்,
1: இப்ப பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் இங்க வேலை செய்யறது எங்க அக்கா தங்கச்சிங்க அண்ணிங்க அம்மா எல்லாரும் இருக்கிறோம் வேலை செஞ்சுட்டு. அது வந்து கஷ்டம் தெரியாம வேலை செய்யறதுக்காக வேண்டி என்ன வேலை செய்யறோமோ, அது தக்காளி அறுத்தோம்னா தக்காளி பழத்துல போட்டு விளையாடுவோங்க, கத்திரிக்காய் அறுத்தா கத்திரிக்காய் அவங்க மேல போட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி கிழக்கு புரிஞ்சுக்கோங்க.
0: தக்காளி அறுத்தா அது மேல வெண்டைக்காய் போட்டுருப்பாங்க. நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது, சின்ன புள்ள பெரிய புள்ள. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அந்த விளையாட்டு, பெரிய பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த விளையாட்டு விளையாடுறோம். அப்ப எல்லா இடத்துலயுமே உங்களை குழந்தைங்களாவே உணர்றீங்க நீங்க.
1: அப்படிதான்
0: இருக்கணும், ஜாலியா இருக்கணும். வாழ்த்துக்கள் தங்கம்மாள், அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பேசினாங்க இன்னைக்கு தோழிகள். அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகள் குறித்து ரொம்ப சூப்பரா பகிர்ந்துக்கிட்டாங்க. பகிர்ந்து கொண்ட அனைத்து தோழிகளுக்குமே வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த தோழிகளுக்கும் நேயர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். நிறைவு பெறுகிறது இன்றைய பூவே பெண் பூவே. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படிங்கிற தலைப்பில் ஒலி உள்ளா வந்தது. மற்றொரு அழகிய நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் அன்பு சகோதரி கவியரசி.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் இனி பண்பலையில் ஒலி உலா வரும் நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள். நேரம் 12:10 அறிவியல் மலர் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று நிலவின் அதிசயங்கள் அது குறித்த கலந்துரையாடலும், அதைத் தொடர்ந்து அறிவியல் செய்திகள் இடம்பெறும். 12:40 தமிழில் செய்தி இருக்கை, 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பகல் 2:00 விவசாய அரங்கம், இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி அனுராதா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து இருபட பாடல்கள், 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பாடலை கேட்டு ரசிக்கலாம். 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கை, 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், இன்று திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் இடம்பெறும். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல், 7:25 வயல்வெளி, இன்றிரவு 8:00 இளந்தென்றல் சொல்லுக வெல்லுக, 9:00 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசை மழை, 10:00 நாடாளுமன்றத்தின் கேள்வி பதில், அதனைத் தொடர்ந்து சுகமான ரகங்கள் இடம்பெறும்.

மீண்டும் உங்கள் நினைவிற்கு, இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி அனுராதா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். பகல் 3 மணிக்கு கச்சவீலு கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது 0434224444 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல்

பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செய்து அனுப்பி வைங்க. 3 மணிக்கு நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். மாலை 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இவையாவும் இனி பண்பலையில் ஒலிவிழா வரும் நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Discussions in Bhopal also included political parties and social organizations from diverse faiths. Spain beat defending champions Argentina 1-0 in extra time to become FIFA World Cup 2026 champions. Spain's substitute Ferran Torres scored in the 106th minute to give his team a 1-0 win over Argentina in the final at New York, New Jersey Stadium last night. In men's cricket, England beat India by 27 runs in the third ODI and sealed the three-match series 2-1 at Lord's in London last night. Despite Rohit Sharma's magnificent score of 138 runs, Shubman Gill 77 and Virat Kohli 74, India only managed 360-7 in pursuit of a mammoth target of 388, built on the back of a career-best 142 from Ben Duckett. Benchmark domestic equity indices were trading around 0.7% lower in the forenoon session today. The Sensex shed 592 points to 77,559, while the Nifty dropped 147 points. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
1: நேயர்கள் இனி கேட்கலாம்.
5: அறிவியல் மலர்.

இருள் சூழ்ந்த இரவுகளுக்கு ஒளி தந்து கவிஞர்களின் கற்பனைக்கும் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சிக்கும் முடிவே இல்லாத வியப்பாக விளங்கும் அழகிய துணைக்கோள் நம் நிலா. ஆயிரம் ஆண்டுகளாக மனிதனை ஈர்த்து வரும் இந்த நிலா இன்று அறிவியல் உலகிற்கு இன்னும் பல ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நிலா வெறும் அழகான வன்பொருளா இல்லையா? அறிவியல் அதிசயங்களின் களஞ்சியமா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்றைய அறிவியல் மலர் நிகழ்ச்சியில். நிலாவை நோக்கிய ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் பயணத்தை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய அறிவியல் மலர் நிகழ்ச்சியில. நிலவின் அதிசயங்கள்.

0: இரவின் அமைதிக்கு அழகு சேர்க்கும் ஒரு வெண்ணிலா. ஆயிரம் ஆண்டுகளாக கவிஞர்களின் கற்பனைக்கும் காதலர்களின் கனவுக்கும் குழந்தைகளின் கேள்விக்கும் பதிலாக இருந்த அந்த நிலா ஒரு நாள் மனிதனின் காலடி தடத்தையும் தாங்கியது.
1: ஆமாம், 1969 ஜூலை 20 ஒரு மனிதனின் சிறிய அடி மனித குலத்தின் மிகப்பெரிய பாய்ச்சல் என்று உலகையே வியக்க வைத்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங்.
0: அந்த வரலாற்று நாளை நினைவு கூறத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20 இன்டர்நேஷனல் மூன் டே, அதாவது சர்வதேச நிலவு தினம் கொண்டாடப்படுகிறது.
1: நிலாவை பார்த்து ரசித்த மனிதன் இன்று நிலாவில் ஆய்வு செய்யும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறான். அந்த பயணத்தை இன்று நாமும் ஒரு சின்ன பயணமாக மேற்கொள்ளலாமா?

0: நிலா அப்படின்னா யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கற்பனைய கொடுக்கக்கூடியது. அந்த நிலாவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நிலாவை பத்தி பேச ஆரம்பிக்கலாமா?
1: நிலா பூமியிலிருந்து சுமார் 384,400 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு.
0: அதனாலதான் அங்க போக 3 நாளுக்கு மேல ஆகுது.
1: நிலாவுல காற்றே கிடையாது, அதனாலதான் அங்க சத்தமும் கேட்காது.
0: அதனாலதான் விண்வெளி வீரர்கள் ரேடியோ மூலமா பேசுவாங்க.
1: 1969

0: ஜூலை 16 அப்போலோ 11 விண்கலம் புறப்பட்டது. ஜூலை 20 நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் இறங்கினாரு. அவரோட பஸ் ஆல்ட்ரினும் இருந்தாரு. மைக்கேல் காலின்ஸ் மட்டும் நிலாவை சுத்திக்கிட்டே கமெண்ட் மோட்ல இருந்தாரு. அந்த வரலாற்று வசனம், தட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் எ மேன், ஒன் கெயின்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட். இதை தமிழ்ல சொல்லணும்னா, ஒரு மனிதனின் சிறிய அடி மனித குலத்தின் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். கனவு காண்றதுக்கு வானமே எல்லைன்னு நினைச்சாங்க. மனிதன் போய் நிலாவில காலே வச்சிட்டான். சரி, இந்தியாவோட நிலா பயணம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சரி, இத அமெரிக்கா ஆரம்பிச்சது. அப்போ இந்தியாவும்
1: நிலாவை நோக்கி பல முக்கிய முயற்சிகள் செஞ்சிருக்கு. சந்திராயன் 1 2008 ஏவப்பட்டுச்சு.
0: இதுதான் நிலாவில தண்ணீர் மூலக்கூறுகள் இருப்பதற்கான வலுவான ஆதாரங்களையும் கண்டுபிடிச்சது.
1: சந்திராயன் 2 2019 ஏவப்பட்டுச்சு.
0: ஆர்பிட்டர் இன்னைக்கும் நிலாவை சுத்தி ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்கு.
1: லேண்டர் தரையிறங்கும் போது தொடர்பு துண்டிக்கப்பட்டது.
0: அது தோல்வி கிடையாது, அடுத்த வெற்றிக்கான பயிற்சியா அமைஞ்சது.
1: விழுந்தவன் தோற்றவன் இல்ல, மீண்டும் எழுந்தவன் தான் வரலாறு எழுதுவான். 2023 ஆகஸ்ட் 23
0: இந்தியாவின் பெருமையான நாள்.
1: விக்ரம் லேண்டர் வெற்றிகரமா நிலவின் தென் துருவ பகுதியில் தரையிறங்கியது.
0: அந்த பகுதியில வெற்றிகரமா தரையிறங்கிய முதல் நாடு நம்ம இந்தியா தான்.

0: பிரக்யான் ரோவர் நிலத்தில் சுற்றி ஆய்வு செய்தது.
1: ஒரு காலத்துல நிலாவை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டினோம். இன்னைக்கு அந்த நிலாவில் இந்தியா தனது ரோவரை நடக்க வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தியாவோட மற்ற விண்வெளி சாதனைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நிலா மட்டும் கிடையாது,
0: மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷனுக்காக மங்கள்யான் 2013 ஏவப்பட்டது. அதே போல ஆதித்யா L1 சூரிய ஆய்வு, ஆஸ்ட்ரோசெட் விண்வெளி ஆய்வு, இன்செட் ஜிசெட் தகவல் தொடர்பு, நாவிக் இந்திய வழிகாட்டி அமைப்பு, இந்தந்த விஷயங்களுக்காக இந்த விண்கலங்கள்லாம் ஏவப்பட்டது.
1: அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவை உலகமே விண்வெளி சக்தியா பார்க்குது. நிலாவை ரசிப்பது அழகு, அதை ஆராய்வது அறிவு. வானத்தை பார்த்து கனவு காணுங்கள், ஒரு நாள் அந்த வானமே உங்கள் முகவரியாக மாறலாம்.
0: கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைகள் தான் நாளையோட விஞ்ஞானிகள்.
1: குழந்தைங்களே, நிலாவை பார்த்து ஆசைப்பட மட்டும் செய்யக்கூடாது, ஒரு நாள் அதை ஆய்வு செய்யும் விஞ்ஞானியாகவும் மாறணும். அதற்கான முயற்சிய எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு இருக்கிற மாதிரி பூமிக்கு பக்கத்து விண்வெளி நண்பன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: அது நம்ம நிலா தான். அதனாலதான் பூமியிலிருந்து முதல்ல மனிதன் போனது நிலாவுக்கு தான். இன்னும் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்கள் போகவே இல்லையா?
1: அப்படின்னா விண்வெளி உலகத்துக்கான முதல் படிக்கட்டு நம்ம நிலா தானே?
0: எக்ஸாக்ட்லி. ஒரு குழந்தை முதல்ல நடக்க கத்துக்கிட்டு அப்புறம் ஓடுற மாதிரி மனிதனும் முதல்ல நிலாவை அடைஞ்சான். அடுத்த கனவு செவ்வாய்.
1: உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நம்ம சூரிய குடும்பத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: 8 8 8. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன்.
1: அதுல உயிர்கள் வாழ்றது உறுதியாக தெரிஞ்சிருப்பது ஒரே ஒரு கிரகம் தான்,
0: அது நம்ம பூமி தான்.
1: இந்த பிரபஞ்சத்துல நம்ம பூமி ஒரு சின்ன நீல புள்ளி, ஆனா அதுதான் நமக்கு கிடைத்த
0: மிகப்பெரிய பொக்கிஷம்.
1: அடுத்ததா உங்களுக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன்ஸ், நிலாவில மரம் இருக்குமா?
0: இல்ல.
1: அப்போ ஆறு?
0: இல்ல.
1: அப்போ காற்றாவது?
0: அதுவும் இல்ல.
1: அப்போ என்னதான் இருக்கும்?
0: பெரிய பெரிய பள்ளங்கள், மலைகள், தூசி, கோடிக்கணக்கான வருடங்களா விண்கற்கள் மோதிய தடயங்கள்.
1: சரி, நீங்க நிலாவுக்கு போய் குதிச்சா என்ன ஆகும் தெரியுமா?
0: பூமியில 1 மீட்டர் குதிக்கிறீங்கன்னா நிலாவில கிட்டத்தட்ட 6 மடங்கு உயரம் குதிக்க முடியும்.
1: ஏன்னா நிலாவோட ஈர்ப்பு விசை ரொம்ப குறைவு.
0: சரி, நிலாவில என்ன நடக்கிறதுன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்?
1: ஆமா, நீ சொல்ற மாதிரிதான். எப்படி தெரிஞ்ச

0: இப்போ நம்ம இந்தியா இவ்வளவு பெரிய சாதனை பண்ணது யாரால்ன்றது தெரியுமா உனக்கு?
1: இஸ்ரோ மூலமா தானே. சரியா சொன்னே?
0: ரொம்ப சரியா சொன்ன, அதேதான். இஸ்ரோனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதுல வேலை பார்க்கற எல்லாரும் சூப்பர் ஹீரோக்கள் கிடையாது, ஆனா
1: அவங்களோட அறிவு தான் சூப்பர் பவர். நம்ம எல்லாரும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வானத்தை பாருங்க, நிலாவை ரசிங்க, நட்சத்திரங்களை எண்ணி பாருங்க, ஏன் எப்படின்னு கேள்வி கேளுங்க. அந்த ஒரு கேள்விதான் ஒரு நாள் உங்களை உங்க குழந்தைகளை ஒரு பெரிய விஞ்ஞானியா மாற்றலாம்.
0: ஒரு காலத்துல நிலாவை பார்த்து கதைகள் சொன்னோம், இன்னைக்கு நிலாவை பத்தி ஆராய்ச்சி செய்யறோம். நாளைக்கு நம்ம குழந்தைங்க நிலாவில ஆராய்ச்சி செய்ய போறாங்க.
1: அதனாலதான் புத்தகங்களை நண்பனாக்குங்க, கனவுகளை பெரியதா காணுங்க. அடுத்த தடவை நிலாவை பார்க்கும் போது அது ரொம்ப தூரத்துல இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் நான் அங்க போவேன்னு நினைச்சு பாருங்க.
0: குழந்தைகளுக்கு நிலாவை மட்டும் காட்டாதீங்க, அந்த நிலாவை அடையும் கனவையும் காட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு வானத்தை பார்த்து கேள்வி கேட்கும் ஒரு குழந்தைதான் நாளைக்கு அந்த வானத்துல இந்தியாவோட கொடிய இன்னும் உயரமா பறக்க வைக்கலாம். இன்று நம் வானில் தினமும் பார்க்கும் நிலாவை பற்றிய பல சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்களை அறிந்து கொண்டோம். அறிவியலை அறிந்து கொள்ளும் ஒவ்வொரு தருணமும் நம்மை புதிய சிந்தனைகளுக்கும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் வழிநடத்தும். வானத்தை ரசிப்போம், கேள்விகள் கேட்போம், அறிவியலை நேசிப்போம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் இந்த அறிவியல் மலர் நிகழ்ச்சியில அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நிலவின் அதிசயங்கள்.

இனி கேட்கலாம் அரசியல் செய்திகள். இன்றைய அறிவியல் செய்திகள்ல விக்ரம் 1 இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியது. இது குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். விக்ரம் 1 இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட். இந்த ராக்கெட் 2026 ஜூலை 18 அன்று இந்திய நேரப்படி மதியம் 12:05 ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டு பல கருவிகளை புவியின் தாள் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியது. விக்ரம் 1 என்பது ஹைதராபாத்தை தளமாக கொண்ட ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு 4 நிலை ஏவுகணை வாகனம். இந்த ராக்கெட் முழுவதும் கார்பன் கலப்பு கட்டமைப்பு கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் சுமார் 7 அடுக்குகள் உயரம் கொண்டது. இந்த 350 கிலோகிராம் வரையிலான எடையுள்ள சுமைகளை புவியின் தாள் சுற்றுப்பாதைக்கு சுமந்து செல்லும் திறன் கொண்டது. அந்த ஏவுதல் திட்டத்திற்கு மிஷன் ஆகமன் என பெயரிடப்பட்டது. இது செயல் விளக்க சுமைகள், தொழில்நுட்பம், பொருட்களை 60 டிகிரி சாய்வில் உள்ள 450 கிலோமீட்டர் தாள் புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியது. கிரஹா ஸ்பேஸ், காஸ்மோசர்வ் ஸ்பேஸ் மற்றும் டிசியூபெட் ஆகியவை இந்த திட்டத்திற்கு தொழில்நுட்ப செயல் விளக்க போலோடுகளை அனுப்பின. கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தனது சொந்த தயாரிப்பான ஸ்கோப் செயற்கை கோளை கொண்டு சென்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் கையெழுத்தில் வந்தே மாதரம் என்ற வார்த்தைகள் அடங்கிய அஞ்சல் அட்டையும் நினைவு பரிசுகளில் இடம்பெற்றிருந்தது. இந்த பயணத்தில் 18 காரட் தங்கத்தால் ஆன ஒரு சிறிய ராக்கெட்டும் காஸ்மோஸ் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் காஸ்மிக் ப்ளூம் என்ற தலைப்பிலான ஒரு கலைப்படைப்பும் எடுத்துச் செல்லப்பட்டன. அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு பிறகு தனியார் சுற்றுப்பாதை ஏவுதல் திறனை அடைந்த உலகின் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. சுற்றுப்பாதை வகை ராக்கெட்டுகள் என்பவை துணை சுற்றுப்பாதை பாதைகளுக்கு பதிலாக புவியின் சுற்றுப்பாதையில் சுமைகளை நிலைநிறுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஏவு வாகனங்கள் ஆகும். இந்தியாவின் தனியார் விண்வெளி சூழலமைப்பில் ஏவுகணை உருவாக்கம், செயற்கைக்கோள் உற்பத்தி மற்றும் போலேட் ஒருங்கிணைப்பு ஆகியவை அடங்கும். விக்ரம் 1 திட்டம் இந்திய விண்வெளி கொள்கை 2023 கீழ் வணிக விண்வெளி செயல்பாடுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கான அறிவியல் செய்திகள்ல விக்ரம் 1 இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியது குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, பகல் 2 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி அனுராதா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து இருபட பாடலாக ஒலிவுலா வரும். 3 கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது 0-4342-244-0300 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செய்து அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். மாலை 4 விடை தேடும் வினாக்கள், 5 மாலை தென்றல், 6 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை, 6:10 இசை.

0: மின்னல். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். பண்பலையில் நிறைய நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்பட்டு வருது. நீங்களும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் நேரலை நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 மற்றொரு எண் 24-40-31 என்ற எண்களில் நீங்கள் அழைச்சி நேரலை நிகழ்ச்சிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பங்கு பெறலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. PM சேது திட்டத்தின் கீழ் ITI தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலனும் மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா நன்மதிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இளைஞர்களின் ஆற்றலும் எதிர்பார்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஒரு மாதத்தில் பல துறைகளில் சாதனை படைத்து நம் ஒவ்வொருவரையும் பெருமையடைய செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்தாக்க தொழில்களில் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாகவும், தனியார் துறையின் பங்களிப்போடு ராக்கெட் தொழில்நுட்பத்திலும் அண்மையில் சாதனை படைத்திருப்பது விண்வெளித்துறையில் மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய பிரதமர், எரிசக்தி உள்ளிட்ட பெரிய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ரசாயன பொருட்கள் ஆகியவற்றில் தட்டுப்பாடு ஏற்படாமல் மிகுந்த கவனத்துடன் அவற்றின் விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். பல்வேறு சவால்களை சந்தித்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும், உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கான மாற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 12:30 வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை தொடங்கியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். PM சேது திட்டத்தின் கீழ் ITI தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் அடிப்படையில் 1000 மேற்பட்ட ITI தொழில் பயிற்சி நிறுவனங்களில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன ஆய்வுக்கூடங்கள், டிஜிட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் புதிய படிப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கட், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் ITI தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு இகோர் குரோசுவையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து உரையாட உள்ளார். இந்தியா மோல்டோவா நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோல்டோவா பயணத்திற்கு பின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை வடக்கு மேசடோனியா செல்கிறார். புதுதில்லி வந்துள்ள ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான செயலர் திரு சீமன் ஸ்டீல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவை இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது, தொழில்நுட்ப மாற்றம், பருவநிலை செயல்பாடுகளுக்கான நிதி, உலகளாவிய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து தாம் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ளவும் திறம்பட செயலாற்றி வருவதாக தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே பல பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் அவரிடம் தெரிவித்ததாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் இன்று உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய நிலவரம் குறித்த அறிக்கையை அளித்தது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் இந்த அறிக்கை சீலிட்ட உரையில் அளிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே 9வது நாளாக சண்டை நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் நீடித்து வருகிறது. ஜோர்டன், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில் தென்மேற்கு ஈரான் பகுதியில் உள்ள ஹோர்மோஸ் நகரை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 930 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது 2343 பேர் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 37 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான குறிப்பிட்ட சிகிச்சை முறையோ தடுப்பூசியோ அங்கீகரிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அபாய அளவை கடந்து ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஷிவ்சாகர், சாரியோடியோ, ஜோர்ஹட் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாநில அமைச்சர் திரு விமல் போரா வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஷிவ்சாகர் மாவட்டத்தில் மட்டும் 510 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கூடுதலாக மீட்பு படகுகளும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அசாமில் 8 மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விமல் போரா கூறினார். ஜம்மு காஷ்மீரிலும் தற்போது பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனுக்குடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளும் வகையில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை மழை நிலவரம் குறித்து தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் மழை வெள்ளத்தை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஜம்முவில் உள்ள தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரியில் நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சாலைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்திருப்பது குறித்து கேட்டறிந்த திரு உமர் அப்துல்லா உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல்

0: செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: ஜானு, ஜானு,
1: என்ன சோனு?
0: நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் துணிக்கடைக்கு போய் கொஞ்சம் நியூ மாடல் டிரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். சரியா? சீக்கிரமா ரெடி ஆகி வர. நம்ம ரெண்டு பேரும் போறோம், புது டிரெஸ் வாங்குறோம், கலக்க போறோம்.
1: சோனு, 2 மாசம் முன்னாடி தான் துணிக்கடைக்கு போய் 10 செட்டு டிரெஸ் எடுத்தோமே, அதுக்குள்ள அந்த டிரெஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண?
0: அந்த டிரெஸ் எல்லாம் இருக்கு, ஆனா இந்த 2 மாசத்துல நிறைய புது மாடல் வந்திருக்கு. அதனால முன்னாடி எடுத்த டிரெஸ் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுவேன். புதுசா எடுத்திருக்கிற டிரெஸ் போட்டா சூப்பரா இருக்கும். அதுதான் துணி கடைக்கு போகலான்னு சொல்றேன். நீயும் அம்மா கிட்ட சொல்லி பணம் எடுத்துட்டு வா. பழைய மாடல்லாம் எதுக்கு? புது மாடல் டிரெஸ் போட்டா தான் கெத்தா இருக்கும்.
1: அது கெத்து இல்ல சோனு, வெத்து வேலை. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? துணிய சாதாரணமா காசை கொடுத்து எடுக்கிறதா நாம நினைச்சிட்டு அளவில்லாம எடுத்து குவிக்கிறோம். துணி நம்ம கையில வந்து சேர்றதுக்கு முன்னாடி நடக்கிற வேலையில நம்ம பூமிக்கு எவ்வளவு மாசு ஏற்படுதுங்கிறத பத்தி நிறைய படிச்சிருக்கோம். ஆனா அதை பத்தி நம்மள நிறைய பேருக்கு கவலையே கிடையாது. பருத்திய பயிரிட்டு அதை கொண்டு வந்து நூலா மாத்தி அதுக்கு தேவையான சாயங்களை போடும்போது சாயப்பற்றையில நடக்கிற வேலைகளால நம்ம பூமி அதிக அளவுல மாசுபடுது. துணிகளுக்கு சாயமிடுதல் மற்றும் வெளுத்தல் செயல்முறைகளால கடுமையான சுற்றுச்சூழல் சீரழிவு ஏற்படுது. சாயப்பற்றை கழிவுகள் ஆறுகளை நச்சுத்தன்மையுள்ள கருமையான சேரா மாத்துறதோட நிலத்தடி நீரை ரசாயனங்கள் மற்றும் கன உலோகங்களால பெருமளவு மாசுபடுத்துது. கிணறுகள் அப்புறம் ஆழ்துளை கிணறுகளில் சாயக்கழிவுல இருக்கிற நச்சு பொருட்கள் கலந்து குடிப்பதற்கும் விவசாயத்துக்கும் பயன்படாத அளவுக்கு நீர் மாசுபாடு அடையுது. குறிப்பா சாயக்கழிவுகள் வேளாண் சூழல் மண்டலத்தை மாசுபடுத்துது. சேதப்படுத்துது. இதனால வேளாண்மை தொழில் பெரிதும் பாதிக்கப்படுது. நீர்வாழ் உயிரினங்கள் நீர்ல வாழ முடியாம போகுது. சாயக்கழிவுகளால பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்க மக்கள் அதிக அளவிலான சுகாதார பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. பாத்தியா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு? ஆடை அப்படின்றது ஆடம்பரத்துக்கானது கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் அடிக்கடி சொல்லி கேட்டிருக்கோம். 4-5 ஆடைகள் எடுத்து வச்சு அந்த ஆடைகள் கிளியிற நிலைக்கு வந்தாதான் மறுபடியும் எடுப்பாங்களாம். தாத்தா பாட்டி அப்படியெல்லாம் இருந்ததால தான் பூமி வளமா இருந்துச்சு.
2: ஜானு, நீ ரொம்ப நல்லா சொன்ன ஜானு. நானும் இனிமே தேவையில்லாம ஆடம்பரத்துக்காக கெத்து

0: எல்லாம் துணி எல்லாம் எடுத்து மழை மாதிரி பூச்சி வச்சுக்க மாட்டேன். இனிமே தேவைக்கு மட்டும் துணிகளை எடுப்பேன். அது மட்டும் இல்ல ஜானோ, என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் தேவைக்கு அதிகமா துணி எல்லாம் எடுக்க கூடாது. அப்படி எடுக்கிறதால பூமிக்கு பாதிப்பு என்னென்ன ஏற்படும் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். என்ன ஜானோ நான் சொல்றது ஓகே தானே?
1: இந்த பூமியில வாழக்கூடிய எல்லாரும் சூழல் மாசாகிறதுக்கான காரணங்களை பத்தி சிந்திச்சு செயல்பட்டா வளமான அழகான பூமியை அடுத்த தலைமுறைக்கு தர முடியும். சிந்திப்போம், செயல்படுவோம். இது

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: அறிவிப்புகள். முதலாவதாக, அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கை நடைபெற உள்ளதால் தகுதி வாய்ந்த 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, +1, +2 டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி பெற்றோர் பெறாதோர் தொழில் பயிற்சியை தேர்ந்தெடுப்பதை பொறுத்து இந்த கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான வயது வரம்பு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் 14 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். மகளிராக இருக்கும் பட்சத்தில் உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாக இம்மாதம் 31ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பம்ச மாதம் ₹750 உதவித்தொகையும், தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தில் தகுதியானோருக்கு மாதம் ₹1,000 இலவச புத்தகங்கள், சீருடை, மிதிவண்டி, மடிக்கணினி, பேருந்து பயண அட்டை, கட்டணமில்லா விடுதி மற்றும் உணவு, மத்திய அரசின் NTC சான்றிதழ், பயிற்சி முடித்த பின் தொழில் பழகுனர் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியன வழங்கப்பட உள்ளது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ளோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்களின் தொலைபேசி எண்கள் தருமபுரியில் உள் ளோர் 91 71 31 83 18 என்ற எண்ணிலும், அரூரை சேர்ந்தோர் 80 15 30 10 17 என்ற எண்ணிலும், காரிமங்கலத்தை சேர்ந்தோர் 70 10 86 52 77 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, படித்த வேலை வாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், பெற்றவர்கள், மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், பட்டதாரிகள் என அனைவருக்கும் வழங்கப்பட உள்ளது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 ஆண்டுகள் பதிவு செய்திருக்க வேண்டும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீர்கள் என்றால் பதிவு செய்து 1 ஆண்டு நிறைவடைந்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு ST SC பிரிவினருக்கு 45 வயதும் மற்றவர்களுக்கு 40 வயதும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு குடும்ப வருமானம் ₹72,000 இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆண்டு வருமான வரம்பில்லை. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது என்றால், அரசு அல்லது தனியார் பணியில் இருப்பவர்கள் அல்லது இதற்கு முன் இருந்தவர்கள், தொழில்முறை பட்டதாரிகள், பொறியியல், மருத்துவம் போன்ற பட்டப்பிரிவுகளில் பயின்றவர்கள் மற்றும் பிற உதவித்தொகை பெறுபவர்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியாது. இதற்கான விண்ணப்பம் கிடைக்கும் இடம் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் ஆகும். விண்ணப்பிக்க கடைசி வருகின்ற மாதம் 25ஆம் தேதி ஆகும். மேலும் இதற்கான சுய உறுதிமொழி ஆவணம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற August 28ஆம் தேதி ஆகும். எனவே தகுதியானவர்கள் இதற்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக, தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை அலுவலகத்தில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு 2026-27ஆம் ஆண்டுக்கான காரிஃப் மற்றும் சிறப்பு பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள வருவாய் கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். இத்திட்டத்தில் இணைவதற்கான தகுதி, அனைத்து விவசாயிகளும் குத்தகைதாரர் உட்பட பயிர்காப்பீடு செய்யலாம். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர்காப்பீடு திட்டத்தில் சேரலாம். காப்பீடு பதிவின் போது அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள், முன்மொழி படிவம், பதிவு படிவம், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல், சிட்டா ஆகியன ஆகும். பயிர்காப்பீடு கட்டணம் செலுத்தும் இடங்கள், அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து பொது சேவை மையங்கள். கூடுதல் விவரங்களுக்கு மற்றும் விரைவான சேவைகளுக்கு தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகலாம். அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசின் UPSC முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டம். UPSC குடிமைப்பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி UPSC முதல்நிலை தேர்வு 2027க்கு தயாராகும் மாணவர்கள்

அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான மதிப்பீட்டு தேர்வு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 7500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டை போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பீடு தேர்வின் மதிப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிவிக்கையை படித்து பார்த்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வருகின்ற 3ஆம் தேதி ஆகும். எனவே விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: இனிய நண்பகல் வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அலைவரிசை உலா வரும் நேரம் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
0: பண்பலையில் தொடங்குவது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. கடிதம் பல போட்டு காத்திருக்கும் நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இது. யதார்த்தமான நேயர்களின் உங்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பு செய்ய சரியான நேரம்தான் இது. 1:12 எழுந்திருக்கிறோம். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு இனிமையான நேரத்தில் இதையும் தொட்ட கானங்களை கேட்டு ரசிக்க நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் அவங்க தசனம்பட்டி பகுதியிலிருந்து TK சித்தன் மற்றும் தீபா அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து. நாமும் கேட்டு மகிழ்வோம் நேயர்கிட்ட அந்த இனிய பாடலை.

0: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் போனிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நேர்களே, ஒழித்த பாடலை கேட்டிருப்பீங்க. இதுவும் உங்களை போன்ற ஒரு நேயருடைய விருப்ப பாடல் தான். நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய விருப்ப பாடல் பெற என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், அப்புறம் உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை விவரங்களை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி அந்த அஞ்சல் அட்டையில் எங்கள் நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லமல்லி 6368 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. அலவரிசையில் உங்கள் விருப்ப பாடல் ஒழிக்க அலாதியான இன்பம் பெறுங்க. சரிங்க நேயர்களே, நேயர் விருப்பம் பகுதியில் அடுத்ததா யாரு எங்கிருந்து கடிதம் போட்டிருக்காங்க, அவங்களுடைய விருப்ப பாடல் என்ன திரைப்படத்துல இருந்து அப்படின்றத தெரிஞ்சுப்போமா. அடுத்ததா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்த, அதாவது பெண்ணாகரத்துல கூத்தப்பாடி பகுதியை சேர்ந்த பி வெங்கடேசன் அப்படின்றவர் அவருடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காரு. நம் நாடு என்ற திரைப்படத்துல இருந்து இது வந்த பாடல்.

0: அண்ணாச்சி நம்ம கம்பெனி கடலெண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க. உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலெண்ணெய்யா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா? அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா? இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பார்க்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வ
0: மெக்கானிக்கல், இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்ய தகவல் வேணுமா? தகவல்களை அறிஞ்சு தாராளமா விவசாயம் பண்ணணுமா? அப்போ உங்களுக்கான நிகழ்ச்சி தான் விவசாய அரங்கம். இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு விவசாய

இறங்கும் நிகழ்ச்சியில கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி அனுராதா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். சோ இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்க நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நெஞ்சில் நிறைந்த இனிமையான கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நம்ம நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய பாடல் எங்கிருந்து அப்படின்றத தெரிஞ்சுப்போமா? இவங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்களுடைய பேர் ஆர் கோகுல். இவங்க கேட்டிருக்கக்கூடிய திரைப்படமோ யூத் என்ற திரைப்படம். அதுல இருந்து ஒரு இனிமையான தத்துவ பாடலை கேட்டிருக்காங்க. நாமும் கேட்டு மகிழ்வோம். இது உங்கள் இதயம் தொட்ட தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: நேரம் 1:30 நேயர்களை தொடர்ந்து கேட்கலாம்.
5: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
6: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து ஒரு வாரம் அவருக்கு வந்து வாந்தி, எது சாப்பிட்டாலும் வாந்தி. பட் ஆனால் வந்து ஒரு 1 month வந்து அவருக்கு வந்து பசி இல்லை. வயிறு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு இருக்குது, பசி இல்லை. இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த 1 month காலங்களுக்கு வந்து அவருக்கு வந்து வாந்தி ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வாந்தி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர் தான். பட் இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனடியாக அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகியிருக்காரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு இல்லை இது எண்டோஸ்கோப் பண்ணணும்னு சொல்லி எங்கிட்ட அனுப்பிச்சு விட்டாங்க. பார்த்தாக்க நல்ல உள்ள பெரிய கேன்சர் கட்டி அடைச்சிக்கிட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாடு வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து வாமிட்டு கொடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு அதை தடுத்துக்கிட்டு இருந்து செஞ்சு பண்ணிச்சு. டக்குன்னு நாங்கள் வந்து உடனே பயாப்சி எடுத்துட்டோம், எண்டோஸ்கோப் பண்ணிவிட்டு உடனே சிடி ஸ்கேனும் எடுத்தோம். பார்த்தா அந்த சிடி ஸ்கேனில் கேன்சர் கட்டி தான் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அவர் வந்து அந்த 1 month காலத்தை வந்து அந்த பசி இல்லை, வாமிட்டிங் வந்தது செஞ்சதுன்னு உடனே மருத்துவரை போய் அணுகி செஞ்சு பண்ணினதுனால அவருக்கு வந்து நம்ம ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம். இவருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணால் நம்ம 100% க்யூர் கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து என்னை அன்பான பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து அந்த சிம்டம்ஸ், அதாவது பசி இல்லையா, வயிறு திம்முன்னு இருக்கா, கொஞ்சம் சாப்பிட்டாவே எனக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குதா, உடனடியாக மருத்துவர் அணுகுங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், எண்டோஸ்கோப் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் பண்ணிடும். அதேமாதிரி போன வாரம் ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட 6 months வந்து என்கிட்ட வந்த இதே மாதிரி தொந்தரவு, பசி இல்லை, வயிறு உப்பசமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டா கூட அப்படியே திம்முன்னு இருக்குது, படுத்துக்கலான்னே இருக்குது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே வந்து எண்டோஸ்கோப் பண்ணியிருந்தாங்க, வெளியவே வந்து ஸ்கேனும் பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த தொந்தரவுமே இல்லை. அப்புறம் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து செஞ்சு பண்ணி கேட்கலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வேறு ஒரு என்னோடய பேஷண்ட்டே ஒருத்தர் வந்து இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி பண்ணினதுனால பண்ணோம், வந்தார். அது பார்த்து செஞ்சு பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தா, அதாவது அந்த உப்பு, அந்த சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு டெஸ்ட் எடுத்து பார்த்து செஞ்சு பண்ணோம்னா அவருக்கு வந்து சோடியம் வந்து வெறும் 118 தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் 140 பக்கம் இருக்கணும். இந்த சோடியம் எவ்வளோ கம்மியாக இருக்கிறது என்ன பண்ணணும்னா, குடல் மூமெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். குடல் நல்லா வேலை செஞ்சு மூமெண்ட் ஆனால் தான் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகி கீழே போகணும் செய்யணும் பண்ணும். அதனால் அந்த மூமெண்ட்டை நிறுத்திடுறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திம்முன் ஆகிடும் செஞ்சிடும். அதனால் வந்து பசி இல்லை செயலை பண்ணலன்னா நம்ம வந்து குடல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான்றதை நினைக்கக்கூடாது. பசி இல்லைனாக்கா அதுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், அதுதான் நான் சொல்லுவேன். 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், மீதி 10% வேறு காரண காரியங்களுக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, செய்துப்பட்டது. அதனால் கொஞ்சம் உடனே இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றது கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருங்க.
5: நேயர்கள் இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார்

0: டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: நேரம் 1:35 எழுந்திருக்கிறோம். இது உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வளம் வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியோ நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்க என்ன செய்யணும்? ஒரு அஞ்சல் அட்டியில உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், அப்புறம் உங்க பேரு, உங்க ஊரு ஆகிய விவரங்களை எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லமல்லி 636-807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். அப்போதான் அலவரிசையில உங்களோட அழகான பாடல் ஒளிபரப்பப்படும். உங்களுடைய பேர் சொல்லி சரி நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்போமா? இவர் வந்து பெரிய வத்தலாபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஆர் செல்வராசு. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சுகமான சுமைகள் என்ற திரைப்படத்திலிருந்து இது வந்த பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம் நேதாஜி பைபாஸ் ரோட் தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது பெரியாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் ஜெயலட்சுமியின் விருப்பத்தில் சூரியகாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேர் விருப்பம் நிகழ்ச்சி. இன்றைய நேர் விருப்பம் நிகழ்ச்சியில பாடல் கேட்டோர் தாசனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த டி கே சித்தன் மற்றும் தீபா, கூத்தப்படி பகுதியைச் சேர்ந்த பி வெங்கடேசன், கிருஷ்ணகிரி சாந்தூர் பகுதியைச் சேர்ந்த ஆர் கோகுல், பெரிய வத்தலாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆர் செல்வராசு, பெரியம்பட்டை பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் ஜெயலட்சுமி, இவங்க யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். வானொலி வழியாக பாடல் கேட்டு ரசித்த

0: அனைத்து நேய உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளி காரணமாக இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினையை வலியுறுத்தி குரல் எழுப்பினார்கள். அவையின் மாண்பை காத்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் பிற்பகல் 2 மணி வரை மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இரு அவைகளிலும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பருவமழை செழிப்பை போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அது மிகுந்த பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் போது நாட்டு மக்கள் பயனடைவதோடு நாடும் வளர்ச்சி பெறும் என்று எடுத்துரைத்தார். இந்தியாவின் ஆற்றல் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டு இளைஞர்களின் ஆற்றலும் எண்ணங்களும் பறந்து விரிந்துள்ள வான்வெளியைப் போல எல்லையற்ற சக்தி கொண்டது என்ற செய்தியை இது பறைசாற்றுவதாக பிரதமர் பெருமிதம் வெளியிட்டார். கடந்த ஒரு மாதத்தில் நம் தேசம் பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், தேச சர்வதேச விண்வெளி நிலைகளில் பெருமை கொள்ளும் தருணமாகும் இது என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7.7% பராமரிக்கப்பட்டு துரிதமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேசத்தின் வலிமையையும் எழுச்சியையும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான எண்ணத்தையும் இது பிரதிபலிப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இத்தருணத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் புதிய சக்தியுடனும் எழுச்சியுடனும் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நம் நாட்டில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களால் இளையோர் வெற்றிகளை குவிக்க முடிவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ராஜஸ்தானில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், புதிய செமிகண்டக்டர் ஆலை, பசுமை ஹைட்ரஜன் திறனுடன் கூடிய ரயில் இயக்கம் போன்றவற்றை எடுத்துரைத்த பிரதமர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்கள், பணியாளர்கள் ஆகிய அனைவரின் தேச வளர்ச்சிக்கான பங்களிப்பிற்கு இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். தற்போதுள்ள 33 நீதிபதிகள் என்ற எண்ணிக்கையை 37 அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு சஞ்சய் ஜா, நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான பிரச்சினைகளை எழுப்ப வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையிலும் மத்திய அரசு சிறப்பாக செயலாற்றி தடையற்ற சமையல் எரிவாயு, பெட்ரோல் டீசல் விநியோகத்தை உறுதி செய்ததுடன் விலையையும் கட்டுக்குள் வைத்ததாக சுட்டிக்காட்டினார். மத்திய அமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நம் நாட்டு இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி துறைகளில் தனி முத்திரையை பதித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் 8 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் அறிவுசார் பாரத இயக்கத்தின் கீழ் மின்னணுமயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், ஆராய்ச்சியை ஊக்குவித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த

0: இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியதாக எடுத்துரைத்தார். இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்ட பிரதிகள் மீது ஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும் 3,74,000 பிரதிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் மியா சாண்டு இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனை உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலகமும் இந்திய சமூக ஆராய்ச்சி குழுவும் இணைந்து இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட மாணாக்கருக்கான தேசிய ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரை போட்டியை நடத்தவுள்ளது. பொதுநிதி, ஆளுமை, நிதித்துவ கூட்டாண்மை, நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் மாணவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலக அறிக்கைகளை ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டி விவரங்கள் குறித்து அறிய cag.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவின் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளவுள்ள உற்பத்தி திட்டங்களுக்கு தமிழக அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்த ஃபோர்ட் நிறுவன உயர்மட்ட குழுவினர் மாநிலத்தில் மீண்டும் தங்களது உற்பத்தி திட்டத்தை தொடங்குவது குறித்து நடந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஃபோர்ட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான 30 ஆண்டுகால உறவை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் மறைமலை நகர் உற்பத்தியை முழு அளவில் பயன்படுத்திடும் வகையில் இந்நிறுவனம் விரிவாக்க திட்டத்தை மேற்கொண்டு உற்பத்தியை பெருக்க கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை சார்ந்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. உலக சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தைச் சேர்ந்த இளைய சதுரங்க வீர வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சதுரங்க விளையாட்டால் பள்ளி மாணாக்கரின் நினைவாற்றல் மேம்படுவதோடு பிரச்சனைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் திறனும் அதிகரிக்கும் என்று திருச்சி தேசிய கல்லூரியின் உடற்கல்வித்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பூபதி கூறியுள்ளார்.
2: சதுரங்கம் விளையாடும் குழந்தைகளுக்கு கவனத்திறன், நினைவாற்றல், கணக்கிடும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தையும் இந்த விளையாட்டு வளர்க்கிறது. எனவே பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சதுரங்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை 3 சுற்றுகளாக இந்த கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. 418 கல்லூரிகளில் 1,98,825 இடங்கள் உள்ள நிலையில் 2,36,000 மாணாக்கர் கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் 5ஆம் நாளாக இன்று விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நியாய விலை கடைகளில் செயல்படுத்தப்படும் தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு பணியாளர் சங்கம் சார்பில் தமிழகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப நீலகிரி மாவட்டம் மோயார், சிங்காரா, விபூதிமலை சாலைகளில் வெளியூரை சேர்ந்த சுற்றுலா வாகனங்கள் செல்வதற்கான வனத்துறையின் தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனையடுத்து உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அந்த சாலைகளில் இயங்குவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனவிலங்குகளை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தனியார் சார்பில் ஜீப் சஃபாரி இயக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி மசின்குடி மாயார், மசின்குடி சிங்காரா மற்றும் பொக்காபுரம் விபூதிமலை சாலைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஜீப் சஃபாரி வாகனங்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்களின் வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் வெளியூர்

0: துறை சார்ந்த சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் இப்பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் இன்று அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட்கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:56.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு தேவாலா நீலகிரி பகுதியில் 15 மில்லிமீட்டர். பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையம் 40.1 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கணிசமாக -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. இயல்பு நிலையிலிருந்து வெப்ப அளவின் வேறுபாடு திண்டுக்கல் மதுரை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகியுள்ளது. கரூர் திருநெல்வேலி வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் இயல்பை விட -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து பதிவாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலை -1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. ஆகையால் வருகின்ற 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 24ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வருகின்ற 25ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. வருகின்ற 23ஆம் தேதி வரை கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் உள் தமிழகம் மற்றும் ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வருகின்ற 22ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. 23ஆம் தேதி அன்று தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் வருகின்ற 23ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வடக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட இந்த நாட்களில் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.
0: நேரம் 2 மணி. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்க

0: College of Engineering and Technology தான் right choice.
1: Microsoft, Amazon மாதிரி 200க்கு மேற்பட்ட MNC campus requirement இருக்கு. Latest industries relevant course சொல்லி தராங்க.
0: MCT Pollachi, counseling code 2706, call 9942955540.
2: பண்பலையில் தொடர்வது விவசாயிகளின் அறிவு பெட்டகமான விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.
3: பாப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு! ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. சத்த நேரம் மாடுகளை மேய்ச்சலை விட்டுபிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் ஓய்வு எடுக்கிறேன்.
4: இது என்ன, இந்த மாமரத்துல இருந்து ஒரு மாங்காய கூட பறிக்க முடியல. மரத்து கிளையெல்லாம் ஒசரமால இருக்கு. மரத்துல ஏறி பறிக்க சொல்லலாம்னு பார்த்தா இந்த பக்கமா யாரையுமே காணுமே. இப்ப என்ன செய்யறது? இம்புட்டு தூரம் தோப்புக்குள்ளேயே வந்தாச்சு. சரி சரி, அந்த வரப்பு மேல ஏறி நின்னு யாராவது வராங்களான்னு பாப்போ. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணுமே.
3: என் புள்ள வெண்பா, இங்க பாரு புள்ள.
4: அட, யாருடா அது நம்மள கூப்பிடுறது? நம்ம மருதாணி. நல்ல வேலை மருதாணிய பாத்துட்டேன். இந்த புள்ள மரம் ஏறதுல கெட்டிக்காரியாச்சே. சரி சரி, உடனே மருதாணி கிட்ட போய் விஷயத்த சொல்லுவோம். அந்த புள்ள நமக்கு நிச்சயமா உதவி செய்யும்.
3: வெண்பா, பாத்து பொறுமையா வா புள்ள.
4: மருதாணி, நீ அங்கிட்டே இரு, நான் அங்கன வாரேன்.
3: என்னவென்பா, சந்திக்க போகலையா? இந்த பக்கமா வந்திருக்க?
4: இல்ல மருதாணி, என் நாத்தனா வள்ளி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாளைக்கு வேற அவங்க ஊருக்கு புறப்படுறாங்க. அதான், அவங்களுக்கு மாமரத்துல இருந்து கொஞ்சம் மாங்காய்களை பறிச்சு கொடுக்கலாம்னு வந்தேன்.
3: அப்படியே புள்ள?
4: ஆமா மருதாணி, நீயே பாரு, இந்த மாங்காய் எல்லாம் ஒசரத்துல இருக்கு. என்னால எட்டி பறிக்கவே முடியல. நீதான் மருதாணி எனக்கு உதவி செய்யணும்.
3: நிச்சயம் வெண்பா, வா புள்ள. வெண்பா, மாங்காய்கள்லாம் போதுமா?
4: போதும் மருதாணி, போதும். நிறையவே பறிச்சு கொடுத்துட்ட, இதுவே அதிகம்.
3: ஆமா, உங்க நாத்தனார் வள்ளி மாட்டு பண்ண வச்சிருக்கதா கேள்விப்பட்டனே. இப்ப எப்படி இருக்கு புள்ள? மாடுகளோட உற்பத்தி எல்லாம் நல்லா இருக்கா?
4: அவங்களுக்கு அது மூலமா நல்ல வருமானம் கிடைக்குது புள்ள. இன்னொரு விஷயம் கேட்டுக்கோ புள்ள, அவங்க கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் எல்லாத்தையும் அவங்களே நிலத்துல உற்பத்தி செஞ்சு கொடுக்கறாங்க. இதனால கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையும் முழுமையா கிடைக்குது.
3: அப்படியா வெண்பா? இத்தனை நாளும் எனக்கு இது பத்தின விவரங்கள் தெரியாமல இருந்திருக்கேன். எப்பவும் என் மச்சான் மேய்ச்சலுக்கு தான் கூட்டிட்டு போவாரு கால்நடைகளை.
4: மேய்ச்சல் முறை நல்லதுதான் புள்ள, ஆனா முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு பசுந்தீவனம், உலர் தீவனம், அது மட்டும் இல்லாம அடர்த்தீவனம், இந்த முறைகள் எல்லாத்தையும் நாம பின்பற்றணும்.
3: சரியா சொன்ன வெண்பா, ஆனா இது பத்தின தகவல்களை யாரு சொல்லுவாங்க?
4: இப்ப இது பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அம்பட்டு தானே?
3: ஆமா புள்ள.
4: என் கூட இப்ப வா புள்ள, நம்ம ஊரு சமுதாய கூடத்துக்கு போவோம். அங்கன போய் உனக்கு தேவையான விவரங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம்.
3: வெண்பா, கூட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க?
4: சொல்றேன் புள்ள, சொல்றேன். கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப. அனுராதா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
5: கறவை மாடு வளர்ப்பு தொழிலானது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே கறவை மாடு வளர்ப்பு தொழில் லாபகரமானதாக அமைந்தால் மட்டுமே விவசாயிகளின் பொருளாதார நிலை மேம்படும். எனவே கறவை மாடு வளர்ப்பு லாபகரமானதாக அமைய கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பெருக்குதல் மிகவும் முக்கியமாக உள்ளது. கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பெருக்குவதில் முறையான தீவன மேலாண்மையினை பின்பற்றுதல் முதன்மையானதாக உள்ளது. ஏனெனில் கறவை மாடு வளர்ப்பில் ஆகும் செலவினங்களில் சுமார் 60-70% தீவனத்திற்காக மட்டுமே செலவிடப்படுகிறது. எனவே கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப தீவனம் அளித்தால் மட்டுமே தீவனத்திற்கு ஆகும் செலவினை குறைக்க இயலும். பொதுவாக கறவை மாடுகளுக்கு அடர்த்தீவனம், பசுந்தீவனம், உலர்த்தீவனம் ஆகிய 3 வகையான தீவனங்கள் அளிக்க

படுகிறது. இந்த தீவன வகைகளை பற்றி இப்போது கேட்டு தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பு மாடுகளின் செரிமான முறை பற்றி அறிதல் மிகவும் அவசியமாகும். மாடுகளின் செரிமான முறை என்பது நம்மிடம் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. அதாவது மாட்டின் வயிறானது நான்கு பகுதிகளை கொண்ட அசையூன் வயிறு என்று அழைக்கப்படுகிறது. மாடுகளுக்கு அளிக்கப்படும் தீவனமானது அவற்றின் அசையூன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்கள் மூலமே செரிக்கப்படுகிறது. இவ்வகை நுண்ணுயிர்கள் நார்ச்சத்து மிக்க தீவனத்தையே நன்றாக செரிக்க இயலும். எனவே கறவை மாடுகளுக்கு மாவுச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை அதிகமாக வழங்கும் பட்சத்தில் அவற்றுக்கு அதிகமான செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே போன்று பொதுவாக அதிக அளவு பால் உற்பத்திக்கு அடர்த்தீவனம் அதிக அளவு அளிக்க வேண்டும் என்ற தவறான கருத்து கால்நடை வளர்ப்போருக்கு உள்ளது. அதாவது கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப, பால் கறக்கும் திறனுக்கு ஏற்ப பசுந்தீவனம், உலர்த்தீவனம் மற்றும் அடர்த்தீவனம் ஆகிய மூன்றும் அடங்கிய சமச்சீர் தீவனம் அளிக்க வேண்டும். முதலாவதாக பசுந்தீவனத்தை பற்றி பார்ப்போம். நமது நாட்டில் கறவை மாடுகள் பெரும்பாலும் பசுந்தீவன தேவையை பூர்த்தி செய்ய விளை நிலங்கள் மற்றும் வரப்போரங்களை சுற்றி மேய்ச்சலுக்கு விடப்படுகிறது. ஆனால் இவ்வகையான மேய்ச்சல் நில பயிர்களில் அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதில்லை. எனவே கறவை மாடுகளுக்கு தீவன பயிர்களான தீவனச்சோளம், தீவன மக்காச்சோளம், கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், இனியாப்புல், கொழுக்கட்டை புல் மற்றும் பயிறு வகை தீவன பயிர்களான வேலி மசால், முயல் மசால், காராமணி போன்ற பல்வேறு தீவன பயிர்களை அளிப்பது மிகவும் முக்கியம். பசுந்தீவன பயிர்களை அவற்றின் பரிந்துரைக்கப்பட்ட சாகுபடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் சாகுபடி செய்வதன் மூலம் கறவை மாடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க தீவனம் வருடம் முழுவதும் அளிக்க முடியும். இந்த பசுந்தீவனத்தை அளிப்பது ஏன் அவசியம் என்று பார்த்தால், பசுந்தீவனத்தில் கறவை மாடுகளுக்கு வேண்டிய புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து மற்றும் உயிர்ச்சத்து, குறிப்பாக உயிர்ச்சத்து ஏ அதிக அளவில் உள்ளது. கறவை மாடுகளுக்கு இந்த உயிர்ச்சத்து ஏ பசுந்தீவனத்தில் இருந்து மட்டுமே கிடைக்கப்பெறும். இந்த உயிர்ச்சத்து ஏ கறவை மாடுகளின் கருமுட்டை உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. எனவே கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறன் மட்டுமல்லாமல் இனப்பெருக்கத்திறனை மேம்படுத்த பசுந்தீவனம் அளிப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் உற்பத்தி செய்யப்படும் பாலின் விலையானது அதன் கொழுப்பு சத்து அளவினை பொறுத்தே நிர்ணயிக்கப்படுகிறது. கறவை மாடுகளுக்கு அடர் தீவனத்துடன் பசுந்தீவனமும் அளித்து வளர்த்தால் மட்டுமே கறவை மாடுகளின் பாலின் கொழுப்பு சத்தின் அளவினை அதிகரிக்க முடியும். எனவே பசுந்தீவனம் அல்லாத கறவை மாடு வளர்ப்பு என்பது ஏற்புடையது அல்ல. மேலும் பசுந்தீவனத்தில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளதால் கால்நடைகளின் உடல் வளர்சிதை மாற்றங்கள் மூலம் உண்டாகும் உடல் வெப்பத்தை குறைக்கவும் பயன்படுகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் குறைந்தபட்சம் 20% நிலப்பரப்பில் தீவனப்பயிர் சாகுபடிக்காக ஒதுக்கி பயிர் செய்து கால்நடைகளுக்கு தீவனமாக அளிக்க வேண்டும். அதே போன்று இந்த பசுந்தீவனம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதும் மிகவும் அவசியம். பொதுவாக சுமார் 400 கிலோ எடை கொண்ட கறவை மாடு 10 கிலோ வரை தீவன உலர்பொருள் உட்கொள்ளும் திறனை கொண்டது. இந்த 10 கிலோ உலர்பொருளில் 6.5 கிலோ பசுந்தீவனமாகவும் 3.5 கிலோ அடர்த்தீவனமாகவும் அளிக்க வேண்டும். அதாவது பசுந்தீவனத்தை கறவை மாடுகளுக்கு சுமார் 5 லிட்டர் வரை பால் உற்பத்திக்கு 8 முதல் 10 கிலோ புல்வகை பசுந்தீவனமும் மற்றும் 3 முதல் 4 கிலோ பயிறு வகை பசுந்தீவனமும் கொடுக்க வேண்டும். அதே போன்று 5 முதல் 10 லிட்டர் பால் கறக்கும் மாட்டிற்கு 10 முதல் 15 கிலோ புல்வகை பசுந்தீவனம் மற்றும் 5 முதல் 6 கிலோ பயிறு வகை பசுந்தீவனம் கொடுக்க வேண்டும். அதே போன்று பசுந்தீவனம் என்பது தீவன பயிர் மட்டும் இன்றி மர இலைகளையும் உள்ளடக்கியது. எனவே தீவன மரங்களான சூபாபுல், கிளைரிசிடியா, அகத்தி, கல்யாண முருங்கை போன்றவற்றை தங்களின் விளை நிலங்களில் தீவன பயிர்களை சுற்றி வேலி போன்று நட்டு வளர்ப்பதன் மூலம் வறட்சி காலங்களில் மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை அளிக்க முடியும். மேலும் இந்த தீவன மர இலைகளில் புரதச்சத்து மற்றும் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் இருக்கும். எனவே தீவன மர இலைகளை உலர் தீவனமான வைக்கோலுடன் கலந்து அளிப்பதன் மூலம் வைக்கோலின் செரிமான திறனையும் அதிகரிக்க முடியும். அடுத்ததாக உலர் தீவன வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். வைக்கோல்
சோளத்தட்டை.

கம்பந்தட்டை, கடலை கொடி ஆகியவற்றை சரியான தருணத்தில் அறுவடை செய்து உலர்த்தி சேமித்து உலர்த்தீவனமாக அளிக்கலாம். பொதுவாக உலர்த்தீவனத்தில் 40% மாவுச்சத்தும் 30-40% நார்ச்சத்தும் இருக்கும். உலர்த்தீவனத்தில் இவ்வாறு நார்ச்சத்து மிகுதியாக உள்ளதால் பொதுவாக உலர்த்தீவனமானது பெரும்பாலும் கறவை மாட்டின் நார்ச்சத்து தேவையினை பூர்த்தி செய்ய வழங்கப்படுகிறது. மேலும் இந்த உலர்த்தீவனம் உட்கொள்ளும் போது கறவை மாடுகளுக்கு தீவனம் உட்கொண்ட நிறைவு கிடைக்கும். பெரும்பாலும் உலர்த்தீவனத்தில் ஊட்டச்சத்துக்களின் அளவு குறைவாகவே இருக்கும். எனவே உலர்த்தீவனத்தை ஒரு நாளைக்கு ஒரு கறவை மாட்டிற்கு 5-6 கிலோ வரை மட்டுமே கொடுத்தால் போதுமானது. அடுத்ததாக அடர்த்தீவனம் பற்றி காண்போம். கறவை மாடுகள் அதன் முழுமையான பால் உற்பத்தி திறனை வெளிப்படுத்த அடர்த்தீவனம் அளிப்பது மிகவும் அவசியமாகும். அடர்த்தீவனம் என்பது தானியங்கள், பின்னாக்கு வகைகள், தவிடு வகைகள், பருப்பு பொட்டு, தாது உப்பு ஆகியவற்றை கறவை மாடுகளின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப சரியான விகிதத்தில் கலந்து தயாரிக்கப்படும் தீவனமாகும். பொதுவாக கறவை மாடுகளுக்கு தயாரிக்கப்படும் அடர்த்தீவன கலவையில் 16% செரிக்கக்கூடிய புரதமும் 65-70% மொத்தம் செரிக்கக்கூடிய ஊட்டச்சத்தும் இருக்கும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட அடர்த்தீவனத்தை கறவை மாடுகளுக்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 400 கிராம் என்ற அளவில் கொடுக்க வேண்டும். அதாவது 10 லிட்டர் வரை பால் கறக்கும் கறவை மாட்டிற்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 400 கிராம் என்ற அளவில் மொத்தம் 4 கிலோ வரை அடர்த்தீவனம் கொடுக்க வேண்டும். நாம் இப்போது கறவை மாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய தீவன வகைகளை பற்றி கண்டோம். அடுத்ததாக இந்த கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பாதிப்பதில் மிக முக்கியமான காரணி பசுந்தீவன பற்றாக்குறை ஆகும். அதாவது பருவமழை பொய்ப்பு காரணமாக கறவை மாடுகளுக்கு வருடம் முழுவதும் நிலையான பசுந்தீவனம் கிடைப்பதில்லை. ஆகவே பருவமழை காலங்களில் மிகுதியாக கிடைக்கும் பசுந்தீவனத்தை நாம் விரயப்படுத்தாமல் சேமித்து வைத்து கோடை மற்றும் வறட்சி காலங்களில் தீவனமாக அளிக்கலாம். இதற்கு ஊறுகாய்ப்புல் தயாரித்தல் ஒரு சிறந்த வழிமுறையாகும். ஊறுகாய்ப்புல் என்பது ஆங்கிலத்தில் சைலேஜ் என்று சொல்வோம். ஊறுகாய்ப்புல் என்பது பசுந்தீவனத்தை அதன் பசுமை மாறாமல் பதப்படுத்தி குழிகளில் சேமித்து வைக்கும் ஒரு முறையாகும். இவ்வாறு தயாரிக்கப்படும் ஊறுகாய்ப்புல்லில் அவற்றின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படுகிறது. இவ்வாறு தயாரிக்கப்படும் ஊறுகாய்ப்புல்லில் அதிக ஈரப்பதம் இருப்பதால் வறட்சி காலங்களில் இந்த ஊறுகாய்ப்புல்லை பசும்புல்லிற்கு மாற்றாக நாம் கறவை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். மேலும் இந்த ஊறுகாய்ப்புல்லானது நல்ல நறுமணத்துடன் பல வாசனையுடன் இருப்பதால் கறவை மாடுகளும் அவற்றை விரும்பி உண்ணும். அடுத்ததாக இந்த ஊறுகாய்ப்புல் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை காண்போம். ஊறுகாய்ப்புல்லானது தீவனச்சோளம், தீவன மக்காச்சோளம் போன்ற மாவுச்சத்து மிக்க தீவன பயிர்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இவ்வகை தீவன பயிர்களை நாம் அதன் பால் பருவத்தில் அறுவடை செய்து அதன் ஈரப்பதம் 35-40% இருக்கும் வண்ணம் உலர்த்தி பின்னர் அதனை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சைலோ எனப்படும் தரைமட்ட குழிகளில் காற்று புகாத வண்ணம் பதப்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட ஊறுகாய்ப்புல் பார்த்தால் கிட்டத்தட்ட 1 வருடம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். இதனை கறவை மாடுகளுக்கு 1 நாளுக்கு 15-20 கிலோ வரை நாம் தீவனமாக அளிக்கலாம். அதாவது அடர்த்தீவனம், பசுந்தீவனம், உலர்த்தீவனம் என 3 விதமான தீவனத்தை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். பொதுவாக இந்த தீவனத்தை தனித்தனியாக கால்நடைகளுக்கு தீவனமாக, அதாவது இந்த தீவனத்தை விவசாயிகள் கால்நடைகளுக்கு பொதுவாக பால் கறப்பதற்கு முன்பு அடர்த்தீவனத்தையும் அதன் பிறகு பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனத்தையும் தீவனமாக அளிக்கும் பழக்கம் உள்ளது. அதாவது தனித்தனியாக உலர் தீவனம், அடர்த்தீவனம், பசுந்தீவனம் ஆகியவற்றை தீவனமாக கொடுக்கப்படுகிறது. இதற்கு பதிலாக இந்த 3 தீவனங்களையும் கலந்து முழு தீவனமாக நாம் கால்நடைகளுக்கு அளிக்கலாம். சோ இந்த முழு தீவனம் மற்றும் தீவன கட்டி எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை அடுத்து காண்போம். முழு தீவனம் என்பது அடர்த்தீவனம், உலர்த்தீவனம் மற்றும் பசுந்தீவனம் ஆகியவற்றை கால்நடைகளின் உற்பத்தி திறனுக்கு ஏற்றவாறு சரியான விகிதாச்சாரத்தில் கலந்து அளிப்பது ஆகும். அதாவது முதலில் பசுந்தீவனம் மற்றும் வைக்கோல் ஆகியவற்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். அதே போன்று தானியம், பின்னாக்கு வகைகள்

0: தவிடு, உப்பு மற்றும் தாது உப்பு ஆகியவற்றை கலந்து கறவை மாடுகளுக்கான அடர்த்தீவனம் தயாரித்து கொள்ள வேண்டும். இந்த அடர்த்தீவனத்தை நறுக்கிய பசுந்தீவனம் மற்றும் வைக்கோலுடன் சேர்த்து மாட்டின் தினசரி உற்பத்தி திறனுக்கு ஏற்ப சரியான விகிதத்தில் கலந்து அளிக்க வேண்டும். இவ்வாறு மூன்றையும் கலந்து அளிக்கும் போது கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் தீவனமாக கிடைக்கப்பெறுகிறது. இதனால் அசையுன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்களின் செரிமானத்தை அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கால்நடை கறவை மாடுகளின் பால் உற்பத்தியையும் அதிகரித்து தீவன விரயத்தை தடுக்கலாம். இது மட்டுமல்லாமல் பசுந்தீவனத்தை நன்றாக உலர்த்தி அவற்றுடன் வைக்கோல் மற்றும் அடர் தீவனத்தை கலந்து தீவன கட்டிகளாக தயாரித்து கறவை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். எனவே விவசாய பெருமக்கள் இதுவரை கூறிய தீவன மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை அதிகரித்து அதிக லாபம் பெறலாம்.
1: என்ன மருதாணி, கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப அனுராதா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ உனக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன்.
2: கேட்டுக்கிட்டேன் வின்பா, எல்லா விவரங்களையும் ஒன்னு விடாம கேட்டுக்கிட்டேன். கால்நடை வளர்ப்பு செய்யற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்க இவன் சொன்ன விவரங்க. இனி நான் இந்த தகவல்களை முறைய கடைபிடிச்சு கால்நடை வளர்ப்புல நல்ல லாபம் பார்க்க போறேன்.
1: ரொம்ப நல்லது போல. இத்தனை நாளும் இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுதான் நாங்க எங்க கால்நடைகளை ரொம்ப நல்லா வளர்த்துக்கிட்டு வரோம். அது மூலமா அதிகமான வருமானத்தையும் பாத்துக்கிட்டு வரோம். அதனால இந்த விவரங்களை அம்புட்டையும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் நம்ம எடுத்து சொல்லணும்.
2: கண்டிப்பா வெண்பா, இப்பவே நான் போய் பட்டு, வனஜா, செல்வி எல்லாருக்கிட்டையும் இந்த தகவல்களை ஒண்ணு விடாம எடுத்து சொல்லிடுறேன்.
1: சரி புள்ள, அப்ப நாம புறப்படுவோம்.
2: கிளம்பலாம் வெண்பா. ஆனா அந்த மாங்காய் குடைகளை நான் தான் எடுத்துக்கிட்டு வருவேன்.
1: இருக்கட்டும் மருதாணி, நானே கொண்டு வரேன். நீ இம்புட்டு தூரம் எனக்காக வந்து பறிச்சு கொடுத்ததே போதும்.
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புள்ள, சரியான நேரத்துக்கு வந்து எனக்கு நீ தான் நல்ல தகவல்களை தெரிய வச்சிருக்க, இதுதான் பெரிய விஷயம்.
1: சரி சரி, இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தோம்னா வேலையாகாது. கிளம்புவா போவோம் பிள்ளை.

பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும், பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும், பயிர் சுழற்சி முறைய கடைபிடிக்க வேணும், பூச்சி எதிர்க்கும்

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் மேலாண்மை. ஆமணக்கு என்பது உலகெங்கிலும் தொழில்துறையை சார்ந்த எண்ணெய் வித்து பயிராகும். தற்போது உலகில் 30 மேற்பட்ட நாடுகளில் ஆமணக்கு பயிரிடப்பட்டு வருகிறது. இந்தியா, சீனா, பிரேசில், மொசாம்பிக், எத்தியோப்பியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் உலகின் மொத்த ஆமணக்கு உற்பத்தியில் சுமார் 90% பங்களிக்கின்றன. இந்தியாவில் ஆமணக்கு 0.97 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் 1.97 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் ஆமணக்கு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தமிழ்நாடு, கர்நாடகா, ஒரிசா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் குறிப்பிடத்தக்க அளவு உற்பத்தி செய்கின்றன. ஆமணக்கு செடி பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ் மற்றும் மைக்கோபிளாஸ்மா போன்ற நோய் கிருமிகளால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறது. இதில் சாம்பல் பூஞ்சான நோய் அதிக விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகிறது. இது ஆமணக்கு பூ மற்றும் காய்களில் நேரடியாக சேதத்தை ஏற்படுத்தும். போட்டோட்ரஸ் ரெசினி என்ற பூஞ்சை இந்த சாம்பல் பூஞ்சான நோயை ஏற்படுத்தும். இந்த பூஞ்சை அதிகமாக பெண் பூக்களை தாக்கும். ஏனெனில் பெண் பூக்கள் அதிகம் சதைப்பற்றுடனும் நீர்த்துளிகள் தேக்குவதற்கு ஏதுவாகவும் இருக்கும். இந்த நோய் ஆரம்ப அறிகுறியாக மஞ்சரியின் பூ மற்றும் காய்களில் சிறிய நீல நிற புள்ளியை தோற்றுவிக்கும். பின் கருமை நிற குழிந்த புள்ளிகளாக மாறும். இதிலிருந்து மஞ்சள் நிற திரவம் வெளியேறும். மேலும் பூஞ்சையின் வளர்ச்சி அதிகமாக காணப்படும். நீண்ட நாட்களுக்கு அதிக ஈரப்பதம் தொடர்ந்து நிலவினால் வெளிப்புற சாம்பல் நிற பூஞ்சான வளர்ச்சி காணப்படும். சில நேரங்களில் பூஞ்சானம் தாக்கிய ஆமணக்கு செடியின் தண்டு முறிந்துவிடும். இது போன்று மழை காலங்களுக்கு பிறகு பயிரிடப்படும் ஆமணக்கில் அதிக அளவு காணப்படும். தொடர்ந்து பெய்யும் குறைந்த மழை மற்றும் காலை நேர பனியானது இந்த நோயை தோற்றுவிக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் ஆமணக்கு செடியை சுற்றி நிலவும் காற்றின் ஈரப்பதம் மற்றும் அதிகப்படியான தடை சத்து இப்பூஞ்சானம் வேகமாக பரவ முக்கிய காரணிகளாகும். போட்டோட்ரஸ் ரெசினி என்ற பூஞ்சை 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதத்தில் வளரும். இதன் தீவிரம் 27 டிகிரி வெப்பநிலையுடன் 72 மணி நேரம் இலையில் ஈரப்பதம் நிலவும் போது அதிக அளவில் இருக்கும். இதன் மூலம் இப்பூஞ்சானம் நிலத்தில் இருந்து அடுத்த பருவத்தில் ஆமணக்கு பயிரை தாக்கும். ஏத்தாப்பூரில் உள்ள மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் சாம்பல் பூஞ்சான நோயை கட்டுப்படுத்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் வானிலை காரணிகளுக்கும் சாம்பல் நோய்க்கும் உள்ள தொடர்பு ஆராயப்பட்டது. இந்த ஆராய்ச்சி YRCH1 என்ற வீரிய ஒட்டு ஆமணக்கு ரகத்தில் மேற்கொள்ளப்பட்டது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் விதைப்பு செய்யப்பட்டு அதனுடன் வானிலை காரணிகளான வெப்பநிலை, ஈரப்பதம் மற்றும் மழை அளவு கண்காணிக்கப்பட்டது. அத்துடன் சாம்பல் பூஞ்சான தாக்கமும் கண்காணிக்கப்பட்டு ஒப்பிடப்பட்டது. குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரியும் ஈரப்பதம் 83% இருந்தால் இந்த பூஞ்சான நோய் காணப்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை மேலும் குறையும் போது நோய் தாக்கம் அதிகரிக்கும். அதே சமயம் காற்றின் ஈரப்பதம்

0: அதிகரிக்கும் போது நோய் தாக்கமும் அதிகரிக்கும். எனவே குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதம் நிலவும் போது ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் ஏற்படும். அதனை கட்டுப்படுத்த நோயின் அறிகுறி தென்பட்டவுடன் ப்ரோபிகோனசோல் என்ற பூஞ்சான கொல்லியை 0.1% தெளித்து கட்டுப்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: நேர்களே, நிறைவு பெற்றதோ இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 2:31 இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். வரவேற்பின் அடையாளமாக திகழ்வதே பூங்குத்து. அமதன நேயர்களை ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. இந்நிகழ்ச்சியில் நேயர்களின் ரசனைக்கு 2 திரைப்படத்தின் பாடல்கள் ஒலிக்கப்படும். முதல் திரைப்பட பாடல்களை கேட்கும் முன் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை சந்திப்போம்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: 2002 வெளியான திரைப்படம் தான் மௌனம் பேசியது. இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் அமீர், மற்றும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சூர்யா, நந்தா, த்ரிஷா.
6: எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் கண்ணன், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மந்த்லி 20,000 சாலரி, ஐ அம் எ பேச்சுலர்.
7: உனக்கு வேற வேலையே கிடையாதா?
6: இந்த வயசுல இதை விட வேற என்னப்பா முக்கியமான வேலை?
7: ரோட்ல, பைக்ல, பஸ்ல, தியேட்டர்ல எங்க போனாலும் உங்க இம்ச தாங்க முடியலடா.
8: என்ன மனுஷனும்,
6: யார பார்த்து மனுஷன்ன்ற? உன்னை எனக்கு 4 வருஷமா தான் தெரியும், அவன் நானும் 20 வருஷமா ஒன்னா இருக்கும்.
7: காதல்ன்றது இங்க இருந்து வரக்கூடாது, இங்க இருந்து வரணும்.
6: நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீயும் ஒரு நாள் என்ன மாதிரி காதலிச்சு வேதனைப்படுவடா.
8: பண்ணிட்டு இருக்கியே, எப்பதான் நீ என்ன சொல்ல போற?
9: சொல்லலாம், ஆனா அது கொஞ்சம் சிடுமூஞ்சு.

மௌனம் பேசியதே என்ற திரைப்படத்தின் ஒளி சித்திரத்தை தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. அவரோட இசையில் வெளியான இந்த திரைப்படத்தின் பாடல்களை தான் இன்னைக்கு பூங்குத்து நிகழ்ச்சியில் முதல் திரைப்பட பாடல்களாக நம்ம கேட்கவிருக்கோம். அதில் முதல் பாடலாக

பூங்குத்து நிகழ்ச்சியில மௌனம் பேசியதே திரைப்படத்தோட பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கும் அதே திரைப்படத்தில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது அமீர் பாடல் வரிகளில் ஒரு இனிமையான பாடல். இதோ அந்த பாடல்.

ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1000 பாட்டாவது அவங்க ஃபேவரட் பிளேலிஸ்டில் இருக்கும். கண்டிப்பாக அந்த 1000 ஒரு பாட்டாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலுக்கு வரிகள் தந்திருக்காரு காமக்குடியன், மற்றும் பாடலுக்கு குரலை கொடுத்திருக்காரு சங்கர் மகாதேவன். அது இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நாமும்.

2:48 இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியோ பூங்கொத்து. பூங்கொத்து நிகழ்ச்சியில அடுத்தடுத்து ஒழிக்க வரும் பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம் சேனா. 2003 வெளியான இயக்குனர் சுஜித் இயக்கிய குற்ற புனைவு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சத்யராஜ், அரவிந்த், ஆகாஷ் மற்றும் சாருலதா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனந்த்ராஜ் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் வந்து துணை வேடங்களில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்காரு டி இமான், ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு எஸ் கிருஷன் சாகர், அப்புறம் பதிப்பிச்சிருக்காரு கே வேலாயுதம். இந்த திரைப்படத்தோட பாடல்களில் தான் நம்ம தொடர்ந்து அடுத்த ஒரு கால் மணி நேரத்திற்கு கேட்க போகிறோம். இந்த திரைப்படத்தின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது அண்ணாமலை தந்த பாடல் வரிகளில் மீனாவின் குரல் பல்லத்தில் ஒரு இனிமையான பாடல். இதோ கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு சமூக கருத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். இந்த சியானா திரைப்படமும் அப்படிதான். இரத்தமும் கொடூரமும் நிறைந்த வன்முறை ஒருபோதும் பலனளிக்காது அப்படின்ற செய்தியை வெளிப்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது வைகை செல்வன் பாடல் வரிகளில் டி இமான் அவர்களின் இசையில் இது வந்த பாடல்.

கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது. பிரியமான தோழி என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. இந்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் சி மாதையன் புளியம்பட்டி பகுதியிலிருந்து கேட்டிருக்காரு. இதோ அவருக்காக அவர் கேட்ட இந்த பாடல்.

நேரம் 3 மணி ஆயாச்சு. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? உங்களோட மொபைல எடுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 0444224404 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செய்து அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். எஸ், இது கட்சவியல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்க செய்யணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது 0 4 3 4 2 2 4 4 0 3 0 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செஞ்சு அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க, புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலரை கேட்டவங்க மதிகொன் பாளையத்திலிருந்து மிஷ்ரான் கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500 8488 20.
2: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

எல்லாரும் சாப்பிட்டு மயக்கமா ஒரு மாதிரி தூக்கமா வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா பாடலை போடுறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். அப்படியே ஆக்டிவாகவே இருக்கலாம் இந்த பாடலெல்லாம் கேட்டுக்கிட்டு. அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு ரசிக்கலாம். அப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப் நம்பர், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து 0314422444 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஒரு அகின டைப் செஞ்சு அனுப்பி வைங்க. ஆக்டிவாக சூப்பரான ஒரு பாடை கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நேரம் 3:15 அடுத்த பாடல் ஒலிக்க வருகிறது. ஒரு புதிய தென்றல் என்ற திரைப்படத்திலிருந்து பாலக்கோடு மாது கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடல்.

0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
9: சரி சரி.
10: நேரம் 3:20. ஆனந்த ராகங்களில் ஆலப்பனை செய்து கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பரான 0434224400 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டிடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செய்து அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். இதை கேட்டு ரசிக்க அடுத்த பாடல்

தயாரா இருக்கு. என் ஆசை மச்சான் என்ற திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருக்காங்க. சங்கீதா கோவிந்தராஜ் வாணியம்பாடி வட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து இந்த பாடல் அவங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கேட்டு ரசிக்கலாம்.

கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக குமரம்பட்டி பகுதியை சேர்ந்த திருப்பதி கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடல் அரண்மனை கிளி என்ற திரைப்படத்திலிருந்து.

தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா கேட்டிருக்காங்க, நிறம் மாறாத பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து கருப்பசாமி கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல நம்ம கேட்க இருக்கிறோம் அகல் விளக்கு என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க ஜலகண்டாபுரம் பகுதியை சேர்ந்த ஈஸ்வரன் கேட்டிருக்கும் இந்த பாடல்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
2: நேரம் 3:45. இது தர்மபுரி பாய் சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பாய் சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நேர்களே, இன்னைக்கு 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், மாலை 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில் கேட்கலாம், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:25 இன்னைக்கு வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து மஞ்சள் சாகுபடி செய்யும் விவசாயி எம் ரவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

கோர்ஸ் கச்சவேல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம் அழகழகான பாடல்களை. அடுத்த பாடலாக கேட்க இருக்கிறோம் எங்க சின்ன ராசா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க தர்மபுரி சம்பத்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை

0: வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
0: நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சலங்கை ஒலி என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. கொண்டம்பட்டி பகுதியை சேர்ந்த ஸ்ரீதேவி முனிராஜ்.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவு.

0: For admissions, contact Srinivasa Poriyal Kalluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது கல்யாணராமன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க கடத்தூர் பழனி.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தின் நேரம் மாலை 4 மணி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடுத்தேடு வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. இனிமையான இந்த மாலை வேளையில் அற்புதமான நம்ம விடைத்தேர்வு நாட்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். பொதுவாக மனிதனோட வாழ்க்கையில தேடல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம எங்கே தேடல் வந்து நிற்கிறோமோ அங்கே நம்ம வாழ்க்கையில் தேங்கி விடுவோம். அது பார்த்தீங்கன்னா குட்டை போல மாறிவிடுவோம். எப்படி நதி போல ஒரு இடத்துல உற்பத்தி ஆனாலும் கூட 1000 கிலோமீட்டர்கள் கடந்து தேடிக்கொண்டு இருக்கிறதோ, அதேமாரி சூரிய ஒளியானது தினந்தோறும் தன்னை ஏதோ ஒரு பரப்பளவு தேடிக்கொண்டிருக்கிறது போல நம்ம வாழ்க்கையிலே இன்றும் தினந்தோறும் தேடி கொண்டிருந்தால் தான் அந்த வாழ்க்கை புதுமை பெறும், நிறைவு பெறும் என்பது போல. ஸோ ஒவ்வொரு நாட்களும் ஒரு புதுமையான கொஸ்டினோடு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்போம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் அற்புதமான வினாக்களோடு நம்ம வந்திருக்கோம். சூப்பரான வந்து விளையாட்டுத்துறை, சினிமா துறை, அதை தாண்டி அரசியல் துறை, இப்படி பல்வேறு வகையான துறைகள் சார்ந்த வினாக்களோடு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். நிகழ்ச்சி நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியின் அறிமுக நேர்களாக இருந்தால் 043-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்ற நேரம் 94-86-81-10-25 என்ற எண்ணில் இருக்கலாம். மற்ற நேர்களாக இருந்தால் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்ற நேரம் 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வினாக்களை வந்துருக்கோம். எல்லாருக்கும் பயங்கரமான பிடிச்ச ஒரு விளையாட்டுத் துறையை அப்படி தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 39 நாட்கள், 48 அணிகள், 104 போட்டிகள், 3 நாடுகள் ஒரே ஒரு கோப்பைக்காக தாங்க விளையாடிருந்தாங்க. ஸோ இரவு முழுக்கும் பல நாட்கள் வந்து கண்விழித்து அந்த விளையாட நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நடந்ததுனால அங்கே நைட்டில் தான் நமக்கு, பகல் நாளைக்கு தான் நமக்கு நைட்டு விடியற்கால 12:30 அந்த மேட்சுகளை தொடங்கும். ஆமாங்க, நாங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்சமான ஃபீபா வேர்ல்டு கப். ஸோ நேற்று சரியாக சொன்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விடியற்கால 12:30 தொடங்கிய மேட்ச் வந்து பயங்கரமான சுவாரஸ்யமான நிகழ்வோடு போயிருந்துச்சு. அந்த ஃபீபா வேர்ல்டு கப் தொடர்பான ஒரு வினாக்கள் தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி முதல் வினாக கேட்க போறோம். இனிப்பில் இனிக்கூடிய நேர் வாங்க வணக்கம். இனிப்பில் இனியும் நேர் வாங்க வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சரிங்க, ஜெயசீலன் உங்களுக்கான குறிப்புகள் வந்து கொடுக்கலாமா? சரிங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஒரு விளையாட்டு வீரர், வெளிநாட்டை சார்ந்தவர், சர்வதேச அளவில் மிகவும் பிரபலமான விளையாட்டு வீரர். கிட்டத்தட்ட வந்திருக்கீங்க. சரிங்க, வெளியே வேறு பேர் கேக்குறீங்க. சரி, நான் ஃபீபா வேர்ல்டு கப்னு எல்லாரும் தெரியும். சரி வாங்க, நல்லது. இனிப்பில் இனியும் அடுத்த நேர் வாங்க வணக்கங்க.
1: வணக்கம்,
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சரிங்க, நாகரசுமணி எம்என் துரை. துரை, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? சரிங்க, ஓகே. ஸோ இந்த விளையாட்டு வீரர் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுக்கு பிற்பகுதியில் தான் பிறந்த ரொம்ப யங்ஸ்டரான ஒரு விளையாட்டு வீரருங்க. ஆமா, விளையாட்டு வீரர் தான். அது குறிப்பா நம்ம ஃபீபா வேர்ல்டு கப் தொடர்பான வினாக்கள் தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். ஏன்னா நைட்டு நேற்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விடிய கால இந்த நிகழ்ச்சி வந்து ஃபீபா வேர்ல்டு கப் முடிஞ்சிச்சு. ஸோ அதை கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம், சொல்லுங்க, தெரியுங்களா பதில்?
1: சச்சின் டெண்டுல்கர்.
0: இல்லைங்க, ஏங்க, நாங்கள் ஃபீபா வேர்ல்டு கப் கால்பந்து பற்றி கேட்டு இருக்கோம். இனிப்பில் இனியும் நேயர் வாங்க வணக்கம். இனிப்பிலிருந்து விடுபட்டாங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வணக்கங்க. சொல்லுங்க, இனிப்பு வந்துட்டு உங்க பேர் சொல்லுங்க. குறிப்பு பாருங்க, இவர் கிட்டத்தட்ட வந்து 15 வயதுக்கு உட்பட்டோர் அணியில முதன் முதலாக விளையாடினார். 15 வயசுக்கு அப்போவே அது முன்னாடி விளையாடிட்டார். கால்பந்து போட்டி விளையாடுறது
1: போட்டுருந்தாங்க.
0: வணக்கம். சர்வதேச ஃபிபா வேர்ல்ட் கப் போட்டி சமீபத்தில் நடந்து முடிஞ்சிச்சு, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததை விட. சோ இல்ல, வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க. முருகன். எந்த ஊர்ல பேசுறீங்க? முடிஞ்சது அது சாம்பியன் பெற்றதை வந்து வென்றாங்க. ஸோ அதனால அந்த வினாக்கள் கேட்டுட்டு
1: இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ரொனால்டோ மெஸ்ஸி.
0: ரொனால்டோ மெஸ்ஸி, சூப்பர். நீங்க அந்த சொன்ன ரொனால்டோ மெஸ்ஸி, போர்ச்சுகல் வீரர் ரொனால்டோ, அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி, உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தலைமுறைக்கான வந்து கால்பந்து போட்டி நமக்கு தெரியுதுன்றதுல மிகப்பெரிய அவங்க ஒரு அம்பாசிடர். அவங்க ரெண்டு பேர் தான் வந்து உலக அளவில் பல பல சின்ன சின்ன கிராமங்களுக்குலாம் வந்து கொண்டு போய் சேர்ந்தாங்க. அதுக்கு முன்னாடி மாரடோனா நமக்கு தெரியும், நெய்மர், இந்த மாதிரி குறிப்பிடத்தக்க வீரர்கள் தான் வந்து ஒரு விளையாடக்கூடிய நாடுகள் கூட கொண்டு போய் சேர்ந்தாங்க. அவங்க அந்த புகழ் வந்து சேரும். பட் நான் அந்த அவரை கேட்கலீங்க, வேற ஒருத்தர் என்ன கேட்டுட்ருக்கேன். இனிப்பில் இனி நேர் வாங்கினுங்க. சொல்லுங்க.
1: ஹலோ,
0: சொல்லுங்க, இனிக்கு வந்துருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. நாடுகளுக்கு எதிராக கோல் அடித்துள்ளாருங்க. மிகப்பெரிய

0: பிரம்மாண்டமான வெற்றி பெற்றுக்கூடிய ஸ்பெயின் வீரர் மேன் ஆஃப் த மேட்ச் ஆன ஃபெரன் டாரஸ் அவர் இல்லைங்க நான் கேட்கறது. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. அருள் சொல்லுங்க, உங்களுக்கு குறிப்பிட கூடுமா பதில் தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம். என்னங்க? தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை 31 மிகப்பெரிய ஒரு சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாருங்க பி வி சிந்து. அவங்க கிடையாது. நான் கேட்கறதை வந்து ஃபுட்பாலை பற்றி கேட்டுட்டுருக்கேன். நான் தொடர்ந்து அடுத்த நேரத்தை சந்திப்போம். அதுக்கு முன்பாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
6: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
7: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
8: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymade Silk ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymade குள்ளனூர் போச்சம்பள்ளி.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
13: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
0: நான்கு மணி 10 நிமிடத்தில் நம்ம இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடைத்திரை நாக்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி விடைத்திரை நாக்கள் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிபா வேர்ல்டு கப்பில் ஒரு சிறந்த விளையாட்டு வீரரை பற்றி நம்ம குறிப்புகளாக கொடுத்துட்ருக்கோம். நைட்டு நடந்து முடிஞ்சிச்சு. ஸ்பெயின் வந்து 2வது முறையாக பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் ஆனாங்க. அப்போ முதல் எப்போனாலும் 2010 நெதர்லாந்துக்கு எதிராக அப்பவும் என்ன சுவாரஸ்யம் 2 போட்டிக்கிறேன்னா அப்பவும் கூடுதல் நேரத்தில் தான் ஜெயித்தாங்க, 1-0 அப்படின்ற கணக்கில் நெதர்லாந்தை. இந்த வருஷம் 2026 ஸ்பெயின் வந்து அர்ஜென்டினாவை 1-0 அப்படின்ற கோல் கணக்கில் தான் கூடுதல் நேரத்தில் வந்து ஜெயித்தாங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
15: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்
0: சண்முக சுந்தரம். உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? எப்படிங்காது? சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீரர் வந்து கிட்டத்தட்ட 1.83 மீட்டர் உயரமுடையவர். ஆஹா, கண்டுபிடிச்சிங்க போல இருக்கே. சரியான பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
15: என்னங்க? என்னங்க
0: புள்ள போகுமார் சிங்களா?
15: ஸ்பெயின்
0: சரிங்க.
15: 2026
0: சிறந்த இளம் வீரர் ஆயிருக்காரு. சரி, சூப்பர் சூப்பர்.
15: ஃபோக் குமார் சிகே.
0: ஓகே,

0: பாக்குபர்சி அப்படின்றது சரியான பதில், பி ஏ யூ சி யூ பி ஆர் எஸ் சரிங்க. அதுக்கு பார்த்தா நீங்க சொல்றது கிட்டத்தட்ட உச்சரிப்பு மாதிரி இது பரவாயில்ல. பாக்குபர்சி அப்படின்றத வந்து சிறந்த யங்ஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய ஃபீபா யங் பிளேயர் ஆஃப் அவார்டு இந்த 2026 ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பையில சிறந்த வீரர் என்ற அவார்டு வாங்கியிருக்கிறாரு. இவரோட மிகப்பெரிய தனித்திறமை என்ன அப்படின்னா சென்டர் பேக் கூடிய டிஃபென்ஸ் ஆடக்கூடியவர். மிகப்பெரிய இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கும் ஸ்பெயினுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா கோல் அடிக்கிறது விட டிஃபென்ஸ்ல தான் ஜெயிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் அவங்களை எதிர்த்து ஒரு கோல் மேக்ஸிமம் போட முடியாது, ரொம்ப பயங்கரமான டிஃபென்ஸ் ஆடக்கூடிய ஒரு டீம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ஜென்டா பார்த்தீங்கன்னா கோல் போடக்கூடிய டீம். அப்போ இதை பார்க்கும்போது தடுப்பாட்டத்தில் ஆடக்கூடிய டிஃபென்சர் ஆடக்கூடிய ஸ்பெயின் வந்து உலக சாம்பியன் 2026 வேர்ல்டு கப்பை வந்து ஃபீபா வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த டீமை சேர்ந்த ஃபீபா யங் பிளேயர் அவார்டு வாங்கக்கூடிய என்ன வேறு அப்படின்னா ஃபாக்குபர்சி அப்படின்னு தான் சரியான பதில். சூப்பருங்க, அற்புதம் பதில் சொல்லுங்க. இது சொல்கிற சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அது என்ன பாடல் அது மட்டும் சொல்லுங்க. போட்டியில 48 நாடுகள் பங்கேற்க 39 வந்து நடைபெற்றுச்சு. இந்த இதுல வந்து சிறந்த தொடருக்கான சிறந்த வீரரான கோல்டன் வால் கொடுப்பாங்க. சூப்பர், அது சிறந்த வீரருக்கு வந்து யார் கொடுப்பாங்கன்னா கோல்டன். அது ஸ்பெயினோட கேப்டன் ரோதரிக்கு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து கோல்டன் க்ளவுன் கொடுப்பாங்க. கோல்டன் க்ளவு என்னன்னா சிறந்த முறையில் பணியாற்றிய கோல் கீப்பர் கொடுப்பாங்க. அதை வந்து கோல்டன் க்ளோ, அது தங்க கையுறை, அது யார் கொடுத்தாங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்த உசைன் சைமன் அப்படின்றக்கு வந்து கொடுத்தாங்க. அடுத்தது அதிகமான கோல்டு அடிக்கிறவங்களுக்கு, அதாவது கோல் அடிக்கிறவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா கோல்டன் ஷூ கொடுப்பாங்க, அது பேர் தங்க காலனின்னு சொல்லுவாங்க. அதுக்கு யார் கொடுத்தாங்கன்னா பிரான்ஸோட எம்பாபே வந்து கொடுத்தாங்க. நெதர்லாந்து நாட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மேன் ஆஃப் த மேட்ச் வந்து இந்த போட்டியில் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா ஃபெரன் டோரஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீபா வேர்ல்டு கப் பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஓசின்யா அப்படி ஒரு 40 ஒரு கோல் கீப்பர் இருக்கிற அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக உலகம் முழுவதும் பேசப்பட்டார். இந்த மாதிரி ரொம்ப குரோசோ கேஃபோட்டோன்ற முதன்முறையாக ஆடி சின்ன நாடுகள் பெரிய நாடுகள் மிகப்பெரிய ஒரு காம்படிட்டர் இருந்தாங்க என்பது கூட. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுவரை நடந்த ஒட்டுமொத்த நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலே 2026 இந்த வருஷம் தான் அதிகமான கோல் வந்து பதிவாயிருக்கு. எத்தனை கோல்னா 308 விளையாட்டு ஆர்வலர்கள்லாம் இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க வேர்ல்டு கப்புக்கு, ஃபீபா வேர்ல்டு கப்புக்கு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அர்ஜென்டினோட மெஸ்ஸி ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஃபேன் பேஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம்மளோட ஃபாக்குபர்சி அவர் தான் நமக்கு கேட்டோம். இவர் யாருன்னா சமீபத்தில் சாம்பியன் பட்டம் என்ற ஸ்பெயின் வீரர், 2 அர்ஜென்டினா, 3 இங்கிலாந்து, 4 பிரான்ஸ் பெற்றது என்பது கூடுதலான தகவல். அற்புதமான இந்த தகவலோடு தருமபுரி பண்பலை 102.5 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் தங்க மாளிகை. நேயர்கள் கேட்ட அந்த பாலுக்கேப்போம். அதுக்கு முன்பாக தருமபுரி பண்பலை 102.5 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9625538383.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: முழங்கால்ல வலியா?

0: மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
7: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you.

0: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
8: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
9: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
10: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
11: தொடர்புக்கு 9500-84-8820.
12: மேச்சேரி ரதி கிரியேஷன். ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தருமபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
13: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
14: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
13: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
15: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
16: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
17: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட்

0: இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோ 2683.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
8: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ 2633.
9: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848820.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
14: சேலம் என்ற திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைத்தீடு வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் என்ற திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. வணக்கம் சசிகலா.
15: வணக்கம்.
14: அவசர இடையே கொஞ்சம் ஃபாரினர் போயிட்டு சரிங்க, துபாயில போய் வடசுட்டு வந்த மாதிரி அந்த கணக்காச்சுங்களா, வருத்தப்பட வளசங்கத்துல வர மாதிரி. ஜெர்மனில கொஞ்சம் பாத்தீங்கன்னா பலகார கடைசி மாதிரி இங்க இல்லாத கடைக்கு அங்க வச்சிருக்கீங்களே. சரி, நம்ம பாத்தீங்கன்னா அடுத்த வினாவை நம்ம எதை கேட்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான துறை
15: கேட்டே முடிச்சிட்டீங்க.
14: அதுங்க அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா சினிமா துறை, எல்லாருக்கும் பிடிச்சமான துறை. சந்தோஷமா இருந்தாலும் படம் பார்க்குமோ, சோகமா இருந்தாலும் பாட்டு கேட்கவோ, ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் பாடுக்கோ, பல்வேறு தருணங்களும் பயணிக்கூடியது சினிமா துறை. நம்ம ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1954 முதல் இந்தியா லெவலில் வெளிவரக்கூடிய சிறந்த திரைப்படங்கள், இந்த படங்களுக்கான திரைத்துறைக்கான அவார்டுகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்பட்டு வருகிறது.
15: சமீபத்திலையும் கொடுத்துருந்தாங்க.
14: ஆமாம், மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சுக்கு தான் இந்த அவார்டை வந்து கொடுக்கும். இந்தியா முழுவதும் பல்வேறு மொழிகளில் திரைப்படங்கள் வருகிறது. அந்த திரைப்படத்திற்கு ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 72வது தேசிய திரைப்பட விருதுகள், அதாவது 2024 வெளிவந்த படம், ஒவ்வொரு வருஷத்துக்கு கொடுப்பாங்களா, அந்த 2024 வெளிவந்த திரைப்படங்களுக்கான பல்வேறு வகையான விருதுகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விருதுகள் தொடர்பானது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் திரைப்படத்திற்காக 10 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க.
15: என்ன ஒரு அருமையான செய்தி!
14: ஆமாம், அவ்வளோ ரொம்ப குவாலிட்டியான அல்லது தரமாய்ந்த திரைப்படங்கள் நம்ம தமிழ் துறையில் தமிழ் சினிமாக்கள் வெளிவது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நேஷனல் ஃபிலிம் அவார்டை பற்றி நம்ம பேசிட்டு இருக்க போகிறோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
15: வணக்கம்.
16: வணக்கம் சார்.
15: வணக்கம். யார் இங்க இருந்து? சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு சொல்லிடலாங்களா? சரிங்க, இது ஒரு திரைப்படம், இந்திய அளவுல மிகவும் பிரபலமான திரைப்படம். கிறிஸ்டோ சேவியர் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைச்சிருக்காரு.
14: அமரன் திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் அவங்க வந்து இசையமைத்தாரு. அது இன்னொரு விஷயம் அப்படின்னா, அந்த சிறந்த பின்னணி, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லுவாங்க, ஸ்கோர் மியூசிக் சொல்லுவா, அதுக்காகவும் சிறந்த பின்னணி இசைக்காக நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் அமரன் திரைப்படத்திற்காக விருது வாங்கியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அமரன் திரைப்படத்துக்கு 3 விருதுக்கு வந்து கிடைச்சிருக்கு
15: இந்த திரைப்படத்தில்.
14: ஆமா, ராஜ்குமார் பெரியசாமி அந்த சிறந்த இயக்குனர், இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய படங்கள்ல அந்த திரைப்படம் வாங்கிறார். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் ஒர்க்குக்காக கலைவாணன் அப்படின்ற இந்த 3 அவார்டு வந்து ஒரே திரைப்படத்திற்காக கிடைந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேச அளவில் மிகவும் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அமரன் திரைப்படம்.
15: அது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றதுனால பலரிடையும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு.
14: மனதோட நம்ம நெருக்கமான ஒரு படமா மாறிடுச்சாரு. மறைந்த நமக்கு மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து இருக்க திரைப்படம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
15: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
14: சரிங்க, அவங்க வந்து நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, எங்களை பேச மாட்டேன்.

0: மலையாள
1: திரைப்படம்
2: உங்களுக்கான குறிப்பே
0: அதுதான்.
1: இல்ல நம்ம இந்த திரைப்படம் இப்ப நம்ம தேசிய அவார்டு கொடுத்த தேசிய நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க இல்லைங்களா
0: திரைப்படம்
1: கிட்டத்தட்ட. ஆமா எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். நீங்க படத்தை தான் சொல்றோம் கரெக்ட் தான். மம்முட்டி நடித்த சரி மம்முட்டி நடித்த திரைப்படம் தான் கரெக்ட் தான். பதில் சொல்லுவார்னு எதிர்பார்த்தோம். இனிப்பில் இனி மறுத்து நேரம் வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: நாட்டுக்காக
2: சேவையாற்ற ஒரு குடும்பமே தயார் பண்ணி
1: அமரன் திரைப்படத்தை பத்தி பேசணும். அது அமரன் திரைப்படத்தை பத்தி பேசணும். அமரன் திரைப்படம் முகுந்த் வரதராஜன் இந்தியா முழுக்க தமிழக வந்து பல பேர் நம்மளால பார்க்க முடியுது.
3: என்னங்க
2: மம்முட்டி
1: அவங்க நடித்த ஒரு திரைப்படம் தான். வணக்கங்க.
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நாங்க
2: சொல்லிட்டு இருக்கிறது ஒரு மலையாள திரைப்படம் பத்திய குறிப்புகள். அதுவும் மம்முட்டி சார் நடிச்சிருக்காருன்ற குறிப்பும் கொடுத்தாரு.
1: ராயனும் நமக்கு இந்த ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய அந்த அந்த தொகுதி அந்த பகுதி சார்ந்த தமிழ் தெலுங்கு ஒவ்வொரு மொழிக்கும் அவார்டு கொடுப்பாங்க. அதுல வந்து தமிழ் திரைப்படத்துல சிறந்த தமிழ் திரைப்படமா நமக்கு ராயன் வந்திருக்காங்க. ஒடிஷா, மராத்தி, மலையாள, கன்னடா, ஹிந்தி, பெங்காலி, குஜராத்தி, மணிப்பூர் இப்படி ஒவ்வொரு மொழிக்கு ஒரு கொடுப்பாங்க. அது தமிழ் திரைப்படத்திற்கான சிறந்த திரைப்படமா ராயன் மாடத்தினர்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து? வெளியானது இந்த திரைப்படத்துல வந்து மம்முட்டி சார் நடிச்சிருக்காரு. இது ஒரு திகிலான திரைப்படம்.
1: ஆமா மம்முட்டியோட சிறந்த திரைப்படமும் கூட இந்த திரைப்படம். ஆமா ஆர் ஆர் மூவி சொல்லல அப்படின்னு பேய
2: காட்டுவாங்க ஒரு படம்.
1: அப்போ நாம இருக்கும் என்னங்க நூறாவது நாள்.
2: நூறாவது நாள்
1: இல்ல
2: இல்ல இந்த குறிப்புக்கு அது பொருத்தமான விடையில.
1: இனிப்பில் இனி நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
5: தர்மபுரி மாவட்டம் கடப்பக்கோட்டை சிவகாமி.
2: சிவகாமி அம்மா குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
5: குறிப்பு கொடுங்க.
2: சரி உங்களுக்கான ஒரு குறிப்பு. இந்த திரைப்படம் வந்து ராகுல் சதாசிவன் இந்த திரைப்படத்தை வந்து தாமதமா வந்ததுனால இருக்குமோ
1: இல்ல வரும்போது நீங்க ஏதாவது
5: என்னங்க
2: தர்மா பெருமாவோதம்
1: என்னங்க சொல்ல வரீங்க?
2: ஆமா
1: பெருமாவோதம் இல்லைங்கம்மா
2: என்ன
1: படம் சொல்லுங்க? பிரம்மாவதம் இல்லமா பிரம்ம யுகம். பிரம்ம யுகம் சரி அவங்க ஆல்மோஸ்ட் அந்த அம்மா கொஞ்சம் என்ன படிச்சிருக்கீங்கம்மா சிறந்த நடிகர் இந்த ஆண்டிற்கான நமது கேரளாவோட சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நடிகர் மம்முட்டி அவங்களுக்கு சிறந்த நடிகருக்கான திரைப்பட விருது கொடுத்திருக்காங்க. அந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காருன்னா மம்முட்டி. அதுல வந்து ஆர் ஆர் மூவி நீங்க சொன்ன மாதிரி அந்த த்ரில்லான பேய் படம் சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்கள் வந்து போவாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ஆமா அவர் வந்து ஒருத்தர் இறந்துருவாரு. அவர் எப்படி இறந்தாரு அது பிறகு மம்முட்டி வந்து ஒரு இடத்துல வந்து அடிமையாக இருப்பாரு. ஸோ இது எப்படி விஷயம் நடக்குது பதினேழாம் நூற்றாண்டு சார்ந்த கதை ரொம்ப பழமையான
2: ஒரு பழமையான
1: அந்த படம். அது ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்க ரொம்ப த்ரில் மூவி.

0: இருக்கும் அந்த படத்திற்காக நடித்திருக்காக அவர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்கு இந்த வருஷம் வந்து இணைந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன, கார்த்திக் கார்யான் அவர் தான் அந்த சந்து சாம்பியன் திரைப்படம் நடித்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் இணைந்து வந்து கொடுத்துருக்காங்க. சிறந்த திரைப்படமாக ஆர்டிகல் 370 வந்து தேர்ந்தெடுக்கிறேன் என்பது கூடுதல் தகவல். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறந்த ஒளிக்கலவை சவுண்ட் மிக்சிங் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து மெய்யழகன் திரைப்படத்திற்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு அரவிந்த் சாமியும் கார்த்திக் நடிச்சிருப்பாங்க. ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு திரைப்படத்துக்கு வந்து ராயன் திரைப்படத்துக்கு சிறந்த தமிழ் திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று சிறந்த தேசிய சமூக மதிப்புள்ள படம் வந்து கேப்டன் மில்லர். இந்த திரைப்படங்களா தமிழகத்தை சார்ந்த திரைப்படங்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அற்புதமா அந்த அம்மா சொன்னாங்க. உங்க பேர் நம்ம சொன்னீங்க, சிவகாமிங்களா?
1: ஆமா, கடத்து கொட்டு சிவகாமி.
0: சரி, என்ன பாடு கேட்கலாம் சும்மா? ஒரு நல்ல பாட்டு சொல்லுங்க போலாம், கேட்கலாம்.
2: ஊர்காவலன் படம்.
0: ஊர்காவலன்.
2: மாசி மாசமா கெட்டி ஏலத்தான.
0: மாசி மாச அப்படிங்க வருங்களா? வருங்களா? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிமா. நான் கேட்போம் அந்த பாடல ஒரு சிறு விளம்பரங்களை தொடர்ந்து. சரி, ஓகே. நம்ம சரியான பதில் என்ன அப்படின்னா
1: பிரம்மயுகம் அப்படின்றது தான் அதுக்கான விடை.
0: சரிங்க.
1: மம்முட்டி நடிச்சிருக்க ஒரு அழகான திரைப்படம். நீங்களும் நேயர்களும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம்.
0: ஏன்னா அந்த திரைப்படத்துக்கு அவார்டு கொடுத்துருந்தா அப்போ ரொம்ப சிறந்த திரைப்படமாக இருக்கும்.
1: கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து கேரளாவோட புராணம் மற்றும் நாட்டுப்புற கூறுகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புராண அடிப்படையில் எடுத்திருக்காங்க.
0: அந்த ட்ரெடிஷ்னல் சொல்லுவாங்க, கிளாசிக்கான பழமையான அந்த ட்ரெடிஷனல் அந்த பாரம்பரிய சார்ந்த திரைப்படத்தை அந்த அவங்க அவங்க கல்ச்சர் எப்படி இருக்குமோ அதை ஒட்டிய ஒரு திரைப்படம்.
1: அப்போ கண்டிப்பாக கல்ச்சரை நேசிக்கிற எல்லாரும் இந்த படத்தை பார்த்தாகணும், பார்த்துருங்க.
0: சரிங்க, நம்ம தொடர்ந்து விளம்பரையில் அது பற்றி பாடல கேட்போம்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
5: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
6: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
7: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
6: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
8: பிளஸ் 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங்.

0: அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: एक प्रकार से PM जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 லாக்ஸ் per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: நான்கு மணி 49 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம் விடுத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில். நம்ம அடுத்த வினா எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நமக்கு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி நேற்று முறை அரசு முறை பயணமாக 3 நாடுகளுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த 3 நாடுகளில் இதோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போயிருப்போம் அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த 3 நாடுகளில் 2 நாடுகளுக்கு இப்போ தான் முதன் முதலையாக நமது ஜனாதிபதி அவர்கள் பயணம் மேற்கொள்ளியிருக்காங்க. ஆமாம், அதில் வந்து சிறப்பு இது வரைக்கும் எந்த ஜனாதிபதி அங்கே போனது கிடையாது. அந்த நாடை பற்றி நம்ம சிறப்பு கேட்க போகிறோம். இன்னொன்று இந்த சிறப்பு நாடுகளோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கிரீஸ் ஏதன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளுக்கு மிக நெருக்கமான நாடுகள். எங்களுடைய மக்களோட முக்கியமான தொழில் அப்படின்னா அந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் அங்கே நிறைய செய்வாங்க. விளையாட்டு துறையில் சேர்ந்தக்கூடிய நாடுகள், இப்போ நமக்கு பெருசாக அறிமுகமாகாத நாடுகள் இந்த நாடுகள்லாம்.
7: கிட்டத்தட்ட நம்ம நாடு மாதிரி.
6: ஆமாம், இல்லை நம்ம நாடு உலக அளவில் ஃபேமஸ் இல்லையா? பாரதம். ஆமாம், பாரதம் என்பது உலக அளவில் நம்ம எல்லாருக்கும்
7: உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா? இந்த நாட்டிற்கு செல்கின்ற முதல் இந்திய குடியரசுத் தலைவர், அதாவது போயிருக்காரு அவரு, முதல் டைம் போயிருக்காரு இந்த நாட்டின் நாடாளுமன்றத்துல, அதாவது நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காருங்க, அவங்க வந்து முதல் முறையா இந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அவங்களுடைய நாடாளுமன்றத்துல அவங்க பேசிருக்காங்க, இது ஒரு ஐரோப்பிய நாடு. இந்த 3 குறிப்புகள் தான் உங்களுக்கு சமீபத்திய அந்த செய்தித்தாள்கள்ல பார்த்தாவே இதுக்கான விடைய சொல்லிடலாம்.
6: அவங்க நேற்று தான் வந்து இந்த 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாங்க.
8: நெதர்லாந்து
6: இல்லை, நெதர்லாந்து இல்லைங்க, நெதர்லாந்து இல்லை. இங்கே நீங்கள் வந்து ஐரோப்பிய நாடுகள் சொல்லிட்டீங்க, இது ஐரோப்பிய நாடுகள் கிடையாது. இணைப்பில் இணையக்கூடிய வாங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
7: வணக்கம், யார் இங்கிருந்து?

0: நாமக்கல் மாவட்டம்
1: மக்கள்
2: தொகை வந்து சுமார் 1.8 மில்லியன் அவ்வளவு பேர் தான் இருப்பாங்க.
1: ரொம்ப குறைவான மக்கள் தொகை, ஒரு 18 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி நாடு.
2: ஆமா,
1: மால்டோவா சூப்பர். மால்டோவா வந்து இன்னைக்கு போயிருக்காங்க அவங்க. பார்த்தா 3 நாட்டுகள் பயணம் மேற்கொண்டாங்க, இன்னைக்கு இந்த மால்டோவா நாட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க நான் கேட்குற கேள்விக்கான பதில், நாளைக்கு அவங்க போவாங்க இந்த நாட்டோட சுற்று மால்டோவா சுற்றுப்பயணம்.
2: ஏத்துக்கலாமா வேணாமான் கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு.
1: சூப்பர், பட் இருந்தாலும் பெரிய முயற்சி, வாழ்த்துக்கள், நல்லா அழகா பதில் சொல்லிக்கிறீங்க. மாசிடோனியா, அதுவும் குறிப்பா சொன்னா வட மாசிடோனியா அப்படின்ற நாடு. இந்த நாடுக்கு நமக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற மதர் தெரசா அவங்க. ஏன்னா நம்ம இந்திய முழுக்கும் தெரியாத ஒருத்தங்க யாருமே இருக்க மாட்டாங்க, மதர் தெரசா அன்னை அன்னை தெரசா நம்ம சொல்லுவோம்,
2: கருணையின் மறுவடிவம்
1: அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அப்படி இல்லாமல் எக்ஸ்ட்ரா இது பண்றாங்க,
2: நிகழ்ச்சியை கொஞ்சம் பரபரப்பா கொண்டு போகலாம்.
1: பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த அவங்க பிறந்த தலைநகர் இருக்கு இல்லைங்களா, ஸ்கோபோச் அப்படி இந்த நாட்டில் தான் இருக்குது.
2: ஓ, வட மாசிடோனியாலதான் இருக்கா?
1: அங்கதான் இருக்கா மாசிடோனியா?
2: நிஜமாவே எனக்கு இந்த விஷயம் இப்பதான்.
1: இன்னொரு என்ன கூடுதல் தவறுனா, உலக புகழ் பெற்ற பேரரசர் அலெக்சாண்டர் இருக்காருங்களா, அலெக்சாண்டரோட ஒரு குதிரை ரொம்ப ஃபேமஸ் ஆனது.
2: ஆமா,
1: அலெக்சாண்டர் அவர் அலெக்சாண்டர் மாவீரர் போர் வீரர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அலெக்சாண்டர். சோ அந்த அலெக்சாண்டர் பூர்வீகமாக மாக்தோனியா பேரரசு, பெரிய பேரரசு, அது ஸ்பிளிட் ஆனது அந்த வட மாசிடோனியா. அந்த மாக்தோனியாவோட இது ஒரு பகுதியாகவும் இது இருக்கு என்பது ஒரு கூடுதல் தகவல். முதல் முதலாக இந்திய குடியரசுத் தலைவர் ஒருங்கள். இன்னொரு சிறப்பு என்னன்னா, நிறைய இந்த ட்ரெக்கிங் சொல்லுவாங்க, மலையற்ற பேச்சு
2: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அது அந்த பெரிய அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஏரியா அந்த பகுதி, நிறைய இருக்கு
2: இயற்கை காட்சிகள் அதிகமா இருக்கு.
1: ஆமா, மாவுரோவா இருக்கட்டும், அதுக்கு என்ன பிலிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள், இவ்வளவு லேண்ட்மார்க் வந்து
2: குடியரசு தலைவர் அவர்களும் சுற்றுலா தலத்துக்கு போயிருக்காங்க.
1: அரசு முறை பயணம் இரு நாடுகள் ஒப்பந்தம், நிறைய வந்து பாதுகாப்பு, இப்ப குறிப்பா நம்ம ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி சொல்லுவாங்க
2: இல்லையா,
1: சோ அந்த ஏஐ தொடர்பான தொழில்நுட்பங்கள்லாம் நிறைய வந்து இருக்கட்டும், எஜுகேஷன், பொருளாதாரம், இது தொடர்பான நமக்கு நிறைய விஷயங்கள், நமக்கு இரு நாடு ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்காக
2: வந்து
1: போயிருக்காங்க. லைன்ல இருக்காங்க, என்ன பாட்டுக்கள் சொல்லுங்க.
2: சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? நாமக்கல்ல இருந்து சம்பூர்ணம் அம்மா,
1: பருத்தி வீரன் படத்துல ஒரு பாடல் கேக்குறீங்க, சூப்பரான பாடல், நம்ம கார்த்திக் நடிச்சிருவாரு. ரொம்ப அது
2: ரொம்ப அமைதியா காத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய பாட்டு கேக்குறதுக்கு. அதுக்காகவே உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும், இணைப்புல இணைந்து பரிசு பாடல் என்றதுக்கு நன்றிமா.
1: நன்றிங்க. சரிங்க, ஸோ அவங்க கேட்ட பாடல் கேட்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
8: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
7: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9429-5540.
9: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
10: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: 24 மணி நேரமும்

0: ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை, அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: Yeah.

0: விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: ஒன்று பல வாரத்தில் சத்து நேரம் அடியில் தர வச்சு சஞ்சிக்கிறோம்.

0: வின்னிங் ஆகிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க, சாம்பியன் ஆகினாங்க. அதில் வந்து சிறந்த இளம் வீரர் ஃபீபா யங் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அவர் தான் கேட்டோம். அவர் வந்து ஃபாவ் குபர்சி அப்படின்ற வீரர். அவர் வந்து பார்த்திங்கன்னா மிடில் நிறைய டிஃபென்ஸ் ஆடக்கூடியவர். ஸோ ரெண்டாவது வினா என்ன கேட்டோம் அப்படின்னா, தமிழ் சமீபத்தில் 72வது ஆமாம் 72வது நேஷனல் அவார்டு வந்து கொடுத்தாங்க தமிழ் திரைப்படத்திற்கு. அதில் வந்து சிறந்த நடிகராக வந்து 4வது முறையே தேர்ந்தெடுக்கப்பட்ட மம்முட்டி அவங்க நடித்த
1: பிரம்மயுகம்
0: திரைப்படம் நிகழ்ச்சியோட நிறைவாக நமது ஜனாதிபதி நம்ம திரௌபதி முர்மு அவங்கள் அரசுமுறை பயணமாக 3 நாட்களுக்கு பயணம் கொடுக்குறாங்க. அதில் 2 நாடுகளுக்கு இப்போ தான் புது புதுசாக இதுவரைக்கும் எந்த ஜனாதிபதியும் போகாத நாடு வந்து மால்டோவா, இன்னொன்று வட மாசிடோனியா. அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வட மாசிடோனியா என்பது அதுக்கு சரியான பதில். நிகழ்ச்சி இதுவரை அன்பு அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து மற்றும்
1: சசிகலா கிருஷ்ணன்,
0: நன்றி நேர்களே.
1: நன்றி.

காலை நேரம் என்பது மன அமைதியை தேடும் நேரம். நாள் முழுசும் ஓடி ஆடி களைச்சு சிந்தனைகளுக்கு ஒரு இனிய ஓய்வாக இதயத்தை வருடும் இனிமையான பாடல்களோடு உங்க இல்லம் தேடி வருகிறது மாலை தென்றல். மெல்ல வீசும் தென்றல் போல மனதை இதமாக்கும் மெட்டுக்களும் நினைவுகளை நெஞ்சில் மலர் செய்யும் பாடல்களும் உங்க மாலையை மேலும் இனிமையாக்க காத்திருக்கிறது. மாலை தென்றல் நிகழ்ச்சியில இதோ முதல் பாடல் உங்களுக்காக ஒலிக்க வருகிறது. ரௌத்ரம் என்ற திரைப்படத்திலிருந்து

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சிஸ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: The Kaveri Engineering College, Autonomous.
9: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: மேற்கே மறையும் சூரியன், வானத்தில் வண்ண ஓவியம் தீட்டும் வேலை, மெல்ல வீசும் தென்றல், மனதின் சோர்வை தாளாட்டும் நேரம். இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் இதயத்தை வருடும் இனிமையான பாடல்களோடு மாலை தென்றல்.

மாலை தென்றுள்ள அடுத்து வரும் பாடல் வெப்பம் என்ற திரைப்படத்திலிருந்து. இசை வீசும் இன்ப பயணம்

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி தொடர்புக்கு 7558137222.
8: நேயர்கள் கேட்கவிருப்பது தருமபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் எம் செல்வம் அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
9: தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நமது தருமபுரி மாவட்டத்தில் குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை, பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உள்ள குழந்தைகள், மேலும் பேருந்து நிலையங்களில் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்கும் நபர்கள் எவரேனும் கண்டறியப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் குழந்தைகளுக்கான இலவச அழைப்பு எண் 10988. அனைவரும் ஒன்றிணைவோம், குழந்தைகளை பாதுகாப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
8: நேயர்கள் இதுவரை தருமபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் எம் செல்வம் அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
10: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
11: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
10: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
12: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ், இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள்.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா, 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.

0: ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
7: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
8: ஒவ்வொரு பாடலும் ஒரு கதை, ஒவ்வொரு மெட்டும் ஒரு நினைவு, ஒவ்வொரு வரியும் ஒரு உணர்வு. உணர்வுகளின் சங்கமமாக இசைகளை அள்ளி வழங்கி வருகிறது மாலை தென்றலில். அடுத்த பாடல் வாரணம் 1000 என்ற திரைப்படத்திலிருந்து.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் உஷா.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: RBI சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
3: ஹாய்ச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட ஏதும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மாலை தென்றலி நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். அழகிய மாலை பொழுதில் செவிகளுக்கு இனிமையையும் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியையும் பரிசளித்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். அடுத்த பாடலாக ஈரம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய

0: பட்டறிய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ். நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக என்றென்றும் புன்னகை என்ற திரைப்படத்திலிருந்து

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
8: Microsoft, Amazon மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
9: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
10: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: நேரம் மாலை 5:45. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீவ்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீவ்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஆயுத எழுத்து என்ற திரைப்படத்திலிருந்து

0: ஒலித்துக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். இசை சிறகில் இன்ப பயணம் செய்த மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு சகோதரி கவியரசி. மற்றொரு அழகிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இன்று தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் கோவில் சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரம் கரபுநாதர் திருக்கோவில். புராண சிறப்பும் பழமையும் நிறைந்த மகிமை வாய்ந்த கோயில்கள் நம் தேசம் எங்கும் உள்ளன. அந்த வகையில் ஏராளமான வரலாற்று தகவல்களையும் சிறப்புகளையும் கொண்ட உத்தம சோழபுரம் கோயில் பற்றி இந்நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
4: சிவா சிவாய போற்றியே, நம சிவாய போற்றியே, இறப்பருக்குமே.
3: இத்திருக்கோவிலின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்தவர் கரதூசணன். ராவணனின் சகோதரன் கரதூசணன் ஈசனை நோக்கி தவம் செய்தான். அவன் கடுமையான தவம் கண்டு பிரபஞ்சமே நடுங்கியது. ஆனாலும் ஈசன் தரிசனம் மட்டுமே கிடைக்கவில்லை. கரதூசணன் அக்னியை வளர்த்து தன்னையே இறைவனுக்கு தர தீர்மானித்தான். ஆனால் அக்னிக்குள் பாய தயாரான தருணம் ஈசன் நில் என்று கூறியதோடு அடுத்த கணம் அவன் முன் தோன்றி காட்சி அருளினார். ஆனந்த தரிசனம் கண்ட கரதூசணன் ஈசனுக்கு பூஜை செய்து மகிழ்ந்தான். கரதூசணன் பூஜை செய்ததால் இந்த இறைவனுக்கு கரபுநாதர் என்ற திருநாமம் ஏற்பட்டது என்கிறார்கள். இங்கு சூரியன், சந்திரன், தேவர், முனிவர் ஆகியோர் நாளும் ஈசனை வணங்கு மகிழ்வர் என்று புராணங்கள் போற்றுகின்றன. இங்கு ஈசன் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர். லிங்க வடிவில் உள்ள கரபுநாதரின் தலை சற்று சாய்ந்த நிலையிலேயே காணப்படுகிறது. லிங்கத்தின் தலை சாய்ந்து இருப்பதற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. முன்பொரு காலத்தில் கரபுநாதருக்கு அர்ச்சனை செய்து வந்த அர்ச்சகருக்கு ஒரு நாள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவரால் பூஜை செய்ய முடியாது என்ற நிலையில் தன் மகன் குணசீலன் கோவிலுக்கு வந்தான். ஈசனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து அர்ச்சனைகளையும் செய்து முடித்தான். அவன் உயரம் குறைவானவன் என்பதால் மாலை அணிவிக்க முடியாமல் போய்விட்டது. இறைவா, என்னால் மாலை அணிவிக்க முடியாதா? என்னிடத்தில் நீ கருணை காட்ட மாட்டாயா என்று மனமாற கண்ணீர் மல்க இறைவனை வேண்டினான். அப்போது ஈசன் மனம் கணிந்து லேசாக தலையை சாய்த்தார். குணசீலன் ஈசனுக்கு மாலையை அணிவித்தான். இந்த காரணத்தால் முடிசாய்ந்த மன்னர் என்ற திருநாமம் கரபுநாதருக்கு உண்டானது. இந்த தலத்தின் பெருமைகளை உணர்த்த அன்றைய சோழ மன்னர்கள் இங்கு வந்து வழிபட்டிருக்கிறார்கள், திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள். இதனால் இறைவனாரை சோழேஸ்வரர் என்ற திருநாமம் சூட்டி பக்தர்கள் அழைக்கின்றனர். சோழர்கள் மட்டுமல்லாமல் சேர பாண்டியர்களும் இந்த ஈசனை வழிபட்டுள்ளனர். மேலும் அவ்வை அருணகிரிநாதர்

0: பட்டினத்தார் ஆகியோரும் இங்கு வந்து பதிகங்கள் பாடியிருக்கின்றனர். ராஜகோபுரத்தின் முன்பாக நின்ற நிலையில் அவ்வை பிராட்டியார் காட்சி தருகிறார். இந்த தலத்துக்கு வரும் பக்தர்கள் அவ்வை பிராட்டியை மனம் உருகி வணங்கி செல்கின்றனர். பாரி மன்னரின் மகள்கள் அங்கவை சங்கவை இருவரையும் அவ்வையார் இங்கு அழைத்து வந்து மூவேந்தர்களின் முன்னிலையில் திருக்கோவிலூர் மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்தாராம். இதன் பொருட்டு மூவேந்தர்கள் பகை மறந்து ஒன்று கூடிய தலம் இது என்றும் கூறப்படுகிறது. அம்பாளின் திருநாமம் ஸ்ரீ பெரியநாயகி. கோயிலின் பின்புறத்தில் ஆறு சிரங்களையும் பன்னிரு கரங்களையும் கொண்டு மயில் வாகனத்தில் தேவியாருடன் முருகன் அருள்கிறார். திருமண தடையால் வருந்தும் ஆண்களும் பெண்களும் இந்த தலத்துக்கு வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நெய்தீபம் ஏற்றி திருமணம் வரம் வேண்டி வழிபட்டு சென்றால் தடைகளும் தோஷங்களும் நீங்கி விரைவில் கல்யாண பாக்கியம் கைகூடும் என்பது ஐதீகம். இந்த கோவில் அமைந்துள்ள ஊருக்கு கை கொடுக்கும் ஊர் பெரியூர், உத்தம சோழபுரம் எனும் மூன்று திருப்பெயர்களும் உள்ளன. வாழ்வில் ஒரு முறை எனும் கரவநாதரை வழிபட்டு வருவோம். சிறுவனுக்கான சிரம் சாய்த்த அந்த ஈசன் நமது பிரார்த்தனைகளுக்கும் செவிசாய்த்து அருள்பாலிப்பார்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தியிருக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: This is Akashvani. The news read by Anuja Kumar. Both houses of parliament witnessed multiple adjournments on the first day of the monsoon session today, following uproar by opposition parties over various issues, including the NEET paper leak case. The Lok Sabha and the Rajya Sabha were later adjourned for the day. The Lok Sabha began with obituary references to six former members who passed away recently. The House also paid tributes to Father Emir of Qatar Sheikh Hamad bin Khalifa al-Thani. However, question hour could not be taken up as opposition members from the Congress and the Samajwadi Party raised slogans over the NEET issue. Despite repeated appeals by Speaker Om Birla and later by Presiding Officer Dilip Saikia to maintain order and allow the House to function, the protests continued, leading to adjournment of the House for the day. The Rajya Sabha also witnessed repeated disruptions. The House was adjourned multiple times despite efforts by Chairman C.P. Radhakrishnan and Deputy Chairman Harivansh to conduct business. Later, the upper house was also adjourned for the day. Earlier, speaking to media ahead of the commencement of the session this morning, Prime Minister Narendra Modi expressed hope that the monsoon session will be as productive as the monsoon itself, saying both play an important role in the nation's progress and the well-being of its people.
4: Monsoon ho ya monsoon satra, agar dono proactive ho, to bahut hi productive hote hain. और दोनों को प्रोडक्टिव होते हैं तो देश का कल्याण होता है, जीव मात्र का कल्याण होता है। साथियों, पिछले एक महीने में देश ने अनेक सिद्धियां प्राप्त की है, चाहे राष्ट्रीय हो, अंतर्राष्ट्रीय हो और अब तो अंतरिक्ष भी हो, भारत के लिए गर्व के पल रहे हैं।
3: President Drobdi Murmu today called for deeper economic engagement between India and Moldova, saying the two countries have immense potential to expand cooperation in several high-growth sectors. The president was addressing the India-Moldova Business Forum in Chisinau today. Referring to the vision of Viksit Bharat 2047, President Murmu said India seeks partnerships based on trust and shared prosperity, while Moldova's strategic location and skilled workforce offer promising opportunities for the Indian business. Earlier, President Murmu and her Moldovan counterpart, Maya Sandu, held delegation-level talks. She also paid floral tributes at the monument of Stefan Chel Mari C. Svanth in Chisinau. The Supreme Court has asked the Solicitor General to take instructions if a special investigation team, SIT, can be set up to probe the alleged embezzlement of donations at Ram Temple in Ayodhya, Uttar Pradesh. It also asked the parties not to politicize the Ram Temple donation row. The court said that the Ram Temple donation row is a simple case of commission of crime and the court is just to ensure proper investigation. The Solicitor General told the court that SIT was constituted

இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் வீசும் அழகான மாலை நேரம் 6:10 இணைந்திருக்கிறோம். பண்பலையில் தொடர்வது இசை மின்னல் நிகழ்ச்சி. பலவிதமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருப்போம், அதை வேறு விதமாக கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம். ஆடல் பாடல் அப்படின்ற ஒரு கொண்டாட்டத்துக்கே அதை கொண்டு போயிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு உணர்வை தரக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்ம இசை மின்னல் நிகழ்ச்சி. துள்ளலான இசையோட துடிப்பான பாடல் வரிகளோட இந்த நிகழ்ச்சி அரங்கேறமாகும். இந்த நிகழ்ச்சியில் அரங்கேற்றமாகக்கூடிய முதல் திரைப்பட பாடல் படையப்பா என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
6: வாழ்க்கைனா இன்பம் துன்பம் எல்லாமே தான் இருக்கும். சோர்ந்து போன வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோல் தேவை ஊக்கப்படுத்த. இன்னைக்கு நம்ம இசை மின்னல் நிகழ்ச்சியில முதல் பாடலா ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய பாடலை கேட்டோம். படையப்பா திரைப்படத்துல இருந்து மோட்டிவேஷனுக்கு அடுத்தபடியா ரசனை. ரசனை இருந்தால்தான் வாழ்க்கை அழகாக இருக்கும். அந்த விதமா, அதாவது அந்த ரசனையை தூன்ற விதமா ஒரு பாடலை தான் அடுத்து இசை மின்னல் நிகழ்ச்சியில கேட்க போறோம். எந்த படத்துல இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக இது துப்பாக்கி படத்திலிருந்து வாழ்க்கையை ரசிக்கணும், வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு பாடல் தான். நீங்களும் கேளுங்க, உங்களுக்கு வாழ்க்கையை ரசிக்க அந்த பாடல் தூண்டுகோலாக இருந்துச்சா அப்படின்றதும் தெரியப்படுத்துங்க.

0: இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200+ MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 ஆட்டோனமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500+ மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
11: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200+ MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
10: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
12: பிறப்பு முதல் இறப்பு வரை இசை நம்ம வாழ்க்கையோட பின்னி பணிஞ்சிருக்கும். வாழ்க்கையோட மோட்டிவேஷனுக்கு ஒரு பாட்டை கேட்டோம், வாழ்க்கையோட ரசனைக்காக ஒரு பாட்டை கேட்டோம். மோட்டிவேஷனும் ரசனையும் இருந்தாலே போதுங்க, லைஃபை ஜாலியாக ஜெயிச்சிடலாம். இசை மின்னல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலும் லைஃப் ஜாலின்னு தான் வர்ணிக்குது. குட்டி திரைப்படத்துல இருந்து

0: லைஃபே ஜாலி தாங்க. ஒழித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது, இந்த ஜாலியான பாட்டோட நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. ஒரு விளம்பரத்தை அடுத்து பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா, சின்னவளே, இது உனக்கு.
3: அப்புறம் இது என் பேத்திக்கு.
4: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
5: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
6: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மாநிலங்களவை கூடியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி பயில்வது அதிகரித்துள்ளதாக கூறினார். பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 13,000 மேற்பட்ட PM ஸ்ரீ பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
8: 2036 வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்றதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமா பெனிஃபிஷரிஸை போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தரா அவங்களுக்கு அது தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்க கிட்ட அவங்களோட கிரீவன்சஸை கேட்டு ஃபர்தரா அதோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது மைக்ரோ லெவல் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாவோ இல்லை மீடியம் ஸ்கேலாக போகும்போது தான் அந்த அச்சீவ்மெண்ட்

0: மண்டை வந்து நம்ம அடைய முடியும். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 பில்லியன் US டாலர் மட்டும் தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு 450 to 500 பில்லியன் டாலராக அச்சீவ்மெண்ட் கொண்டு வரும்போது தான், ஏன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஜிடிபியில் வந்து 30% எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்தியா லெவலில் செகண்ட் பிளேஸில் நம்ம இருக்கிறோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு நம்ம வந்து அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக முன்னெடுக்கிறோம்.
1: திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த மையத்தின் இயக்குநர் திரு உமாபதி கூறியுள்ளார். இன்று இம்மையத்தில் ஓட்டுநர் பயிற்சி முகாம் தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார்.
3: இந்த பயிற்சி மையம் கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் LMV பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் சேர்த்து 30 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் அவர்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கப்படுகிறது LMV வெஹிக்கிளுக்கு. அதோடு அவர்களுக்கு பேட்ச் எடுத்து கொடுத்து அவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்காக வங்கிகள் மூலமாக முத்ரா கடன், PMGP கடன் போன்ற கடன்களை அவர்களை பெற்று தொழில்களை உடனடியாக தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. வரும் புதன்கிழமை அன்று கைவினை கலைஞர்கள் செய்கின்ற கைவினை பயிற்சியாக பெண்களுக்கு அந்த ஆரி ஒர்க் பயிற்சி 30 நாட்கள் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது.
2: இந்த பயிற்சியில் பங்கேற்பது தங்களுக்கு பெரிதும் பலனளிக்கும் என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
4: என் பேர் கனிமொழி. இந்தியன் பேங்க் மூலமா டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 30 பேர் இருக்கும். 30 பேர்ல வந்து 15 பேர் லேடிஸ் இருக்கும். ஜென்ஸ் மட்டுமே வந்து டிரைவிங் போயிட்டு அவங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்றதுல நாங்க லேடிஸும் வந்து சுய வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கலந்துட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்தியன் பேங்குக்கும் நம்ம மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
5: என்னுடைய பேரு நரேஷ். இந்தியன் பேங்க்ல டிரைவிங் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். 1 மந்த் கோர்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி.
2: மாவட்ட செய்திகள். தென்காசியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று பார்வையிட்டார். தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி மாலதி

ஹெலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180 மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். உலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஷர்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இனிமையான இந்த மாலை வேளையில் நேர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வீழ்ந்து எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி, வீழ்ந்து எழுந்து கொண்டே இருப்போது கிடைக்கத்தான் வெற்றி என்ற வரிகளோடு விடாமல் வேலை தேடிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்திகள் நாம் இணைக்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, மத்திய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. டெக்னீஷியன் பிரிவில் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக், மெஷினிஸ்ட், ஏசி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இதற்கான காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு அல்லது ஐடிஐ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். ட்ரேட் தேர்வு எடுத்து தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு cmeri.res.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திர நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் இந்திய பருத்தி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜிங் ட்ரைனிங், அசிஸ்டன்ட் மேனேஜர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு பிஇ அல்லது பிடெக் அல்லது எம்பிஏ அல்லது சிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1770 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 590 ரூபாய் ஆகும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 24ஆம் தேதி. மேலும் இத்தொடர்பான விவரங்களுக்கு cotechcorp.org.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் இண்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர் சென்டர் அதாவது IUAC-இல் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சயின்டிஸ்ட், ஜூனியர் என்ஜினியர், நூலக உதவியாளர் என பல்வேறு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு டிப்ளமோ அல்லது எம்எஸ்சி அல்லது பிஎல்ஐஸ்பி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 34 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி, அதாவது 4/8/2026. அடுத்த அறிவிப்பாக, இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் காலியாக உள்ள துணை மேலாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பிஇ ஆர் பிடெக் அல்லது எம்சிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். கேட் மதிப்பெண் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக இதற்கு விண்ணப்பிக்க

விண்ணப்ப கட்டம் இதற்கு கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு henhai.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கும் கிருஷ்ணன் அடுத்த அறிவிப்பாக, இன்டர் பேங்க் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இளங்கலை பட்டம் முடித்தவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம். 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கு தபால் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டம் கிடையாது. இதற்கு விண்ணப்ப வேண்டிய இணையதள முகவரி இன்டர் பேங்க் தலைமை நிர்வாக எண் 480 முதல் தளம், கியூராஜ் காம்ப்ளெக்ஸ் 1, அண்ணா சாலை, நந்தனம், சென்னை 35 என்ற முகவரிக்கு தபால் மூலமாக உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 31ஆம் தேதி. மேலும் தொடர்பான விவரங்களுக்கு indianbankonline.co.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாகவும் நிறைவு அறிவிப்பாகவும் கூட, தமிழக அரசில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பினை TNPSC வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை, வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை, பொதுப்பணி, உதவி வேளாண் அதிகாரி, நெடுஞ்சாலை சர்வேயர், உதவி தோட்டக்கலை அதிகாரி, கைத்தறி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 839 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு ITI அல்லது டிப்ளமோ அல்லது BE அல்லது BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 37 வயதுக்குள் இருக்க வேண்டும். மற்ற பிரிவுக்கு வயது உச்ச வரம்பு இல்லை. எழுத்துத் தேர்வு, அதனை தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கு பதிவு கட்டணமாக 150 ரூபாயும் தேர்வு கட்டணமாக 100 ரூபாயும் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி. மேலும் தொடர்பான விவரங்களுக்கு www.tnpc.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். தகுதியானவர்கள் விண்ணப்பித்து பணி வாய்ப்பு பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை 6:45 இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் சங்கரி துர்கத்தில் 5 சென்டிமீட்டர் மழையளவும், சேலத்தில் 3 சென்டிமீட்டர் மழையளவும், சின்னக்கல்லாரில் 2 சென்டிமீட்டர் மழையளவும், சிறுமுள்ளி, உட்பிரேயர் எஸ்டேட், சோலையார், மேட்டுப்பட்டி, ஃபார்வோட், குமாரப்பாளையம், வாழ்பாறை, உபாசி, காவிரிப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. வாழ்பாறை தாலுகா அலுவலகம், மதுரை, மேல்கூடலூர், கூடலூர் பஜார், குமாரப்பாளையம், பெரியார், தேக்கடி, தொண்டி, நடுவட்டம், தேவாலா, விண்ட்வொர்த் எஸ்டேட் மற்றும் கிளான் மார்கன் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸ் குறைவாக பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக, வங்கக்கடல் பகுதிகளான தென்மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளிலும், தமிழக கடலோர பகுதிகளான தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும், அரபிக்கடல் பகுதிகளான மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அதற்கு இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே தற்போது கூறப்பட்ட இந்த நேரங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானிலை அறிக்கை.

முதலாவதாக, அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கை நடைபெற உள்ளதால் தகுதி வாய்ந்த 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, +1, +2 டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி பெற்றோர் பெறாதோர் தொழில் பயிற்சியை தேர்ந்தெடுப்பதை பொறுத்து இந்த கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான வயது வரம்பு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் 14 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். மகளிராக இருக்கும் பட்சத்தில் உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாக இம்மாதம் 31ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு அம்சங்களாக மாதம் ₹750 உதவித்தொகையும், தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தில் தகுதியானோருக்கு மாதம் ₹1000 இலவச புத்தகங்கள், சீருடை, மிதிவண்டி, மடிக்கணினி, பேருந்து பயண அட்டை, கட்டணமில்லா விடுதி மற்றும் உணவு, மத்திய அரசின் NTC சான்றிதழ், பயிற்சி முடித்த பின் தொழில் பழகுனர் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியன வழங்கப்பட உள்ளது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ளோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்களின் தொலைபேசி எண்கள் தருமபுரியில் உள் ளோர் 91 71 31 83 18 என்ற எண்ணிலும், அரூரை சேர்ந்தோர் 80 15 30 10 17 என்ற எண்ணிலும், காரிமங்கலத்தை சேர்ந்தோர் 70 10 86 52 77 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, படித்த வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், பெற்றவர்கள், மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், பட்டதாரிகள் என அனைவருக்கும் வழங்கப்பட உள்ளது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 ஆண்டுகள் பதிவு செய்திருக்க வேண்டும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீர்கள் என்றால் பதிவு செய்து 1 ஆண்டு நிறைவடைந்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு ST SC பிரிவினருக்கு 45 வயதும் மற்றவர்களுக்கு 40 வயதும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு குடும்ப வருமானம் ₹72,000 இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆண்டு வருமான வரம்பில்லை. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது என்றால், அரசு அல்லது தனியார் பணியில் இருப்பவர்கள் அல்லது இதற்கு முன் இருந்தவர்கள், தொழில்முறை பட்டதாரிகள், பொறியியல், மருத்துவம் போன்ற பட்டப்பிரிவுகளில் பயின்றவர்கள் மற்றும் பிற உதவித்தொகை பெறுபவர்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியாது. இதற்கான விண்ணப்பம் கிடைக்கும் இடம் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் ஆகும். விண்ணப்பிக்க கடைசி வருகின்ற மாதம் 25ஆம் தேதி ஆகும். மேலும் இதற்கான சுய உறுதிமொழி ஆவணம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற August 28ஆம் தேதி ஆகும். எனவே தகுதியானவர்கள் இதற்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக, தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை அலுவலகத்தில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு 2026-27ஆம் ஆண்டுக்கான காரிஃப் மற்றும் சிறப்பு பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள வருவாய் கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். இத்திட்டத்தில் இணைவதற்கான தகுதி, அனைத்து விவசாயிகளும் குத்தகைதாரர் உட்பட பயிர் காப்பீடு செய்யலாம். தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேரலாம். காப்பீடு பதிவின் போது அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள், முன்மொழி படிவம், பதிவு படிவம், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல், சிட்டா ஆகியன ஆகும். பயிர் காப்பீடு கட்டணம் செலுத்தும் இடங்கள், அனைத்து தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து பொது சேவை மையங்கள். கூடுதல் விவரங்களுக்கு மற்றும் விரைவான சேவைகளுக்கு தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகலாம். அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசின் UPSC முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டம். UPSC குடிமைப்பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி UPSC முதல்நிலை தேர்வு 2027க்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான மதிப்பீட்டு தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் ₹7,500 வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டை போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பீட்டு தேர்வின் மதிப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிவிக்கையை படித்து பார்த்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வருகின்ற ஆகஸ்ட்

0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: வணக்கம். இந்த உத்தரமேரூர் காஞ்சிபுரம் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு சிவ திருத்தலம் எதுன்னு கேட்டீங்கன்னா, மாகரளீஸ்வரர் என்கிற பெயருடைய சிவத்தலம் ஒன்று அங்கே இருக்கு. சமீபத்தில் தொல்லியல் துறை அதிகாரி திரு கி ஸ்ரீதரன் அவர்கள் எழுதியிருந்த அந்த கட்டுரையை படித்தேன். நான் அந்த வழி போயிருக்கிறேன், கோயிலையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் நான் என்னன்னா, இந்த கோயில் பற்றிய பெருமைகள் தெரியாததுனால நான் தாண்டி போயிருக்கிறேன். தெரியும், திருஞானசம்பந்தர் பாடின தலம் அது. நான் பேரை வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நின்று பார்த்துருக்கணும். இனி பார்ப்பேன், இனிமே போகிறப்ப பார்த்து வருவேன். அந்த தலத்தோட பெருமை என்ன அப்படின்னா, இறைவனுடைய பெயர் என்ன, திருப்பெயர் என்னன்னு கேட்டால் திருமாகரளீஸ்வரர். இதுதான் அவருடைய முழு பெயர். எம்பெருமாட்டியினுடைய பேரு திருபுவன தேவி. இந்த திருமாகரல் என்கின்ற இந்த ஊர், மாகரல் என்கிறது அந்த ஊரோட பேர். இந்த மாகரல்னா என்ன அப்படின்னா, மாகரல்னா உடும்பு என்ற ஒரு விலங்கு. அந்த காலத்துல இதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுருக்காங்க. ஆனா எம்பெருமான் இங்க என்ன அப்படின்னா, உடும்பு வடிவத்திலேயே காட்சி தர்றாங்க. உடும்பீசர் அப்படின்னு அவருக்கு பேரு. பாருங்க, எல்லா உயிரையும் நம்ம நேசிக்கணும்னு நினைச்ச நம்முடைய முன்னோர்கள் தான், இறைவன் வராக அவதாரத்தில் பன்றி வடிவத்தில் வருவார், இறைவன் பறவை வடிவத்தில் வருவார், இப்படியெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா உயிரையும் நேசிக்க பழகிக்கங்க, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார். இது வள்ளலாருடைய பாட்டு. எல்லா உயிர்லையும் இறைவன் இருக்கிறான்னு நம்ம நம்பணும். சரி, இந்த உடும்பீசருடைய வரலாறு என்ன அப்படின்னா, ஒரு முறை சோழ மன்னன் ஒருவன் வேட்டையாட சென்றபோது தங்கம் போன்று மின்னிய ஒரு உடும்பை பார்த்தான். உடனே எப்படி பொன்மானை பார்த்த சீதை மயங்கினாலோ அது போல அந்த மன்னனும் மயங்கி அதை வேட்டையாடுவதற்கு தொடர்ந்து செல்ல அது அங்கிருந்த ஒரு புற்றுக்குள் சென்று மறைந்து கொண்டது. அந்த புற்றை விளக்கி பார்த்தபோது எம்பெருமான் உடும்பின் வடிவத்திலே இருந்தார். இங்க இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தினுடைய அழகு எப்படி என்றால், ஆவுடையார் தவிர மேலே இருக்கக்கூடிய அந்த திருவுருவம் உடும்பு போன்று மெலிந்து காணப்படும். இந்த புற்றீசர் என்ற பெயரும் உண்டு. இது தவிர எம்பெருமானுக்கான பெயர்கள் என்று பார்க்கிற போது, அடைக்கலம் காத்தநாதர், புற்றிடம் கொண்டார், மங்களம் காத்தவர், அகத்தீஸ்வரர் போன்ற திருப்பெயர்களை உடையவராக இவர் காட்சி தருகிறார். பிற்காலத்தில் பிற்கால சோழர்களாகிய குலோத்துங்கன், இரண்டாம் ராஜராஜன் போன்றோருடைய கல்வெட்டுகளும் இங்கு காணப்படுகின்றன. இந்த கோயிலுடைய பெயர், அங்கு காணப்படுகின்ற கல்வெட்டில், ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து எயிர்கோட்டத்து மாகரல் நாட்டு மாகரல் திரு அகத்தீஸ்வரர் என்பது இவருடைய பெயர் என்று அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. தொண்டை மண்டலத்து சைவ திருத்தலங்கள் 32 இது 7வது திருத்தலமாக கருதப்படுகிறது. இங்குதான் திருஞான சம்பந்தர் வந்து எம்பெருமானை அடைக்கலம் தந்த இறைவன் என்று பாடுகிறார். இந்த உடும்பீசரை திருஞான சம்பந்தர் பாடும்போது, மண்ணு மறையோர்களோடு பல்படி மாதவர்கள் கூடியுடனாய் இன்ன வகையால் இனிது இறஞ்சி இமையோர் எழு மாகரல் உளான் மின்னை விரு புன்சடையின் மேன்மலர்கள் கங்கையோடு திங்களெனவே உண்ணுமவர் தொல்வினைகள் உள்க உயர் வானுலகம் ஏறல் இனிதே. இங்கு அமைந்திருக்கின்ற உடும்பீசராகிய இந்த இறைவனை நாம் வழிபட்டால் நம்முடைய தொல்வினைகள் நீங்கும் என்பதை திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவார பதிகத்தில் பாடியிருப்பதை நாம் அறிகின்றோம். இவ்வாறாக மாகரல் என்கின்ற உடும்பீசருடைய தலத்திலே எலுமிச்சை தலவிருட்சமாகவும் அக்னி தீர்த்தமாகவும் காணப்படுகின்ற தொல்பலம் கோயிலாகிய இந்த கோவிலை நாம் பாதுகாத்து வர வேண்டும். பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த கோவிலை ஒரு முறையேனும் சென்று தரிசித்து வந்தால் நலம்பல கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம்.

0: புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரைசை நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சமீபத்தில் நமக்கு சிறந்த திரைப்பட இயக்குநருக்கான விருதை பெற்ற, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அமரன் திரைப்படத்திற்கு 3 விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த திரைப்படத்தில் ஒரு அற்புதமான பாடலை நம்ம கேட்க போகிறோம். ஒரு அருமையான பாடல் அமரன் என்ற திரைப்படத்திற்காக.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரைசை நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சமீபத்தில் நமக்கு சிறந்த திரைப்பட இயக்குநருக்கான விருதை பெற்ற, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அமரன் திரைப்படத்திற்கு 3 விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த திரைப்படத்தில் ஒரு அற்புதமான பாடலை நம்ம கேட்க போகிறோம். ஒரு அருமையான பாடல் அமரன் என்ற திரைப்படத்திற்காக.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஏழு மணி 4 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். தெரிய நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சூப்பரான

நேர்களுடைய நினைவிற்கு இன்று 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து எம் தண்டா பகுதியை சார்ந்த எம் ரவி அவருடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து 8:00 இளம் தென்றல், இன்னைக்கு சொல்லுக வெல்லுக. 9:30 இடைவிடாத இசைமலை. இன்று 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இன்று 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். அதனைத் தொடர்ந்து 10:14 சுகமான ராகங்கள். இன்றைக்கி திங்கட்கிழமை என்பதால் தருமபுரி மாவட்ட நேர்கள் உங்கள் நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். 10:14 கேட்க தவறாதீர்கள். சுகமான ராகங்கள்.

இன்னைக்கு தருமபுரி மாவட்ட தங்களுடைய விருப்பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. மீண்டும் நேர்களுடன் நினைவிற்கு 27/25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து எம் தண்டா பகுதியை சார்ந்த எம் ரவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:00 இளம் தென்றல், இன்னைக்கு சொல்லுக வெல்லுக. இன்னைக்கு 8:00 இளம் நிகழ்ச்சியில் புதறி வினா கேட்கப்படுகிறது. தொடர்ந்து 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், 10:14 சுகமானராக. இன்னைக்கு தருமபுரி மாவட்ட நேர்கள் உங்களுக்கான விருப்பங்கள் கேட்கக்கூடிய நிகழ்ச்சி மறந்துடாதீங்க. இன்னைக்கு 10:14 சுகமானராகுங்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர். இன்று திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் எம் அனுராதா. அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: 7 மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய ஏலகிரி கோடை விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாநில வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பங்கேற்று தொடங்கி வைத்தார். கோடை விழாவில் வேளாண்மை பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை, மாவட்ட வனத்துறை, செய்தி மக்கள் தொடர்பு துறை, மகளிர் திட்டம், மாவட்ட தொழில் மையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கோடை விழாவில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர், பழங்குடியினர், மதம் மாறிய ஆதி திராவிடர் இனத்தை சார்ந்த 9 எழுத்தாளர்களும், ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரச்சினைகளை பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத எழுத்தர் இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவர். எழுத்தாளர்களுக்கு வயது வரம்பு இல்லை. குறைந்தபட்சம் 90 பக்கங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே வெளியிடப்பட்ட படைப்புகளை கொண்டு விண்ணப்பித்தல் கூடாது உள்ளிட்ட குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பங்களை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதல் தளம் டி பிளாக்கில் உள்ள மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலகத்தில் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பினை 2 நகல்கள் மற்றும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 14 மாலை 5 மணிக்குள் ஆதி திராவிடர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகளுக்கான குறை தீர்வு நாள் முகாம் ஜூலை 24 வெள்ளிக்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளிடமிருந்து குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட விவசாயிகள் அனைவரும் ஜூலை 24 அன்று விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் பங்கு பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பல்வேறு தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். 40 வயதிற்கு உட்பட்ட ஆண்களும் பெண்கள் வயது வரமின்றி தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிகளுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை. உதவித்தொகை மாதம் ₹750 வழங்கப்படும். மேலும் விலையில்லா மிதிவண்டி, பாடப்புத்தகம், சீருடை, காலணிகள், வரைபட கருவிகள், இலவச பேருந்து சீட்டு ஆகியன வழங்கப்படும். வாணியம்பாடி மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி சேர்க்கை உதவி மையங்களிலோ அல்லது இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பிக்க ஜூலை 31 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு குடும்ப நல செயலகம் சார்பில் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 100 கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் மக்கள் தொகை கட்டுப்பாடு, குடும்ப நலத்தின் அவசியம், குழந்தைகளுக்கு இடையிலான போதிய இடைவெளி, தாய் சேய் நலன் மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான

0: திட்டமிடல் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் ஊர்வலமாக சென்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் படைவீரர்கள், முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுய தொழில் வேலைவாய்ப்பு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் சார்ந்தோர்களிடமிருந்து பட்டா திருத்தம், நில அபகரிப்பு, சாதி சான்று, பழங்குடியினர் சான்று, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 13 மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அலுவலர்களிடம் வழங்கி மனுக்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் தாங்கள் கடன் பெற்ற வங்கிகளிலும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பயிர் காப்பீடு செய்ய பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சான்பம் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மால்டோவா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி மயா சந்துவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்திய குடியரசுத் தலைவர் மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மால்டோவா வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். மால்டோவாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது ஏற்புடையதல்ல என கூறினார். 19 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்திருக்கிறார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமானத்துறையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தோக் அல் மாரியுடன் விவாதித்ததாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பராமரிப்பு, பழுதுபார்ப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். தில்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பேச்சு நடத்தினார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இன்று காலை மணி 11:50 முதல் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக கூறினார். தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுவினை மாலை 4 மணி அளவில் அவர்கள் தம்மிடம் சமர்ப்பித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரு அபிஜித் திப்கே கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என காவல்துறை

0: தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை அடுத்து தில்லி காவல்துறை இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனை மற்றும் ஆய்வுகளின் விவரங்களை பட்டியலிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 166,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான அச்சங்கள் குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: செய்திகளை தொடர்வது ஷாம்லா. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பாரபங்கியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி அரசுகள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கௌதம் டெட்வால் எதிர்க்கட்சியினரின் பலத்த எதிர்ப்பிற்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவோடு இதர 13 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. திரிபுரா காவல்துறை தலைவர் திரு அனுராக் தமது அலுவலகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லடாக்கில் 2 பாலத்திட்டப் பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா இன்று அடிக்கல் நாட்டினார். நுப்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதாக லடாக் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சியாச்சென் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட உள்ள இந்த மேம்பாலங்கள் மூலம் சுமூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளுக்கான பயண நேரம் குறையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிமில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நாஞ்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சமர்தங்கில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பிரிட்டன் பிரதமராக திரு ஆண்டி பான்ஹம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று கூறினார். சிங்கப்பூர் அமைச்சர் திரு ஃபைஷல் இப்ராஹிம் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெண் ஒருவருடன் இணையம் வாயிலாக நடத்திய உரையாடல் குறித்து வெளியான தகவலை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சீனாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மாஸ்கோவை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஹோஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஹோஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர்

இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:26.
1: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
2: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 7:27 பண்பலியில் தொடர்வது வயல்வெளி.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து எம் தண்டா பகுதியை சார்ந்த எம் ரவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: அண்ணே, அண்ணே, என்ன கூப்பிட்டுட்டே இருக்க? அண்ணன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, ஒருவேளை காது கேட்கலையோ? அண்ணே,
2: கூப்பிட்டியாமா தங்கச்சி?
3: ஆமா அண்ணே, நான் தான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீ என்ன போயிட்டே இருக்க? என்ன யோசனை உனக்கு?
2: இப்பதான் நெல்லு அறுவடை பண்ண, கரம்பு காடாவே இருக்கு, என்ன பண்ணலான்ற யோசனையில தான் போயிட்டு இருக்கு. நீ வர கூப்பிட்டுட்டே இருந்த, அதான் கவனிக்கலாமா என்னன்ட்டு.
3: சரிண்ணே, என்ன போடலான் இருக்கவன்?
2: யார கேட்டாலும் மஞ்சள் போடு மஞ்சள் போடுன்றாங்க. நீ என்னமா போட்டிருக்க நிலத்துல?
3: நானும் மஞ்சள் தான் நான் போட்டிருக்கேன்.
2: அது சரி, அப்ப நீயே சொல்லலாமே மஞ்சள் எப்படி சாகுபடி பண்ணலான்ட்டு.
3: சரிதான், ஆனா நான் சொன்னா உனக்குதான் புரிய போறது கிடையாதே.
2: அப்ப புரியுற மாதிரி யார் சொல்லுவா?
3: ஏன்னா நீ எஃப்எம் எல்லாம் கேக்குறது இல்லையா?
2: கேப்பனே.
3: இன்னும் கொஞ்ச நேரத்துல வயல்வெளி நிகழ்ச்சியில எம் தண்டா பகுதியை சேர்ந்த எம் ரவின்ற விவசாயி மஞ்சள் சாகுபடிய பத்தி நல்லா சொல்லுவாருனே. நீ அந்த நிகழ்ச்சியை கேட்டு பாத்துட்டு எனக்கு சொல்லு, அப்போ உனக்கு எந்த சந்தேகமும் இருக்காது.
2: சரிமா, கேக்குறேன். சரிமா வா, நானும் கூட வரேன். வந்து சீக்கிரம் அந்த ரேடியோ பெட்டி ஆன் பண்ணு, நானும் அப்படியே கேட்டுட்டே போறேன்.
3: சரி சரிண்ணே, வா, நான் உனக்கு காபி போட்டு தரேன். காபியை குடிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் சேர்ந்து ரேடியோவை கேப்போம்.
2: சந்தோஷமா கேக்கலாமா.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி, தீவன பயிர் ஆகியவற்றை குறித்து சொல்ல வருகிறார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் எம் தண்டா கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி.

0: எம் ரவி அவர்கள். வணக்கம் ரவி.
1: வணக்கம்.
0: சரிங்க, இப்ப விவசாயம் தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு வரீங்க. எம் தண்டா என்ற பகுதி ஒரு மலைக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மலை சார்ந்த ஒரு பகுதி, மலை சார்ந்த விவசாயம்னா செய்யக்கூடிய பகுதியா இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய விவசாயங்கள்லாம் அங்க செய்துட்டு வரீங்க. இப்படி செய்துட்டு வரும்போது எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
1: ஒரு ஏக்கரா வச்சிருக்கேன்.
0: ஒரு ஏக்கரா வச்சிருக்கீங்க. சரிங்க. ஒரு ஏக்கரா என்ன, மஞ்சள் மட்டும் தான் பயிர் பண்றீங்களா, என்னென்ன பண்றீங்க?
1: மஞ்சள், மாட்டுக்கோசம், கொஞ்சம் தீவனம் தட்டு பயிர் வளர்த்துட்டு இருக்கேன். மாடு ஒரு ரெண்டு மாடு இருக்கு, பிஸ்கட் கலர் மாடு. அதுக்கு தேவையான வந்து கொஞ்ச நேரம் விவசாயம் பண்றேன். அப்புறம் நான் டைலர் வேலையும் கொஞ்சம் வச்சிருக்கேன் கைத்தொழில். அது போக கொஞ்ச நேரம் வந்து விவசாயம் பார்ப்பேன். அப்புறம் மாட்டுக்கு தட்டு அறுத்து போடுறது, அப்புறம் தண்ணி காமிக்கிறது, அப்புறம் எங்க வீட்லயும் பாத்துக்குவாங்க.
0: அருமையான ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க. இப்ப மஞ்சள் சாகுபடினு செய்யும்போது ஒரு ஏக்கர் தான் ஒரு சிறு விவசாயி அப்படிங்கும் போது, இதுக்கான மஞ்சளுக்கான ஒரு கிழங்கு வகை சார்ந்த பயிர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் இருந்து 10 மாசம் ஒரு பயிர் சாகுபடி அப்படின்னு போது, இதுக்கான அந்த கிழங்கு இந்த விதை எல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க?
1: ஆல்ரெடி பக்கத்துல நம்ம நிலத்து பக்கத்துல தான் ஒருத்தர் போட்டிருந்த அப்படி நாட்டுக்காய். அவர்கிட்ட நான் கொப்பரை கிலோ கணக்குல வாங்குவேன். 45-49 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஒரு கிலோ கணக்கில் நான் வாங்கிட்டு ஒரு 150 கிலோ 200 கிலோ வாங்குவேன். வாங்கிட்டு ஒரு 1.5 ஏக்கரா உள்ள நம்மளால முடிஞ்சதை, தண்ணி கொஞ்சம் இப்போ பற்றாக்குறை இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வெள்ளாமல் பண்ணணும். தண்ணி இருந்தால் நம்ம 1 ஏக்கரா கூட வச்சுக்கலாம், தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு குறைவு. அதனால் அது வந்து அண்ணன் தம்பி நாங்கள் 3 பேர், அதில் வந்து முறக்கணக்கு. சப்போஸ் அதே ஒரு நாள் கரண்ட் இல்லாமல் கூட போயிடுது, அப்போ நம்ம என்ன பண்ணுறது? கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு, முறக்கணக்கு என்ன பண்ணி அடிச்சு பிடிச்சி போய் மோட்டர் எடுத்து நம்ம தண்ணி கட்டுறதா இருக்கு. அப்போதைக்கு நம்மளுக்கு டைம் ஆகி போயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரத்துலையும் போய் மோட்டர் எடுத்து தண்ணி கட்டிக்குவேன். அப்போ கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறதுனால தான் கொஞ்சம் ஓரளவு கட்டி பயிர் கொண்டு வந்து.
0: சரிங்க, இப்போக்கான அந்த உழவு முறை தான் சரிங்களா, கிழங்கு வந்து தேர்ந்தெடுத்து பார்த்து வர்றீங்க. இப்போ நிலத்தை தயார் செய்யக்கூடிய முறை, எத்தனை உழவு ஓட்டுவீங்க, அந்த நிலத்தில் எப்படி தயார் பண்ணுவீங்க அந்த மஞ்சள் கிழங்கு நடுறதுக்கு முன்னாடி?
1: 5 கலப்பை விடுவோம். 5 கலப்பை விட்டு ஒரு 10 நாள், அதுக்கப்புறம் 9 கலப்பை அது விட்டு நல்ல காத்தோட்டமா பூமி ஆறாற, அதுக்கப்புறம் இன்னொரு டைமும் 5 கலப்பை, அதுக்கப்புறம் இன்னொரு டைமும் 9 கலப்பை, அதுக்கப்புறம் தான் ஒட்டோட்டம் விட்டு, அதுக்கப்புறம் நாங்க நாட்டு மாடு இந்த எருது வச்சிருக்காங்க இல்லையா, இந்த ஏறு அதில் வச்சு கால் மாதிரி பிடிச்சி நாங்கள் ஒரு 3/4 அடிக்குள்ள ஒரு கால் அதை வச்சு நாங்கள் பாத்தி கணக்கில் தடுத்து தண்ணி கட்டுற மாதிரி தான். நம்ம ஒரு கூலி ஆளுங்க பொம்பளைங்களை வச்சு நம்ம பயிர் நடுற மாதிரி தான். மஞ்சளும் ஒரு 3/4 அடிக்கு 1/2 அடி 3/4 அடி வித்தியாசத்தில் தான் நடுவோம். அது ஃபஸ்ட்டு மறந்து போட்டு தண்ணியில் அந்த வேர்க்கறியை அடிக்கூடாதுன்ட்டு நாங்கள் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் மஞ்சள் நடுவோம்.
0: விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, விதை வந்து தனியாக நீங்கள் வச்சு தண்ணை மாட்டி வச்சு மூடி வச்சு
1: வேர்க்கறியாக அடிக்காது. இல்லைன்னு வேர்க்கறியாக அடிச்சிருச்சு மஞ்சள் வேஸ்ட். நம்ம ஏன்னா அது 10 மாதம் உடைய வெள்ளாமல் இல்லையா, அதனால நம்ம அது பார்த்து பாதுகாப்பாக அது என்ன போடணும் அதெல்லாம் நம்ம அக்ரிகிட்ட கொஞ்சம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துட்டு வரணும்.
0: மஞ்சளை பொறுத்த வரைக்குமே அந்த ஆரம்பத்தில் அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு பயிராக இருக்கு. இந்த விதை நேர்த்தி பண்ணும்போது தென்னை மட்டை போட்டு ஒரு சிலர் மூடி வைப்பாங்க, முளைப்பு வந்த உடனே அதை எடுத்து வந்து நடுவாங்க, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க. சிலர் வேறு முறையில் கூட பண்ணுவாங்க,
1: இல்லை அந்த மாதிரி கூட செய்கிறோம். அந்த மாதிரி செய்யும் போது அப்பயும் நம்ம தண்ணியில அந்த வேர்க்கறியா அந்த மருந்து கொடுக்குறாங்க இல்லையா கடையில, அதை கொண்டு வந்து கலக்கி நம்ம அதில் வச்சு தான் அதுக்கப்புறம் தான் நடணும். இல்லைன்னா வேர்க்கறியா அடிச்சிருச்சுன்னா அது வேஸ்ட் ஆயிப்போம். அப்போ அந்த நோய் உழவாகும் ஆரம்பிக்கும். நோய் உழவு ஆரம்பிக்கும் போது நம்ம எத்தனை மருந்து அடித்தாலும் அது ஒன்றும் யூஸ் ஆகாது.
0: நட்டுறீங்க, இதுக்கு தண்ணீர் முறை தான், இந்த தண்ணீர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை இருக்குது. காலங்கள் மாறிடுச்சு, எந்த காலத்தில் மழை பெய்யுது, எந்த காலத்தில் வெயில் அடிக்குது, எந்த காலத்தில் காற்று அடிக்குது அப்படின்னு இப்போ கணிக்க முடியாத ஒரு காலமாக இருக்கு. வடக்கிழக்கு பருவமழை ஆரம்பிச்சு ஆனால் மழை பருவமே இன்னும் காணும். வெயில் தான் அக்னி வெயில் அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் 100 டிகிரிக்கு மேலே வெயில் அடிச்சுட்டு சில பகுதி இல்லை, கணிக்க முடியாத ஒரு காலநிலை இருக்கும்போது இதுக்கான தண்ணீர் காட்டு முறை எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி காட்டுவீங்க?
1: நாங்கள் வாரத்துள்ள போனால் 5 நாளைக்கு ஒரு முறை. அப்போன்ற போது நாங்கள் 3 முறை, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு முறை. எங்களுக்கு அண்ணன் தம்பி நாங்கள் 3 பேர், அப்போ எங்களுக்கு 6 நாள் ஆயிருது. அப்போ 5 நாள் தான், 4 நாள் கழிச்சு 5வது நாளெல்லாம் நாங்கள் கட்டிடுறோம். அப்போ ஒரு 5 நாள் 6 நாளுக்குள்ள நம்ம கட்டி ஆகணும். ஏன்னா அந்த ஈரம் பதம் கொஞ்சம் இருந்தால் தான் செடி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ செடி நல்லா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு மாதம் ஆக அந்த நம்ம தலைக்குள்ள அடிக்கிறோம் இல்லையா, இப்போ அந்த புல்லுங்கள்லாம் செத்து போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு லைட்டாக ஒரு கொத்து, நாங்கள் அந்த மாதிரி தான் செய்கிறோம், மற்ற இடத்துல எப்படி என்னன்னு தெரியாது. நாங்கள் ஒரு கொத்து பொம்பளைங்க வச்சு சும்மா கீறி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் உரம் ஊரியா கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போன அப்புறம் நல்ல செடி ஓரளவு யூக்கமாக வருது இல்லைங்களா, அப்போதான் திண்டு விடுற நேரத்தில் தான் இந்த டிஏபின்றது இது பொட்டாசு எல்லாம் கலந்து நாங்கள் கொஞ்சம் நல்ல மண் சேர்த்து கட்டுவோம். செடி சேர்த்து கட்டும்போது

0: அப்போ என்ன பண்ணுதுன்னா மண்ணுக்குள்ளார அந்தோடைய சக்தி வந்து வளர ஆரம்பிக்குது. அது மஞ்சளுடைய சக்தி வளர ஆரம்பிக்குது. அப்போ அது வளர வளர தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக நல்லாயிருக்கும். அது காத்தோட்டமாக இருந்துச்சு, நம்ம கொத்துறது அந்த காத்தோட்டக்கோசரம் தான். அப்போ நம்ம சேர்த்து மண்ணு கட்டும் போது அதோடைய வந்து மஞ்சள் தன்மை கொஞ்சம் நல்ல காய் பிடிக்கிற அளவு தன்மை வருது.
1: நீ கீழே வந்து நம்ம பார்க்குறோம் அந்த காயை வந்து சில நேரங்களில் எதனால அப்படி சாப்பிடுது, என்ன பிரச்சனை?
0: அதுக்கு தகுந்த நேரத்தில் நம்ம இப்போ நம்மளுக்கு பசிக்கும் போது நம்ம என்ன சாப்பிடணுமோ, நம்ம உடம்பு எது கேட்குதோ, எந்த மாதிரி பொருள் எடுத்து, இப்போ ஒரு 40-45 வயசு மேலே சக்கரை நோய்க்கு எப்படி என்ன தேவையோ அது மாதிரி தான், அதுக்கு அந்த டேஜில் என்ன போடணுமோ அதுதான் போடணும். நம்ம மாற்றி மாற்றி போட்டுறோமா?
1: இல்லை, சில பக்கத்தில் வந்து சில மஞ்சளுக்கு ஆகாத பயிர்ந்தால் ஆமணுக்கு இந்த மாதிரி மாதுளம் செடினா போடும்போது அதன் மூலியமாக இந்த வந்து விதைகள் வந்து சாப்பிட்றதுக்கு பிரச்சனை
0: இருக்கலாம் இருக்கலாம் அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நம்ம பகுதியில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை.
1: நாங்கள் பரவாயில்லைங்க.

0: இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சொட்டு நீர் பாசன முறை தான் பண்ணுறாங்க. இப்போ மஞ்சள் வந்து அதிக இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பட்டினம் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி இடத்துல அதிகம் பயிர் பண்ணுறதா இருக்குது. ஈரோடு மஞ்சள் மாநகரமாக இருக்குது, அங்கேயும் நிறைய வந்து பயிர் பண்ணுறாங்க. சேலத்தில் ஒரு ரகம் இருக்குது பெரிய மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு சில ரகம் என்ன பண்ணுறாங்க. இப்படி பண்ணிட்டு போது சொட்டு நீர் முறை இப்போ அதிகமாகவே பண்ணுறாங்க. நம்ம அங்கே பார்க்குற சாலையோரமாக பார்க்கும்போது மஞ்சள் பயிர் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கருப்பு ஊசி போகுது. சொட்டு நீர் முறையில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் சொட்டு நீர் முறையில் அதிகம் பண்ணுறீங்களா, எப்படி பண்ணுறீங்க?
1: இல்லைங்க, சொட்டு நீர்னு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது சொட்டு சொட்டாக அது தொண்டை கீழே வயிற்றுக்குள்ளார வந்து தண்ணி தாகம் நட்டினா தானே, ஒரு ஒரு லிட்டர் குடித்தா தான் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் நம்ம குடிக்கணுன்றீங்க. அந்த நேரத்தில் அவங்க சும்மா ஒரு அரை லிட்டரே குடித்தா போதும்னா அது நம்மளுக்கு சரியாக இருக்குமா? அதே மாதிரி தான் நல்லா ஃபுல்லாக தண்ணி கட்டினா தான் அதோடைய ஊக்கத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சொட்டு சொட்டாக நம்ம அந்த சொட்டு நீர் பாசனம் போடுறோம் இல்லையா, சில இடத்துல வருது சில இடத்துல அப்படி இதாகிடுது. அதோட எங்களுக்கு பெட்டர் அதுதான், சொட்டு நீரோட எங்களுக்கு தண்ணி கட்டுறது தான் பெட்டர். வந்து ஒன்றா எங்கள் ஏரியா பக்கம் வந்து பாருங்கள் மஞ்சளுடைய தன்மை எப்படி இருக்குது என்னான்ட்டு.
0: இப்போ கிழங்கு நட்டுறீங்க, அதனுடைய முளைப்பு திறன் எத்தனை நாள் செடியை வந்து வளர்ந்துட்டு வருது?
1: கிட்டத்தட்ட ஒரு மாதமும் ஆயிரும்.
0: ஒரு மாதம் ஆயிடுது வெளியில் வர்றதுக்கு.
1: வெளியில் வர்றதுக்கு சிலது ஒரு மாதன்றது 15 நாளில் கூட. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த தன்னமட்டெல்லாம் மூடி வைக்கும்போது அதோடைய முளைப்பு வந்து வந்துடுதுங்களா, அப்போ நடும்போது அது சிலது வந்துடுது, சிலதெல்லாம் 20 நாள் 25 நாள் மேலே ஆனாதான் அதோடைய தன்மையே வெளியே வரும். கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது நம்ம அதுக்குன்னு ஒரு 20 நாள் நம்ம காத்து தான் இருக்கணும்.
0: சில என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு வந்து ஊடு பயிராக வந்து பண்ணுறாங்க, சின்ன வெங்காயம் பயிர் பண்ணுறாங்க, பெரிய வெங்காயம் பயிர் பண்ணுறாங்க, சில கொத்தமல்லி பயிர் பண்ணுறாங்க, அது புத்திசால முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஊடு பயிராக நீங்கள் பண்ணுறீங்களா மஞ்சள் பண்ணும்போது?
1: ஆமாம், மஞ்சள்ன்றது என்னென்னா ஒரு 10 மாதத்துக்கு ஒரு நம்மளுக்கு வாழ்வாதாரம் எப்படின்னா நம்ம வருமானம் கொஞ்சம் சேர்ந்து வரும் அப்படின்ற ஒரு ஆசைனால தான் செய்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்களே வெங்காயம் அந்த கொத்தமல்லின்றது, அதனால் என்ன நம்ம லாபத்தை எடுத்துக்க முடியும்? ஒரு நாள் போச்சுன்னா மறு நாள் அது வாடி போயிடும், அப்போது நம்மளுக்கு யூஸ் ஆகிறதுல. அப்போது தேவையான அளவு தான் வச்சுக்கணும். அது நம்ம இதுக்கோசரமே நம்ம லாபத்தை அதிகமாக பார்ப்போம்னா அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொல்ல, இந்த மாதிரி இது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகாது. சிலருக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும், ஏதோ கம்மி நிலம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு, நம்ம ஏக்கரா கணக்கில் வச்சுருக்கவங்களுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி மஞ்சள் மக்காசோளம், மக்காசோளமும் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, நம்மளை மாட்டு தீவனத்துக்கும் ஆயிடுது, நம்மளுக்கு ஒரு வாழ்வாதாரக்கும் சோளம் ஆயிடுது.
0: சரி, அதுக்கப்புறம் செடி வந்து வளர்ந்த பிறகு நீங்கள் ஊடு பயிராக சில நேரம் பண்ணலாங்க சில விட்டாங்க, விழுந்த பிறகு இதுக்கான நோய் தாக்குதல் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக ஏற்படுது. எந்த மாதிரி நோய்கள்லாம் ஏற்படுது இந்த மஞ்சளில்?
1: வேர்க்கறியா இந்த பழுப்பு ஏறுது இல்லைங்களா, அதில் வந்து அந்த தண்ணி வந்து ஏதோ ஒரு பூச்சி வந்து உட்காரும்போது அது உள்ளே போகிறதுனால தான் அந்த அந்தடைய இலை வந்து அப்படியே அழிவு போயிடுது. அப்படின்ற போது நாம் அப்போது வந்து வேப்பம், அந்த வேப்பம் கொட்டை மாதிரி இருக்குங்களா, அதனுடைய தண்ணி மாதிரி கூட அடிக்கலாம். எல்லாம் நம்ம ஒரு அக்ரியை பார்த்து கூட இது என்ன பண்ணும் எது பண்ணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து அடிக்கலாம். நாமளாக போய் ஒரு இலையை கொடுத்துட்டு கடைக்காரங்கள்லாம் கேட்கக்கூடாது. ஒரு அக்ரியை நம்ம கூப்பிட்டு வந்து காட்டை காமிச்சிட்டு அவங்க தேவையான மருந்து அவங்க கொடுப்பாங்க, அதை பார்த்து நாம் அடிச்சுக்க வேண்டியது தான்.
0: எதுவுமே நாமளே முடிவு பண்ணாமல் அனுபவசாலி ஒரு அக்ரியை வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள அணுகும்போது நல்ல ஒரு தீர்வு சொல்கிறாங்க. சரி, இப்போ இலைகள் வந்து பார்க்குறோம், அந்த மஞ்சளோட இலைகள் பார்க்கும்போது சிலனா பச்சையாக இருக்குது பசுமையாக இருக்குது, சில வந்து மஞ்சள் நிறத்தில் காய்ஞ்சி போன மாதிரி இருக்குது, ஏன் அந்த வேறுபாடு?
1: பச்சையாக இருக்கிறது கொஞ்சம் காய் நல்லா இருக்குன்னு அர்த்தம், மஞ்சள் கொஞ்சம் எதுவுமே எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அப்போ மஞ்சளாக இருக்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு காரணம், அப்போது அது வேர்க்கறியாக அடிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் அறிகுறி, ஏன்னா மஞ்சளாக இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மஞ்சள் வந்து அந்த லைட்டாக படும்போதே நம்ம அகதியை பார்த்து

0: அதுக்கு தேவையான மருந்து நம்ம வாங்கி அடித்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதுக்குன்னு தான் படிச்சுட்டு வர்றாங்க. இப்போ நாம் வந்து செய்கிறது தான், ஒவ்வொரு காட்டை பார்த்து ஒவ்வொரு விவசாயத்தை பார்த்து தான் நம்ம செய்கிறோம். ஒருத்தர்கிட்ட சொல்லி நம்ம விவசாயக்காரங்கிட்ட தான் கேட்குறோம், என்னப்பா நம்ம காட்டில் இந்த மாதிரி மஞ்சள் என்ன மஞ்சையாக இருக்குது, ஒவ்வொரு இடத்துல நல்லா பசியர்னு இருக்குது, ஒவ்வொரு இடத்துல சுருண்டி போய் கிடக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை செய், இந்த உரம் போடு, யூரியா போடு, ஒரு மருந்தடி அப்படின்றாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் செஞ்சோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிரும். எக்ஸ்ட்ரானா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பழுப்பு கொஞ்சம் சேர்ந்து ஆகும். அப்போ அதுக்கு ஒரே மருந்தில் நம்மளுக்கு தீர்வு ஆகும்னா நம்ம அக்ரியை பார்த்து தான் கூப்பிட்டு போய் காமிச்சு காட்ட அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து. அப்போ அவங்க பார்த்து சொல்லும்போது ஓரளவு நம்மளுக்கு தெரிஞ்சா, அந்த செடியுடைய அறிகுறி ஏதாவது தெரிஞ்சா அடுத்தது நம்ம என்ன செய்யணுமோ அதை பார்த்து நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான்.
1: சரிங்க. அதன் பிறகு வளர்ந்தது அறுவடை நேரம் வந்துருச்சு, எப்படி அந்த மஞ்சளை வந்து எடுப்பீங்க?
0: இப்பயுமே நம்ம அதுக்குன்னு ஒரு கொத்து இருக்கு, ஆள் இருக்காங்க. இதுக்கெல்லாம் மிஷின் போட்டு நம்ம இருக்க முடியாது, அடிபடாம தான் பார்த்து எடுக்கணும். நம்ம ஒரு கூலி ஆளுங்க வச்சு அவங்க கூட போய் அழகாக வெரளி தனி கட்டி தனி பிரித்து கொத்தி அங்கேயே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு இடத்துல சேப்பாக வச்சுக்கணும். அப்போது நம்ம அந்த சேப்பாக வைக்கும்போது தனித்தனியாக கழித்து வச்சப்புறம் அப்போது வேக நம்ம மிஷினு கொண்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேவடித்து காய வச்சு நம்ம அதுக்கும் ஜலடை பிடிச்சி பாலிஷ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மூட்டை பிடிச்சி. அன்னைக்கு என்ன ரேட்டு, சில பேர் எப்படியும் செய்கிறாங்க, ரேட்டு வருமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க, திடீர்னு ரேட்டு போயிடும், அவங்க எதிர்பார்க்குற அளவு அவங்களுக்கு அந்த விலை வராது. அதே போடா வர்றது வரட்டும், போகிறது போட்டுன்னு சொல்லி சில பேர் கொண்டு போய் போடுறவங்களும் இருக்காங்க. அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு 500-1000 ஆச்சு, ஐயோ ஒரு 4 நாள் நிறுத்திருந்தால், ஒரு மாதம் நிறுத்திருந்தால் நம்மளுக்கு ஒரு 400-500-2000 சேர்ந்து வந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. எல்லாம் அவங்கவுங்க நேரத்தை பொறுத்து தான். நாம் பார்த்து என்னமோ சரி, இதை வைக்க இடம் இல்லை, இது அழிவு போகிற பொருளும் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் அது நம்ம கொஞ்சம் ஒரு 1-2 மாதம் வச்சுட்டோம்னா உள்ளே வந்து வண்டு மாதிரி நம்மளுக்கு அந்த இது சோளம் அடிச்சிடும், அது வேஸ்ட் ஆயிரும். அப்போ அதோடைய விலை வந்து குறைவாக போகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 5 பத்தோ பார்க்காம கொண்டு போய் அப்பயே கொண்டு போய் நாம் கொண்டு போய் மண்டியில் போடுறது பெட்டர்னு நினைக்கிறேன்.
1: இப்போ மஞ்சள்னாவே ஒரு வியாபார சந்தைன்னா சொன்னால் நம்ம பகுதிக்கு ஈரோடு தான், ஈரோடு தான் மஞ்சள் வந்து விற்பனைக்கு ஒரு பெயர் போட்டு நல்ல ரேட்டு, குவிண்டல்னா நல்ல ரேட்டுன்னு கிடைக்கும்போது இப்போ உங்கள் விற்பனை மையம் ஈரோடு தானா?
0: இல்லை, இப்போது எனக்கு தெரியவே இந்த வருஷத்தில் நம்ம இங்கே பெண்ணாரம் பகுதி பக்கத்தில் வண்ணாத்துப்பட்டி ஒன்று இருக்கு இல்லையா சொசிட்டு, அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேர் கொண்டு போய் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, அங்கேருந்து வாடகை கொண்டு போய் நம்ம ஈரோடில் போடுறப்பல இங்கேயே வந்து பார்த்து எடுத்துக்கிறாங்க அப்படின்றாங்க. என்ன, 1500 தான் மின் பின்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே நம்ம பெண்ணாத்துலேயே பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஒரு இங்கேருந்து நம்ம ஈரோடு எடுத்துகிட்டு போனால் 2-4 பொழுப்புக்கு எடுத்து, அதுக்கப்புறம் நம்ம டீ செலவு, சாப்பாடு செலவு அதெல்லாம் பார்த்தா அதே கிட்டத்தட்ட 1000 ரூபா மேலே தாண்டிடும். ஒரு ரூம் எடுத்து நம்ம தங்கணும்னா கூட நம்மளுக்கு அன்னைக்கு 500-1000 கேட்பாங்க, அதே 2-4 பொழுப்பு இதாக இருக்குது. அது நம்ம இங்கே வண்ணாத்துப்பட்டி ஆண்டியே இருக்குது, பார்த்து நம்ம இங்கே போட்டுடலாம்.
1: என்ன கிலோ கிடைக்கும், நம்ம வந்து எத்தனை குவிண்டால் ஆகும் நம்ம நிலத்தில் நான் பயிர் பண்ணுறது?
0: இப்போ நான் ஒரு 1/2 ஏக்கரா போட்டிருக்கேன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 டன்
1: அளவு கிடைக்குது.
0: கிடைக்குது.
1: ஒரு 10 மாதம் கடுமையான ஒரு முயற்சி, வேலைப்பாடு, உழைப்பு அதிகம், அது பிறகுதான் நம்ம வந்து அந்த வருமானத்தை பார்க்க முடியும். ஏன்னா ஓரளவுக்கு கூடுதல் லாபமான பயிராக தெரியுது அவங்களுக்கு?
0: தெரியுது. ஆனால் இந்த காலத்துக்கு இப்போதைக்கு ஒரு களை எடுக்கிறது ஒரு பெண்மணியை கூப்பிட்டா கூட இன்னைக்கு 100 நாள் சொகுசு வேலை கொடுத்துட்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த 1000 ரூபா இதெல்லாம் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்து ஒரு விவசாயம் செய்யணுனாலே யோசனை செய்கிறாங்க. நம்ம கூப்பிடணும்னா கெஞ்சுற மாதிரி இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி.
1: விவசாய வேலைக்கு வர்றதில்ல ஆட்கள்
0: வர்றதில்ல, இந்த 100 நாள் சொகுசானாலே தான் 300 ரூபா போட்டு கொடுத்தா இதே போதுன்ற மாதிரி அவங்களுக்கு கடந்து. அதுக்கு போக நம்ம அரசாங்கம் 1000 ரூபா அவங்களுக்கு, இப்போ 2000 ரூபா கொடுத்தா சுத்தமாக வர மாட்டாங்க. ஏன், இந்த வந்து 100 நாள் வேலைன்றது பேசாமல் ஒரு பகுதி அரை மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஒவ்வொரு விவசாயக்காரத்துக்கு செஞ்சாங்கன்னு வச்சு அவங்களே வந்து ஒரு இவங்க 300 ரூபா அரசாங்கம் கொடுக்குதுன்னா 120 ரூபா 150 ரூபா அவங்களே காட்டுக்காரங்களே கொடுத்து இந்த வேலை செய்யலாம்.
1: சரி, அப்படி ஒரு முறையை வச்சுருக்கீங்க. சரி, இருக்குங்க. இப்போ மலையோடு இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான், அதில் தான் நீங்கள் ஒரு பயிர் பண்ணிட்டு வரீங்க. இப்போ வனவிலங்குகள் பிரச்சனை இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. பயிர்கள் வந்து நாசம் பண்ணுறது, மயில்கள் வந்து பயிர் வந்து கொத்துறது, காட்டுப்பன்றிகளுடைய நடமாட்டங்கள் இப்படி எல்லாமே இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் வனவிலங்குகளால் என்ன பிரச்சனை ஏற்படுது உங்கள் நிலத்தில்?
0: நீங்கள் சொல்கிற மாதிரி காட்டுப்பன்றி தான் ஜாஸ்தி, மயில்கள் ஜாஸ்தி,

0: கேட்டால் நாங்கள் கவர்மெண்ட்டு ஃபாரஸ்ட்காரங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு என்ன வேலை செய்ய முடியும் அதுதான் நாங்கள் செய்வோம். நாங்கள் என்ன உட்காந்துட்டு நாங்கள் டெய்லி முடிக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அது தேவையான இது ஏதாவது வந்து மிதிச்சுட்டு போயிருச்சேன். இப்போ மக்கா சோளம்லாம் நாங்கள் போட்டு இவங்களை கூப்பிட்டாலும் ஆ பார்த்துக்கலாம் இன்னைக்கு வர்றோம் நாளைக்கு வர்றேன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி போயிருது. அப்படி இருக்கும்போது அவங்கள கூப்பிடும்போது கூட அதுக்கு தேவையான ஊதியம் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு 1000 500 அது எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு பெண்மணி 2 கலை எடுக்கிறது வந்த பெண்மணி கொடுத்தா கூட அந்த கூலி பத்தாது. அப்படி இருக்கும்போது நம்ம காடு ஓட்டி அது பாத்தி பிடிச்சி அதை தண்ணி கட்டி அதை உரம் ஊரியா போட்டு, சில பேர் கரண்ட்டு மோட்டருக்கும் நாங்கள் வந்து இப்போ பூந்தோட்டு சர்வீஸ் தான் வச்சுருக்கோம், அது கரண்ட் பில் வேற 6000 வருது. அப்படி இருக்கும்போது இந்த இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன மிச்சம்?
1: சரி, இப்படி பல்வேறு பிரச்சனை நீங்கள் சந்திச்சு தான் ஒரு விவசாயத்தை பண்ணிட்டு வரீங்க, இருந்தாலும் ஒரு கஷ்டமான விஷயம் தான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர பயிர் பண்ணிட்டு வரீங்க. இப்போ ஒரே மாதிரி விவசாயம் இல்லாமல் கூடுதலாக கலப்பு பண்ணியமாக பண்ணால் தான் விவசாயிகள் வந்து ஏதோ ஒன்று பார்க்க முடியும், சமாளிக்க முடியும் குடும்பத்தை அப்படின்னும் போது மாட்டுக்கான தீவன பயிரெலாம் பயிர் பண்ணிட்டு வரீங்க, அது எவ்வளோ பண்ணியிருக்கீங்க?
0: இப்போது செகுப்பு தட்டுன்னு சொல்லி ஒன்று நான் வந்து எங்கள் காட்டில் இருந்துச்சு, அதுவும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 தட்டு தான் எல்லாம் அந்த அறுவடை பண்ண முடியும். சிலது வந்து மண்ணுக்குள்ளார சக்தி இருக்கிறதில்ல, நம்ம என்னதான் உரம் ஊரிய போட்டாலும் மாட்டு அந்த இது போட்டாதான் நம்மளுக்கு அங்கே வந்து மாடு கட்டி ஒரு பட்டியோ ஆடு பட்டியோ எதை வச்சு போட்டு ஒரு வெள்ளாம் பண்ணாதான் அதோடைய வந்து கொஞ்சம் நல்லா ஊக்கமாக வரும் தட்டு. இப்போ அதே வந்து சில இது வந்து வேர்க்கிறேன் ஒயிட்டுன்னு இப்போ வெள்ளத்தட்டுன்னு ஒன்று போட்டிருக்கேன் நான், அது வந்து ஒரு டைம் மரத்தன்னா இன்னொரு டைம் வந்து ஒரு பக்கம் வந்து வேர்க்கிறேன் அடித்து அப்படியே அழுகி போயிடுது. அப்போ இருக்கும்போது அது ஒரே ஒரு அந்த இடத்துல இன்னொரு குச்சி நம்ம லைட்டாக ஏதோ ஒரு குச்சியை வெட்டி மறுபடியும் அதில் கொத்தி போட்டு அதை லைட்டாக கொத்தி விடணும், கொத்தி விட்டு தண்ணி மேலே தண்ணி கட்டினாதான் அது ஒரு இடத்துல முளைப்பு வருது. அது அது சொல்லப்போனால் மாட்டுக்கும் எங்களுக்கு மிச்சம் என்னன்னா பால் இதில் தட்டு, நம்ம காடு இருக்கிறதுனால அந்த தட்டு வைக்கிறதுனால தான் எங்களுக்கு மிச்சமே ஆகுது. எல்லாம் அதுலேயும் ஒன்றும் மிச்சம் இல்லை, சொல்ல போனால் 32 தான் நல்லா எவ்வளோ போட்டாலும் கவர்மெண்ட் அது ஏதோ மானியம்னு சொல்லி ஒரு 3 ரூபா போடுறாங்க, அது எதுக்கு தான் போடுறாங்கன்னு தெரில மானியன்ட்டு, அந்த 3 ரூபா போட்டு அது மாதத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லி வருது. ஆனால் சொல்ல போனால் எங்களுக்கு சில பேர் மாட்டு வச்சுருக்கவங்களாம் இந்த பொழப்பெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே பத்தா, ஏன்னா வாங்கிறதுக்கு இந்த தட்டு அறுக்கிறதுக்கு தீவனம் வாங்கிறதுக்கு எல்லாமே பார்த்தா ஆவரேஜ் அதுக்கு தான் சரியா போகும். மாட்டுக்கு காடு கொஞ்சம் நிலம் வச்சிருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு அந்த தட்டு காசு தான் மிச்சம். சொல்லப்போனால் 33 ரூபான்னா அந்த 30 ரூபா அங்கே போயிடுச்சுன்னா கூட அந்த மானியம் 2 ஒரு 28 ரூபா போக ஒரு 7 ரூபா தான் மிச்சம் ஒரு லிட்டருக்கு. அப்படின்போது ஒரு 2 மாடு வச்சுருக்கோன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு 1500 2000 ரூபா மிச்சம். அது நம்ம காடு இருக்கவங்க, காடு இல்லாதவங்களுக்கு அது கூட மிச்சம் ஆகாது, ஏன்னா தட்டை விலைக்கு வாங்குற மாதிரி ஆகும்.
1: என்ன மாடு வச்சுருங்க?
0: பிஸ்கட் கலர் தான் வச்சுருக்கேன், அது டெஸ்ட்டு நல்லா வருது. என்னன்னா இப்போ ஒரு மாடு வந்து பருவத்தில் சில நிற்க மாட்டேங்குது, அதனால் மாடு சேஞ்ச் பண்ணிடலான்னு நான் ஒரு டைம் பார்ப்பேன். ஆனால் நம்மளை கூடிய 2-3 வருஷம் இருக்கிறதுனால இது எதுக்கு எப்படி சேல்ஸ் பண்ணுறது, வேறு மாடு வாங்கிடலான்லாம் நினைப்பேன். அதனால் ஏதோ வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்கேன். ஏதோ கண்ணுக்குட்டியும் ஒன்று இருக்குது, அதை வச்சு எங்கள் வீட்லேயும் பார்த்துக்குறாங்க.
1: நீங்கள் எல்லாம் குடும்பத்தோட பார்த்துட்டு மாடு பார்த்துட்டு கண்ணுக்குட்டி பார்த்துட்டு மஞ்சள் சாகுபடி பண்ணி அதை பண்ணிக்கிட்டு ஒரு தீவிர உழைப்பு கொடுத்துட்டு நாட்டின் முதுகெலும்பு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு பல்வேறு பிரச்சனையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கீங்க. மஞ்சள் சாகுபடி பார்த்து நிறைய அனுபவங்களை பயந்துக்கிட்டீங்க, அதே ஒரு மாடு வளர்ப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் ரொம்ப பயந்துக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் நிலையத்துக்கே வந்து எம் தண்டா அந்த ஒரு மலை கிராமத்திலேருந்து நிலையத்துக்கு வந்து தங்களுடைய விவசாய அனுபவங்களை பண்பலையோடு பகிர்ந்துக்கிட்டது. நன்றி.
0: நன்றி.

0: என்னண்ணே நிகழ்ச்சியை கேட்டியா?
1: ஓ கேட்டனேமா.
0: புரிஞ்சதா உனக்கு?
1: நல்லாவே புரிஞ்சது.
0: வேற எதுவும் சந்தேகம் இல்லையே?
1: நான் நாளைக்கே மஞ்சள் விதைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்க போறேமா.
0: சந்தோஷனே. சரி சரி, மஞ்சள் சாகுபடி பண்றதுனால இந்த தங்கச்சியை மறந்துடாத. மஞ்சள் அறுவடை பண்ணும் போது கூட இந்த தங்கச்சி ஞாபகம் இருக்கணும்.
1: கண்டிப்பா இருக்குமா. விளைச்சலுக்கு அப்புறம் உனக்கும் கொஞ்சம் தரேன்.
0: ஆமா, பின்ன தரலன்னா விட்டுருவேன் அவங்கள.
1: சரிதா, நான் போயிட்டு வரேன்.
0: சரிண்ணே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து எம் தண்டா பகுதியை சார்ந்த எம் ரவி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய்

தினமும் இரவு 10 மணிக்கு உங்கள் தருமபுரி பண்பலை 102.5 சுகமான ராகங்கள் உங்கள் விருப்பத்தில்.

நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சி. பண்பலியில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இளம் தின்றல் நிகழ்ச்சி. என்றும் இணைந்தே இருங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். இன்னைக்கு இளம் தென்றல் சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் வருகிறது. ஆமாங்க, பொதுவாக நமக்கு நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளே வரலாற்று நிகழ்வு சம்மந்தப்பட்டது, இல்லை பொது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி நம்ம கேட்க போகிறோம். மூன்று புதர் நிகழ்வு உங்களுக்கு கேட்டால் அந்த மூன்று புதர் வினாக்களை எதன் ஒரு வினா இருக்கு, மூன்று வினாக்கு தொடர்ந்து பதிலளிக்கக்கூடிய நேர்களுக்கு பரிசு பாடல் வந்து வழங்கப்படும். இனிப்பிலேயே நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0 43 42 24 40 என்ற எண்ணிலும், மற்ற நகர் 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மடநகர் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், மடநகர் 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைத்தால் உங்களுக்கான அந்த குறிப்புகள் வந்து கொடுக்கப்படும். இணைப்பில் இணையக்கூடிய முதல் அன்பு நேர் வாங்க. வணக்கம். வணக்கம். இணைப்பில் இணையம் நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: ராஜசேகர்.
0: உங்களுக்கான மூன்று பதில் கேட்கலாமா? புவிசார் குறியீடு பெற்ற கோவில் பிரசாதம் எதுங்க? பொதுவா சாப்பிடுற பொருளுக்கு வந்து நம்ம புவிசார் குறியீடு கேட்டோம், ஆனா கோவிலுக்கு கிடைக்கக்கூடிய பிரசாதத்துக்கு எந்த குறியீடு பெற்றது, எந்த கோவிலுக்கு? அதுதான்
1: பழனி மலை.
0: அன்னதானமும் சூப்பரா இருக்குங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு போய் லைன் நிற்கும் போது செம்மையா டேஸ்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு. ஃப்ரீயா கொடுப்பாங்க, நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம் பழனி பஞ்சாமிரதம். சரிங்க, இப்ப சமயத்தை கூட பாத்தீங்கன்னா நிறைய அதிகமான கோடிக்கணக்கில் வந்து விற்பனை ஆகக்கூடிய கோயில் பஞ்சாமிரதம். சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்த வினா பாத்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற பட்டு போன்ற மென்மையான பத்தமடை பாய் எந்த மாவட்டத்தில் உள்ளது? பத்தமடை பாய். ஆஹா, திருநெல்வேலி. செம்மைங்க, பயங்கரமா சொல்றாரு. சரிங்க, நல்லதுங்க. இது அடுத்த வினாவும் பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு சம்மந்தப்பட்டதுதான். மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படும் சேலம் எதற்கு புவிசார் குறியீடு பெற்ற ஃபேமஸானது? இல்ல இல்ல, நான் சொல்றது நம்ம மாம்பழம், எல்லாருக்கும் தெரியும் மாம்பழ நகர்னா அவர் எல்லாருக்கும் சேலம் ஞாபகத்து வரீங்க இல்லையா? இந்த சேலம் மாவட்டத்துல ஒரு புவிசார் குறியீடு பெற்ற ஒரு பொருள் இருக்குதுங்க, அது என்ன பொருள் அதான் உங்களுக்கு இது? ஆஹா, ஜவ்வரிசி. என்ன சரியான எட்டுக்காவது பூஜை மறக்க மாட்டாங்களே அப்படின்னு சரிங்க, ஜவ்வரிசி என்பது சரியான பதில். வாழ்த்துக்களுங்க, சூப்பரா வந்து பதில் சொல்றீங்க. பாடல்
1: என்ன?
0: வணக்கம், சொல்லுங்க. சரிங்க கண்ணியப்பன்,
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வினா கேட்கலாமா? மாநிலத்தோட தலைநகரம்
2: என்னங்க?
0: தலைநகரம் பாடலாம் பாடக்கூடாது சரிங்களா? எங்க என்னங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு இருக்குதுங்க, என்னங்க எப்படி சொல்றீங்க நீங்க? கோயம்புத்தூர் போயிருக்கீங்களா?

0: போனது இல்லைங்களா? சரி, கோயம்புத்தூர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அது இங்கே பக்கம் தான் இருக்கு, நம்மளது கொங்கு நாட்டில் இருக்கு. சரிங்க, கொங்கு பைசா வந்து இப்போ நீங்கள் கூட அடுத்த நேரம் வாங்க. வணக்கம் மான்செஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. வணக்கங்க,
1: காரிமங்கலம் வட்டம் தீமராஜ்.
0: சரி, நம்ம கேரளா மாநிலத்தோட தலைநகரம் என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
1: திருவனந்தபுரம்.
0: ஆஹா, திருவனந்தபுரம் சமையா சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து என்ன கேட்கட்டுமா? சரிங்க, நமது இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த பி.வி. சிந்து அப்படின்னு ஒரு வீராங்கனை இருக்காங்க, சூப்பராக விளையாடுவாங்க. அவங்க ஒலிம்பிக்கு பதக்கம் கூட வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்க அதுதான் உங்களுக்கு வேணா. பி.வி. சிந்து அவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டின் பெயர் என்ன? பேட்மிண்டன். பேட்மிண்டன், சூப்பருங்க, அருமையா பதில் சொல்றாங்க. சரிங்க, உங்களுக்கான நிறைவு வேணா கேக்குறீங்களா? சரிங்க, உங்களுக்கு நிறைய கேட்குறேன் பாருங்க, ரொம்ப எளிமையானது. நமது இந்திய குடியரசுத் தலைவரோட பேர் என்ன? இப்போ தற்போது இப்போ இருக்காங்களா? நான்கு மணி வினைத்த எண்ணாக்கள் கூட சொன்னோம், அது நாட்டுக்கு பயணம்
1: இருக்கு.
0: திரௌபதி முர்மு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கங்க, சூப்பராக மூணு வினாக்கு பதில் சொல்றீங்க. என்னங்க வர நேரங்களாம் அப்படி படப்பட படப்பட பதில் சொன்னாங்க. என்ன கொஸ்டின் எங்கே என்ன வந்து எனக்கே தெரியலையே. சரிங்க, ஓகேங்க, என்ன பாடல் கேட்கல சொல்லுங்க?
1: மௌனராகம் படம்.
0: மௌனராகம், சின்ன சின்ன வண்ண கீழ், அதை கேட்குறீங்களா? அருமையா செம்ம, இவங்க பாடிருப்பாங்க, சித்ராம்மா பாடிருப்பாங்க. ஆமா, ரேவதி அந்த பாட்டு கேட்பாங்க, அந்த கடல வரதெல்லாம் மாட்டு வண்டி போயிட்டு பாடுவாங்க அந்த பாட்டு. பாடல அருமையான ஒரு பாட்டு கேட்டுக்கிறாங்க. அந்த பாட்டு கேட்பான் தருமபுரி 12.5.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
8: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
9: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
12: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
14: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
14: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
16: எட்டு மணி 14 நிமிடத்தில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்டை நிகழ்ச்சி இருக்கின்றோம். இன்னைக்கு இளந்தண்டல் சொல்லுக வெல்லுக உங்களோட போதறிவு நான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் அழைக்கலாம். இனிப்பில் இணைய நேர்கள் அழைக்கணும். தொலைபேசி 043-42-24-40-30 என்ற எண்ணிலும் மற்ற 99-86-86-81-10-25 என்ற எண்ணில் இருக்கலாம். மற்ற நேர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25

0: ஐந்து என்று எண்ணில் அழைக்கலாம். இனி பிணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இனிப்பி வந்துட்டீங்க. அமைதியாக இருக்காங்களே. வணக்கங்க
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு உங்களுக்கான வேணா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சிறந்த இயக்குனருக்கான திரைப்பட இயக்குனருக்கான தேசிய விருது
1: பெரிய அவரால் படத்துக்காக கொடுத்தாங்க.
0: அடுத்த என்னது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்றாரு. சரிங்க சரிங்க
1: அறிவிச்சாங்க.
0: சரிங்க, அந்த திரைப்படத்தோட கதாநாயகன் யாருங்க? சிறந்த திரைப்படம் எதுங்க? தேசிய விருது பெற்ற சிறந்த திரைப்படம் எதுங்க? 2024 ஆண்டிற்கான மலையாளம் எல்லாம் மலையாளம், தமிழ், தெலுங்கு, குஜராத்தின் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமா ஒரு திரைப்படம் 2024 ஆண்டிற்கான சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்ற படம் எது? நடிச்சதுக்காக சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்தாங்க மம்முட்டிக்கு. சிறந்த என்ன வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 370. வணக்கம் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான ஜெய்வி பிரகாஷ் குமார் அவர்கள் எந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்காக 2024 ஆண்டிற்கான சிறு தேசிய விருதை பெற்றார்? சிறந்த இசையமைப்பதற்கான பின் இசை. சரிங்க வாங்க. இனிப்பில் இனிய வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமணி கோவிந்தசாமிங்க.
0: கோவிந்தசாமி உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
2: கேளுங்க சார்.
0: சரிங்க, நடிகர் மம்மூட்டி அவர்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்?
2: அவர் கேரளா மாநிலத்தை சார்ந்தவர்.
0: ஆஹா, கேரளா என்பது சமங்க சூப்பருங்க. சரி, உங்களுக்கு நான் அடுத்து கேட்டுமா? எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 72வது தேசிய திரைப்பட விருது அது தொடர்பான கேட்டுட்ருக்கான். சரி, உங்களுக்கு நான் அடுத்தவினா மெய்யழகன் அப்படின்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் இரு நடிகர்கள் ஒரு பேர் சொல்லி பார்க்கலாம். மெய்யழகன் அப்படின்ற ஒரு திரைப்படம்.
2: மெய்யழகன்.
0: ஆமாம், அந்த திரைப்படத்தில் கூட ரெண்டு தேசிய விருது கொடுத்தாங்க. சிறந்த விருது, சிறந்த பிரிவு அண்ட் சிறந்த ஒளிக்கலவைக்கான சவுண்ட் மிக்ஸ் டிசைன் ரெண்டு விருது வாங்கினுச்சு. அது என் திரைப்படத்தில் நடித்த நடிகர்களுடைய பேர் சொல்லுங்க. ரெண்டு நடிகர்கள் இருக்காங்க, ஹீரோ சொல்லுவேன்
2: இல்லைங்களா?
0: சரி வாங்க, நல்லது. இனிப்படி அடுத்த நேயர் வணக்கம். இனிப்படி இணையக்கூடிய நேயர் வணக்கம். இது தருமபுரி 2.5 ஏற்காடு 3.3. சரிங்க, மெய்யழகன் என்ற திரைப்படத்தில் நடித்த கதாநாயகர்கள் பெயர் கூறுவோம்.
3: என்ன திரைப்படம்
0: ஐயா? மெய் அழகன். அரவிந்த் சாமி, கார்த்தி. சரிங்களா? சரிங்க, உங்களுக்கு நாடு கேட்டுமா? சரி, புஷ்பா 2 அப்படின்ற திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் யாருங்க? ஏன்னா இது வந்து சிறந்த திரைக்கதைக்கு விருது கிடைச்சிருக்கு, தேசிய விருது. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யாரு? அதுதான் உங்களுக்கான வினா. புஷ்பா 2 டைரக்டர்
3: என்ன
0: பயங்கரமான படம். வணக்கம்.
4: வணக்கம்
0: சொல்லுங்க.
4: சக்கரவர்த்தி.
0: மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி. சரிங்க, சக்கரவர்த்தி
4: சொல்லுங்க.
0: உங்களுக்கு என்ன கேக்கட்டுமா?
4: கேளுங்க ஐயா.
0: உங்களுக்கு என்ன கேக்கறேன் பாருங்க. சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது பெற்ற திரைப்படம்

0: இந்த வருடம் 72வது தேசிய திரைப்பட விருது சிறந்த தமிழ் படத்திற்கான விருது பெற்ற திரைப்படம் எதுங்க? ஏன்னா நீங்கள் படம் பார்ப்பீங்கன்னு அதான் உங்களுக்கு
1: கேட்குறேன்.
0: சரிங்க, ராயன் அந்த படத்தோட பேர். ராயன் இனிப்பில் இனிமே நேர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம்யா.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க.
2: நான் தருமபுரி மதிகோன் பாளை மோகன் பேசுறியா?
0: மதிகோன் பாளை மோகன். சரிங்க மோகன், உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
2: கேளுங்க, மூன்று கேள்வியுமே எளிமையா கேளுங்கயா.
0: சரிங்க, நீங்க எத்தனை படிச்சிருக்கீங்க? மோகன் வந்து மங்களகரமான என்ன சிரிப்பை, ஆஹா தெய்வீகமான சிரிப்புங்க. சரிங்க சொல்லுங்க.
2: ரொம்ப மகிழ்ச்சியாக
0: உங்களுக்கு என்ன கேக்குறீங்களா?
2: நான் கேளுங்க, முயற்சி செய்யலாம்.
0: முயற்சி. சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பெற்ற நடிகை யாருங்க? 2024 வெளிவந்த திரைப்படத்துக்கு தான் விருது கொடுத்திருக்காங்க, தேசிய விருதுலாம். அப்போ 2024 வெளியான திரைப்படத்தில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்ற நடிகை யாருங்க? பேருங்க. யாமி கௌதம். ஆர்டிகல் 370 நடிச்சிருக்காங்க, அதுக்கான சூப்பரான விருது வந்து வாங்கியிருக்காங்க. சரி, உங்களுக்கு நான் அடுத்தவேனா ஃபீபா 2026 கால்பந்து போட்டியின் சாம்பியன் ஆன அணி எதுங்க? ஸ்பெயினுங்க. என்னங்க இவ்வளவு ஈஸியா கேக்குற, ரொம்ப ஈஸியா கேக்குறோம்ல.
2: அடுத்த
0: நிறைவு கேக்கட்டுமா? சரிங்க, கேப்டன் மில்லர் அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் யாருங்க? கேப்டன் மில்லர்.
2: கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் நடித்த நடிகர்
0: ஐயா,
2: அவர் பாத்தீங்கன்னா அவரு கன்னட நடிகரியா?
0: எங்க கேப்டன் மில்லருங்க, என்ன பேர் சொல்லுங்க? கேப்டன் மில்லருங்க கன்னட சொல்றீங்க, தமிழ் திரைப்படங்க அதுங்க. வாழ்த்துக்கள்.
2: ஐயா படம் வந்துங்க, பார்வை ஒன்றே போதுமே.
0: தூளி தூளியாய் வேற என்ன
2: ஜானகி அம்மா சமீபத்துல மறைந்தாங்க, அந்த தெய்வ தாயை வாழ்த்தியே அந்த அம்மா பாடின ஒரு அற்புதமான பாட்டு அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும். அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூக்கும் காதலா காதலா, அந்த பாடல் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஜானகி அம்மா கூட பாத்தீங்கன்னா அருமையா வந்து உன்னிகிருஷ்ணன் பாடி இருப்பாரு பாட்டை, எப்ப கேட்டாலும் செம்மையா இருக்கும். கேப்பா அந்த பாட்டை வந்துருச்சு உங்களுக்காக.
2: நன்றிங்க.

0: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
10: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
9: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
0: நமது போச்சம்பள்ளியின்

0: புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
0: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
7: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
10: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
12: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
13: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர், கவுன்சிலிங் கோட் 2706, கால் 9942955540.
14: The Kaveri Engineering College, Autonomous.
15: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
14: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.
16: 8:32 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தண்டர் இன்னைக்கு சொல்லுக வெல்லுக. இனி பிள்ளைய கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
17: வணக்கம் சார்.
16: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? நல்லா இருக்கீங்க சிதன், உங்களுக்கு என்ன கேட்கலாமா? சரி, ஆண்டாள் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஆண்டாள் திருக்கோயில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுங்க? ஸ்ரீரங்கம் இல்லைங்க, விருதுநகர் மாவட்டங்க, சிறுவில்லிபுத்தூர்.
17: சரி,
16: இனி அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
18: வணக்கம்,
16: சொல்லுங்க, யாரும் பேசுறீங்கம்மா? பிரமிளா, தமிழ்நாட்டினோட தமிழ்நாட்டோட மாநில மலர் எதுமா? உங்களுக்கான ரொம்ப எளிமையான பிரகதீஸ்வரர் கோயில் எந்த மாவட்டத்தில் அமைந்தது? பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் என்பது சரியான பதில்மா? உங்களுக்கு நிறைவு கேக்கட்டுமா? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எதுங்க? கோயம்புத்தூருங்க. அவ்வளவு சூப்பர்மா, எல்லாம் இப்படி கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா எந்த கேள்வி நான் எங்க என்ன கேட்க தெரியல. என்ன பாடு கேட்கல சொல்லுங்கம்மா?
18: இது கவி கோயில் படத்துல இருந்து, குயிலே கவி குயிலே.
16: அப்படிங்களா, கவி குயில் படம் பேரு?
18: ஆமா, படம் பேரு கவி.
16: சரிங்க, கவி குயில் படத்துல இருந்து அதே பாட்டு, கவி குயிலே பாட்டு.

0: கவி குயிலே யார் வரவை தேடுகிறாயா.
1: சூப்பர், நல்லா பாடலாம். பயங்கரப்படுறீங்களா நீங்க? அப்படிங்களா? சூப்பர்மா.
0: கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பாட்டு?
1: ஆ, இப்பதான் நீங்க பாடி கேள்விப்பட்டு செமையா இருக்கு அடுத்த கேட்கறதுக்கு. சரி, நம்ம மகிழ்ச்சிமா அருமையான பாடலுக்கு வந்து கேட்டுருக்கீங்க, கேட்கலாம். நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க சார்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9429-5540.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
7: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 முதல் 5000 வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
15: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
16: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
17: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
18: இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தில. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுக வில்லுக என்ற தலைப்பில் நடந்தது. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
19: This is Akashvani, a review of today's parliament proceedings

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளித்துறையின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம், இதில் புத்தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன். வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
2: நாட்டின் விண்வெளித்துறை தற்போது எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, இதன் காரணமா சர்வதேச அளவுல இந்தியாவோட நன்மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு மேம்?
3: இஸ்ரோ அப்படின்னாலே பெரிய ஒரு லெகசி உருவாக்கிய ஒரு நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல இது வந்து பேசப்படக்கூடிய பெருமைக்கு தக்க ஒரு நிறுவனம். இப்ப டெக்னாலஜி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மங்கள்யான் மிஷின் எடுத்த உடனே நேர, அதுவும் குறைந்த செலவில் நிறைந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் மங்கள்யான் மிஷின். அப்கோர்ஸ் சந்திரயான் 1 அதே மாதிரி தான். 2 வந்து சின்ன அனாமலி இருந்தது, 3 அதில் சாதிச்சாச்சு. அதுவும் சவுத் போல் கிட்ட நம்ம வந்து லேண்ட் பண்ண முடியுமாங்கிறது வந்து உலகம் பூரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களால சாத்தியப்படுமான்னு, அதையும் வந்து முறியடிச்சாச்சு. ஸோ என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகள், இப்போ நீங்கள் நாசாவையும் இஸ்ரோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, டெஃபினட்டாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து அவுட்கம்னு சில இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா இஸ்ரோவோட மரியாதை வந்து எங்கேயோ இருக்குது. இதனால் நிறைய வெளிநாடுகள்லேருந்து சேட்டலைட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்மளோட PSLV SSLV-ல லான்ச் பண்ணுறாங்க.
2: நிச்சயமா மேம். அதாவது வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வந்து இங்க இருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல மேம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிறைய முன்னேற்றங்கள் இல்லையா, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க மேம்?
3: கண்டிப்பாக நிறைய முன்னேற்றங்கள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸோடையும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கு,
2: இணக்கமாக
3: இருக்கு. ரொம்ப நம்மளோட கல்ச்சரே வந்து எப்படின்னா எல்லாரையும் வர வைக்கிற அண்ட் மரியாதையாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர். அண்ட் என்னன்னா இப்போ நம்ம வெளிநாடுகளில் போய் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா லான்ச் பண்ணணும்னா இப்போ 9 to 5 அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அவர் கூட அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐயோ இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டாங்களே, சரி கொஞ்சம் இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப இயல்பு. நான் சொல்றது வந்து ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் புரியற பாஷையில சொல்றேன்னா வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. இது வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாரையும் இங்க வர வைக்குது. அதனால நம்மளோட ஸ்பேஸ் இக்கானமியோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு செயற்கைக்கோள்களோட வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் தான் நம்ம நிறைய அனுப்பிச்சிருக்கோம். இதனால நம்ம அந்த பணத்தினால அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து டெக்னாலஜியில R&D போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் அடுத்தது வந்து சுக்ரயானுக்கு பண்றோம், ககன்யான் மிஷின் நம்ம வந்து ஹியூமன் ஃபிளைட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஹார்டா. இப்ப சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்திருக்காரு. ஸோ சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்து இப்போ 1 ஆச்சு. ஸோ அதனால வேகமா வந்து அடுத்த டீம் நம்ம நாட்டிலேருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாம் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட்டுக்கு ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னா அந்த விஷன் நம்ம எங்க இருக்கணும், ஏன்னா விண்வெளி தான் வந்து அடுத்த கட்ட பெரிய அளவுக்கான ஒரு பேசப்படக்கூடிய ஒரு துறை அப்படின்னா விண்வெளித்துறை தான். அது கடந்த 5-6 அது புஷ் பண்ணி விண்வெளித்துறை, அடுத்தது வந்து அண்டர் வாட்டர், இது ரெண்டுமே ஸ்பேஸ் வாட்டர் இது ரெண்டுமே தான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக். பட் இதை வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்றோம், எந்த வாரும் இல்லாம அப்படிங்கிறது இந்தியா. இதுல ஆன்டி சேட்டலைட் ஒன்னே ஒன்று நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சா கூட, பட் ஜென்ரலா வந்து பீஸ்ஃபுல்லா எப்படி ஸ்பேஸை யூஸ் பண்ணுங்கிறது இந்தியா யோசிக்கிறது. நம்மளோட முன்னேற்றம் அப்படிங்கிறது பயங்கர லெவல்ல தான் இருக்கு அந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம்.
2: நிச்சயமா மேம், நீங்க குறிப்பிட்டதுல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த துறை ரொம்ப முக்கியமான துறை, நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப அவசியம் சொன்னீங்க. இன்னொன்னு எதிர்கால தேவைகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொன்னீங்க. இதுல வந்து 2 விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு வந்து இந்த பருவநிலை மாற்றங்கள் அந்த விஷயம், இன்னொன்னு கடல்சார் ஆராய்ச்சிகள் இந்த விஷயம். இதுல வந்து இஸ்ரோவோட பங்களிப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு, இப்போ தனியார் துறையோட பங்களிப்பும் இதுல எல்லாம் வந்து அதிகமா இருக்கு, அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு மேம்?
3: ஒரு ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகணும். இப்போ நாங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் ஆரம்பிக்கிற காலத்தில் 2015 வந்து கிட்டத்தட்ட பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னால் பிரைவேட் நிறுவனங்கள் இஸ்ரோக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஒரு 3-4 இருந்தது. பட் இந்த மாதிரி ராக்கெட் செய்யணும், நம்மளும் சேட்டலைட் செய்யணும்னு யாருமே இல்லை. ஸோ

0: இப்ப நம்ம வந்து என்ன நினைச்சோம் அப்படின்னா, படிப்பினை முதல்ல இந்த ஸ்பேஸ்க்கான படிப்பினை கொடுத்து அதிலேருந்து நம்ம வந்து உருவாக்கணும்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 350 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இஸ் இட் அ காம்படிஷன், இப்ப இஸ்ரோக்கு இது காம்படிஷனா அப்படின்னு. அது எப்படி காம்படிஷன் ஆக முடியும்? ஒரு நாட்டுல வந்து பிரைவேட்டும் இருக்கணும், பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பும் இருக்கணும், இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் ஒரு பியூட்டிஃபுல் ஈகோசிஸ்டம் ஆகும். இப்ப சேட்டலைட் தேவை வந்து உலகத்துல ஆராய்ந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. லான்ச் வெஹிக்கிள்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடங்கள்ல ஸ்பேஸ் எக்ஸ் இப்ப இருக்கு, அதே மாதிரி ரஷ்யால லான்ச் பண்றாங்க, ஸோ அதுக்கப்புறம் ஈசால இருக்கு, இந்தியா ப்ரிடாமினன்ட்லி, பிரெஞ்ச் கயானா, இந்தியா தான் ப்ரிடாமினா இந்த மாதிரி நம்மள்ட்ட லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஏன்னா பாகுபலி மாதிரி LVM3 பெரிய ராக்கெட்ஸ் அளவுக்கு நம்மளால தூக்கிட்டு போகக்கூடிய வசதி எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து வெறும் இஸ்ரோவை மட்டுமே ப்ரெஷர் பண்ணி அங்க இருக்கிறவங்களை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாம ஒரு தனியார் நிறுவனமும் கை கோர்த்து ஒரு சிறிய ரக ராக்கெட்னு சொல்லுவோம், SSLV, ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து இஸ்ரோ தயார் பண்ண ஒரு லான்ச் வெஹிக்கிள். ஸோ அதுல வந்து 500 kg வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் சேட்டலைட்ஸ். குவிக்கா வந்து அவங்க வந்து டேர்ன் அரவுண்ட் பீரியட், ஒரு ரெடியா வச்சுட்டு இருக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி ஒரு 7-10 நாளுக்குள்ளேயே வந்து இந்த வெஹிக்கிள் அசம்பிள் பண்ணி நமக்கு அந்த அளவுக்கு ரிக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு அசம்பிள் பண்ணி லான்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி கேப்பபிலிட்டி நம்மள்ட இருக்கு. சரி, அதை மட்டும் நம்ம நம்பிட்டே இருந்தோம்னா, அதுவுமே டேர்ன் அரவுண்ட் பீரியட்ல சின்ன அனாமலிஸ் அது இது இருந்ததுன்னா அப்புறம் நமக்கு வர வேண்டிய பிசினஸ் அடிபடும். அட் த எண்ட் ஆஃப் த டே இது என்னன்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிசினஸ், சேட்டலைட் பிசினஸ், ஸ்பேஸ் பிசினஸ். இந்தியாவில் என்னன்னா, இப்ப நம்ம பிரதானமந்திரியா இருக்கட்டும், அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட பிரைவேட் நிறுவனங்களையும் நம்ம வந்து தூக்கி விடணும். ஸோ இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா, இன்னைக்கு உங்களோட ராக்கெட் லான்ச் ஆகுதா, நாளைக்கு இப்ப ஸ்கை ரூட் ஓடுது, அக்னிகோல், இவங்க ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ராக்கெட்ல. ஸோ அதனால இவங்களோட மிஷன்ஸ் இருந்ததுன்னா உள்ள வர பணம் அது வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கு பங்கு பெற வேண்டாம், நம்மளே வந்து டேர்ன் அரவுண்ட் பீரியட் ஷார்ட்டாக வச்சுட்டு ராக்கெட் லான்ச்சஸ் பண்ணலாம். ஒன்று வந்து லியோக்கு போகும், தட் இஸ் லோ அர்த் ஆர்பிட், இன்னொன்று ஜியோ ஸ்டேஷனரினா அதுக்கு அனுப்பலாம். எல்லா விதமான ராக்கெட்டும் தயார் நிலையில இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணுங்கிறது தான் இதோட முக்கிய காரணமே. ஸோ அதனால இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஈகோ சிஸ்டமா இப்ப வளர்ந்து வந்திருக்கு. காம்படிஷன்னு இதை சொல்லவே முடியாது. இது
1: இப்ப நீங்க சொன்னது ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. என்னன்னா, திறமை வந்து எங்க இருக்கோ அந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில வந்து அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இஸ்ரோவா இருந்தாலும் சரி, இப்ப பிரைவேட் ஸ்டார்ட் அப்ஸா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை நம்ம நாட்டோட விண்வெளித்துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கு
0: தான்.
1: ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படி கேட்டகரைஸ் பண்றது மேம், என்ன மாதிரியான வகையில வந்து இவங்களை கேட்டகரைஸ் பண்ணலாம் மேம்?
0: இப்ப வந்து ஒன்னு வந்து லான்ச் வெஹிக்கிள் ராக்கெட்ஸ் பண்றவங்க, இன்னொருத்தங்க வந்து சேட்டலைட்ஸ் பண்றவங்க, இன்னொன்று வந்து கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் சப்போர்ட் பண்றவங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இந்தந்த காம்பனன்ஸ் எல்லாம் இருக்குது. முன்னாடிலாம் வந்து நம்ம காம்பனன்ஸ் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ண வேண்டியது. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி இங்கேயே டெவலப் ஆயிடுது. இப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், சீட் ஃபண்டிங், இஸ்ரோ வந்து ஹேண்ட் ஹோல்டிங், இன்ஸ்பேஸ்னு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கீழே டைரக்டா ஆத்தரைசேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுலேருந்து, கைடன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுலேருந்து, எல்லாத்துக்குமே அங்கே ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றவங்க. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் இது வந்து மூவ் பண்ணி போகிறது. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்னன்னா, இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், நாட்டுக்கு தேவையான டிஃபென்ஸுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இங்கே இப்போ 350 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு.
1: ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட் இருக்குது எல்லா நாடுகளுக்குமே பொதுவாக வந்து நம்ம பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்ம நாடு. இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட பாதுகாப்பில் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்க மேம்? ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸோடைய ஹெல்ப் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னு கூட நம்ம வந்து பார்த்தோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேம்?
0: இப்போ நமக்கு வந்து அத்தாரிட்டி ஆத்தரைசிங், இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ஸ்டார்ட் அப்னா 2 நிமிஷத்தில் ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு நான் அடுத்தடுத்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணலாம். பட் கவர்மெண்ட்டில் நம்ம அப்படி பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஸ்டார்ட் அப்போட ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் டிஃபென்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சேலஞ்ச் என்னென்ன இப்போது டிஃபென்ஸுக்கு சேலஞ்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து அதில் எங்களால் இது பண்ண முடியும், இந்த சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதுவோம். ஸோ நாங்கள் வந்து எப்படின்னா கியூப்ஸ் டெவலப் பண்ணுவோம்.

0: ஸோ கியூப் சேட்னா வந்து ஒரு 1 கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சேட்டலைட் வந்து ஒரு குழந்தை மாதிரி, இந்த டிப்ளாயர் அப்படிங்கிறது இந்த அம்மாவோட கருவறை மாதிரி. ஸோ இப்போ ஒரு அந்த மேலே ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூட், இப்போ 400 கிலோமீட்டரில் போய் இந்த சேட்டலைட்டை வெளியில் தள்ளணும் அப்படின்னா, அது வரைக்கும் பத்திரமாக பாதுகாக்கிறது வந்து இந்த கியூப்சாட் டிப்ளாயர். ஸோ நாங்கள் அந்த ஐடெக்ஸ் சேலஞ்சை கியூப்சாட் டிப்ளாயருக்கு வின் பண்ணியிருக்கோம், அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த டிப்ளாயர் இப்போ நாங்கள் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம்னா, அது வந்து வெறும் 350 to 500 கிராமில் ரெடி பண்ணியிருக்கோம். அது 500 கிராம் 6 கிலோ வெயிட்டை தாங்க முடியும். ஸோ இந்த ஆல்டிடியூட் 450 to 500 கிலோமீட்டர் வந்த உடனே கருவறையிலேருந்து எப்படி குழந்தைய தள்ளணுமோ ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கோம், அந்த மெக்கானிசம் மூலமாக வெளியில் தள்ளும். இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல், எல்லா சேட்டலைட்டுக்குமே டிப்ளாயர் வேணும். ஸோ இப்போ உட்காந்து டிஃபென்ஸில் இருக்கிறவங்க வந்து இதை பில்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இதை ஒரு சேலஞ்சாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, 50% நாங்கள் தரோம் பணம், 50% நீங்கள் போடுங்க, அப்புறம் நம்ம வந்து நீங்கள் ப்ராப்பராக அது டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டா டிஆர்எல் சொல்லுவோம் அது. ஸோ அந்த ரெடினஸ் லெவல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெடினஸ் லெவல் 9 வந்துருச்சுன்னா கான்ஃபிடென்ட் லான்ச் ஆகி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா தென் தே வில் பை. ஸோ கவர்மெண்ட்டே நம்மக்கிட்ட வாங்கும். இது வந்து பெரிய ஹெல்ப். அதனால டிஃபென்ஸுக்கு வந்து பயங்கர உறுதுணையா இருக்கிறது வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ்.
1: அதாவது வந்து ஒரு பிசினஸ் மட்டும் இல்ல, ஒரு நாட்டுக்கான ஒரு சேவைன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய அறிவு, திறமை, அப்புறமா வந்து நம்மளுடைய செயல் எல்லாத்தையுமே வந்து அதுல வந்து கொடுக்கறோம் அப்படின்னும் போது அந்த ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
0: ஏன்னா அந்த காலத்துல பெரிய சேட்டலைட்னாலே ஒரு ரூம் சைஸ் இருக்கணும், அப்போதான் வந்து அதுக்கு சேட்டலைட். இப்போ நாங்கள் தூக்கிட்டு போவோம், சேட்டலைட்னா இவ்வளோதான் டப்பம், என்னங்க சொல்கிறீங்க சேட்டலைட்டா இதுவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கேருந்து இந்த அளவுக்கு டெக் டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு மெட்டீரியலை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு டெக்னாலஜியை பண்ணணும்னா இவ்வளோ சேட்டலைட் எது பெருசு பெருசாக எதுக்கு டெவலப் பண்ணும், அவ்வளோ காசு இல்லைனா காசு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கணும். ஸோ எதுக்கு அப்படி, ஸோ லெட்ஸ் பில்ட் நானோ சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இந்த நானோ சேட்டலைட்ஸ் அண்ட் கியூப் சேட்ஸ் தான் பயங்கரமாக ஸ்டார்மிங்காக இருக்குது மார்க்கெட்டில்.
1: நிச்சயமா உங்களுடைய பேச்சில் கவனம் இருந்த ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு, குறிப்பாக நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்பேஸ் செக்டாரில் எந்த அளவுக்கு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க மேம்?
0: இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேசப்படுறது வந்து இப்போது ஒரு அக்ரிகல்ச்சருக்கு நமக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மேப்பிங். ஸோ அந்த மேப்பிங் வந்து அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் மேலேருந்து அங்கேருந்து தான் எங்களால் பார்க்க முடியும், அந்த அளவுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ என்னன்னா காரோட நம்பர் பிளேட் வரைக்கும் போய் உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும், இந்த பூமிக்குள்ளே என்ன இருக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருது. அதில் பெருமையாக சொல்லணும்னா இந்தியாவும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கேயே டெவலப் பண்ணியிருக்காங்க.
1: இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நார்மலாக வந்து இவ்வளோ பெரிய ராக்கெட் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நம்ம ஜென்ரேஷனே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நானோ சேட்டலைட் அது வரைக்கும் அவன் பார்த்துருக்கோம் அப்படின்னா அப்போது டெக்னாலஜி வந்து டிரைவன் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று வந்து அந்த அளவுக்கு நாம் அப்கிரேட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. இப்போது இதுக்கு என்னென்னலாம் தேவையாக இருந்தது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, இப்போது நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் வந்து வச்சுருக்கீங்க, அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தா அதற்கான அந்த முன் தயாரிப்புகள் நீங்கள் எப்படி வந்து உங்கள் நிறுவனத்தை கொண்டு வந்தீங்க இந்த அளவுக்கு?
0: பிகாஸ் நாங்கள் வந்து எடுத்தோன்னே சரிடா ஒரு சேட்டலைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சது வந்து இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப சிரிப்பாக வரும். ஏன்னா அதுக்கு பண்ணக்கூடிய டெஸ்டிங்ஸே வந்து அவ்வளோ விஷயங்கள். நம்ம எல்லாமே அப்போ வந்து அந்த படிப்பினையே இங்கே இல்லை, என்ஜினியரிங்னு படிப்போம், பட் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இருக்கிற நுணுக்கங்களை சேர்த்தாதான் ராக்கெட் சயின்ஸுங்கிறது சொல்லறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னா நாசாவோட பேப்பர்ஸாக இருக்கட்டும், இஸ்ரோ ஓப்பன் சோர்ஸ் பேப்பர்ஸ், ஈசா பேப்பர்ஸ் இதெல்லாம் படிச்சு படிச்சு தான் நாங்களே வந்து எங்கள் சேட்டலைட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, ஸோ சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னு ஒரு டீமை ரெடி பண்ணி எல்லாமே. எனக்கு வந்து என்னன்னா யங்ஸ்டர்ஸ் தட் இஸ் லைக் ஒரு 14-18 வயசுல இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற மூளை வந்து பயங்கர ஷூடா இருக்கும். அண்ட் என்னன்னா அந்த குழந்தை ஃபெயிலியர்ஸ் வந்து பெருசா பொருட்படுத்தாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து ஈஸியா அடாப்ட் பண்ணி கத்துக்க முடியும். ஸோ என்னோட டீமே அந்த மாதிரி குழந்தைங்க தான்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: 6.7 இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமலை. அதற்கு முன்பாக விளம்பர இடைவெளி.
1: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
6: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா, 500 முதல் 5000 வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
9: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
11: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
11: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நீங்க கேட்ட இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகுமான் ராக நிகழ்ச்சி. இனி தொடர்ந்து கேட்கலாம் நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லியிலிருந்து அஞ்சலாகா.

0: இனிமையான இந்த இரவு வேளையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இதுவரை கேட்டது நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், டெல்லியிலிருந்து அஞ்சலாக. 10:14 நாம் இணையவிருக்கின்றோம். சுகுமான ராங்கள் பகல் முழுவதும் இமைத்து இமைத்து களைத்து போன இமைகளுக்கு சிறிது ஓய்வு கொடுக்கும் இதமான இந்த இரவலில் அற்புதமான பாடல்களை கேட்கப்படும். வானம் முழுவதும் ஆங்கேங்கு நட்சத்திரங்கள், அழகாக பனிமூட்டத்திலிருந்து வெளியேறுகின்ற நிலவை போன்ற அற்புதமான இந்த இரவலில் நிலவின் ஒளியினை ரசிக்கப் போகின்றோம். இரவேளையில் பாடல்கள் கேட்க நேர்கள் அறிமுக நேர்களாக இருந்தால் அழைக்க வேண்டிய தொலைபேசியின் 0-43-42-24-40 என்ற எண்ணிலும், மற்றொரு 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்றாக 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் அன்பினர், வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்கம்மா?
1: தருமபுரி மாவட்டம் கடத்தக்குடி திருவாங்கய்யா.
0: என்ன பாட கேட்கலாங்கம்மா?
1: ஆனந்த ஜோதி படம்.
0: ம்,
1: பாடலு பணியில்லாத மாறுகிட்டு.
0: நல்லதுங்க, கேட்போம். பணி இல்லாத மார்கள் இருக்காது, ஆனா பணி இல்லாத ஆடி இப்போ. சரிங்களா, கேட்போம். நன்றிங்க. ஆமா, சரி, நல்லதுங்க.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான் ராக நிகழ்ச்சி. இன்னைக்கு திங்கட்கிழமை என்பதால் தர்மபுரி மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். இனி பிள்ளைக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம்.
0: சொல்லுங்க. வணக்கங்க.
1: நான் காரி மாவட்டம் ஜெங்குச்சேட்டி பீமராஜன்.
0: சொல்லுங்க பீமராஜன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: 1972 வெளிவந்த படம் கங்கா கௌரி.
0: சரிங்க.
1: அந்த படத்துல என்னம்மா அண்ணம்மான்ற அற்புதமான பாடம் 20 நேரத்தில் அணிய கொடுங்க.
0: சரி, கேட்கலாங்க.

0: 10:24, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள். இன்றைக்கி தருமபுரி மாவட்ட நேர்கள் அற்புதங்கள் அழகம் நிறைந்த சமையல். நம்ம ஊர் நம்ம மண்ணை சார்ந்த மக்கள் தான் நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுகிறீங்க?
1: நன்றி.
2: தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகத

0: 10:30 இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான் ரங்க நிகழ்ச்சி இருக்கட்டும். இனிப்பிணைய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தருமபுரி மாவட்டம் ஏழை குணசேகரன்.
0: சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்?
1: நமது அனைத்து நேயர்களுக்காகவும் மஞ்சள் குங்குமம் படத்திலிருந்து என் காதல் கண்மணி பாட்டு போடுங்க.
0: சூப்பர், கேட்கலாம். நன்றிங்க.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா, சொல்லுங்க, யாரையும் பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் எல்லப்பட்டியில முருகம்மா பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: திருவிளையாடல் படத்துல பார்த்தா புஷ்மரம் பத்தி விட்டா கேட்டு வரலாம்.
0: கேட்கலாம், கேட்கலாம்.

0: ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் கேட்டா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு தருமபுரி மாவட்ட நேரில் விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கூட இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்பு பேசுறேங்க.
1: சரிங்க சொல்லுங்க. மேடம் பாடல் கேட்கலாம்.
2: எல்லாருமே யாராவது ஒருத்தரை வாழ வச்சுட்டு தான் இருப்போம். சிவாஜி கணேசன் ரஜினி சார வாழ வச்சிருப்பாரு. நான் வாழ வைப்பேன்ற படத்துல இருந்து ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவு நீலே இந்த பாடல் குறிச்சு
1: சூப்பரம் கேட்கலாங்க.

0: 10:43 நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான்றாங்கள். நம்மோடு இனி அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, அனுப்பிடுறீங்க. இனிப்பிடுறீங்க, சொல்லுங்க உங்க பேரு. சரி, இனிப்பில் இனி நேருவாங்க. வணக்கம், சொல்லுங்க ராஜா. எங்க ராஜா போயிட்டீங்க? சரிங்க, என்ன பாலக்கால சொல்லுங்க.
1: மேஜர் சந்திரகாந்த் படம்.
0: மேஜர் சந்திரகாந்த், சரிங்க. என்ன என்ன பாடு கேட்கலாம்? சரிங்க, கேட்கலாங்க.
2: கல்யாண சாப்பாடு.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடி

பொண்ணுக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு

0: 10:47 நம்மோடு இணையக்கூடிய நேரம் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க சாந்திமா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: குரத்தி மகன் படம், அதுல அதே பாட்டு வரும் பாருங்க, குரத்தி வாடி என் குப்பி என்று.

பாப்பி சிப்பி முத்து சிப்பி.

0: 10:53 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: பாலக்கோடு சிவா.
0: சிவா, பாலக்கோடு எந்த ஏரியா, அங்க எந்த ஊர்ல பேசுறீங்க? பாலக்கோடு பக்கம்.
1: பாலக்கோடு பக்கம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்.
0: ஏங்க, தருமபுரி தான் பாலக்கோடு? இல்ல, எந்த ஊர் பாலக்கோடு டவுன் கேக்குறாங்க?
1: பாலக்கோடு டவுன் சாருங்க.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க சிவா.
1: சார், அதிசயமா ஒலிக்கக்கூடிய பாடல், வானொலியில் அதிகமாக ஒலிக்காத பாடல், ஐ வில் சிங் ஃபார் யூ, மனிதர்கள் மாணிக்கம் பட பாடல்.
0: சரிங்க, கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம்.
2: ஓகே ஓகே ஓகே ஓகே. I will sing for you. I will dance for you. I will sing for you.

பெரியம் சிங்கார வேலம் தங்கங்கை பாடுவாண்டி சிதம்பரநாதம் முத்து தாண்டவர் பதத்துக்கு ஆடுவாண்டி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி கடத்தி

பாதிக்கைக்கு பயந்து பின்பாட்டு பாடணுமா குருகண்ணை உருட்டுரே சிறுகிடுவென்று மீற

0: 19 நிமிடம் இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகுமான ராக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இன்றைக்கி தருமபுரி மாவட்ட நேர்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டுட்ருக்காங்க. நம்ம நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டம் உங்களுக்கான நேரம் தான். சரி, நம்ம அடுத்த பாடல் யார் எங்கேருந்து கேட்குறான்னு கேட்போம். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
1: பண்பலை சூப்பர் ஸ்டார் மாரிமுத்தே அவர்களுக்கு இந்த மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கங்க. ஏங்க, நைட்டு 11 மணி ஆக போதுங்க.
1: வணக்கம்.
0: எல்லாம் தூங்கி எல்லாம் தூங்கி எந்திரிச்சு ஓ என்னங்க இது அடிஞ்சிருச்சாவுன்னு பாப்பாங்க. சரிங்க, மாலை வணக்கம். இருக்கு
1: மாவட்டம் அரியம்மன் கோட்டை கீழ்காளி அம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
0: சொல்லுங்க கலைமணி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: உரிமை குரல் இருந்து ஏதோ ஒரு பாடல். ஏதோ நேர்களுக்கு இந்த பாடல்.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க.

சென்னை கிளிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை, 11 தருமபுரி இனிமே சேமியம் மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவை பெண் பூவை, 12:10 உங்கள் களம் புதிய தளமாக தருமபுரி உத்தனூர் நாடக கலைஞர் வி பூபதி அவர்கள் நிர்வாகம் கேட்கலாம், 12:50 சூழல் காப்போம், 11:10 நேர் வரப்போம், 11:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2 விவசாய அரங்கம் உழவர்களுக்கான ஓர் உரையாடல் நேர்முகம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பா செல்வராஜ் அவர்களின் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 4 விடைத்தேர் வினாக்கள், 5 டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்டு கேர் குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் 4 நலமுடன், 5 மாலை தென்றல், 6 தருமபுரி ராதாகிருஷ்ணன் ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:10 இசைமணல், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர நம்பிக்கை வார்த்தைகள், 7 திரையிசை, 7:25 வயல்வெளி வாழை சாகுபடி குறித்து எம் தண்டா பகுதியை சார்ந்த எம் தன்ராஜ் அவர்களின் நியமகம் கேட்கலாம், 8 இளந்தண்டல் எம்பாட்டி எசப்பாட்டு, 8:30 எரப்பட்டி சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:30 கிடைவிழா இசைமலை, 10 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். நேர்கள் இதுவரை நாளை நம் பண்பலில் வளமுள்ள நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். உறங்கும் சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள், உண்மையை எவனொருவன் அற்பமாக நினைக்கிறானோ அவன் அகிம்சையின் வேரை அறிக்கணும் என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு திறன் நிறைவேற்றி இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெயஹிந்த்.